0: வணக்கம் நேயர்களே. நேரம் 6:46. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.

துவங்கும் செயல்கள் அனைத்தும் இனிதே வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனான முழு முதற் கடவுளாம் விக்ன விநாயகனை போற்றி வலம் வந்த பாடல் அது. எல் வைத்தியநாதன் இசையில் கேஜி யேசுதாஸ் பாடியிருந்தார். செம்பனார் கோவில் சண்முகம் இயற்றிய பாடல் கேட்டோம். நேரம் 6:06:50. விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அகிலமெல்லாம் அடக்கியாலும் மகேஸ்வரனை போற்றி வரும் பாடல் இது.

இறைவா, நீ ஆட்டிவைக்கும் நடனத்தினால் உலகம் ஆடுகிறது. அறியாமையில் நான் என்ற கர்ப்பம் கொண்ட உணர்ந்த பொழுது புரிந்து கொண்டோம், நான் இல்லை, அனைத்தும் நீதான் ஈசனே என்று. நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் ஹரிணி குழுவினர். நேரம் இப்பொழுது 6:13:35. சிவனை போற்றி வளம் அந்த பாடல் கேட்டோம். அடுத்ததாக சக்தியை போற்றி வரும் பாடல் இது. வீரமணி சோமு இசையில் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

எத்தனை எத்தனை அறிவியல் அற்புதங்கள் நிறைந்த மதுரையில் வீற்றிருக்கும் மீனாட்சி அன்னை போற்றி வந்த பாடல் இது. கேட்ட வரங்கள் எல்லாம் வாரி வழங்கும் மீனாட்சி அன்னையை போற்றி வளம் வர கேட்டும். கே சோமு இயற்றிய பாடல் அது. நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் வாணி ஜெயராம். நேரம் 6:18:50. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகு கடவுளாம் முருகனை போற்றி வரும் பாடல் இது. தட்சிணாமூர்த்தி இசையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. பாடல் பூவை அமுதன்.

டி சி ராதாகிருஷ்ணாஜி இசையில் கேஜி யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டோம். பாடல் செம்பொன்னார் கோவில் சண்முகம். நேரம் இப்பொழுது 6:47:40. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நித்தம் நித்தம் இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக

வானம் இடி முழங்க மின்னல் தோரணமிட ஆடிக்காற்றில் அசைந்தாடி பட்டுடுத்தி பல்லக்கில் பவனி வர கேட்டும் முத்து அம்மாரியம்மனின் போற்றி வளம் வந்த பாடல் அது. பாரதி சுவாமி இயற்றி குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் எல் ஆர் ஈஸ்வரி

வி நடராஜ முதலியார் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை ஜேஎஃப் சத்தி விக்டர். நேரம் 6:35. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நியாஸ் அகமது இசையில் கோவை ஜலீல் பாடிய பாடல் எஸ் எம் மருதஹலி

0: சங்கம் சேர்ப்பாய். ஆலப்புழா ரங்கநாதன் இசையில் கேஜே யேசுதாஸ் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும், கடல் போல் துன்பங்கள் வந்தாலும் இறைவனை நினைத்தாலே போதும் துன்பம் தாமாகவே விலகும் என்ற சிந்தனை துளிகளோடு நேர்கள் இதுவரை கேட்டது
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு

0: ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
2: 10/8/2026 தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடற்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடல்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
0: முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அடல் புத்தாக்க இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது.

0: இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் நான்கு துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இருவரி செய்திகள். காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் 2 ராணுவ தளங்கள் 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு கே டி பட்நாயக், முதல்வர் பெமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திகுளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 6:55. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். அன்புராணி, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். பாபு முல்லக்காடு, இனிய காலை வணக்கம், அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கமலா வரதன், இனிய காலை வணக்கம். மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ், வெங்கடேஷ், குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், இன்னும் உள்ளிட்ட நிறைய நேயர்கள் வந்து இனிய காலை வணக்கம், அருள்மணி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் சொல்லிட்டு நிறைய பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதில் விவி கிரி அவர்களின் பிறந்த தினம் தொடர்பான தகவல்களோடு இனிய திரை இசைப்பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 7:15 செய்தி அறிக்கை, மீண்டும் 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய திரை இசைப்பாடல்கள் இடம்பெறும். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், காலை 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, காலை 11 மணிக்கு என்றும் இனியவை, நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, 1:45 மாநில செய்திகள், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் பிஎம் அவாஸ் யோஜனா அர்பன் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு வர்ண ஜாலம் திரைப்பட பாடல்கள், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, 5 மணிக்கு பூந்தென்றல், மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:15 செய்தி அறிக்கை, 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன்சந்திரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசைப்பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.

0: நேரம் 7 மணி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். வெற்றி என்பது திறமையால் மட்டும் கிடைப்பதல்ல, விடாமுயற்சியும் கைவிடாமல் போராடும் மனநிலையால் கிடைப்பதே உண்மையான வெற்றி என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் மரகதமணி இசையில் யாசின் நிசார் குழுவினர் பாடிய பாடல், பாடல் மதன் கார்கி. நேரம் இப்பொழுது 7:45. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்று விவி கிரி அவர்களின் பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1969 முதல் 1974 வரை இந்திய துணைக்கண்டத்தின் குடியரசுத் தலைவர், இந்தியாவின் பாரத் ரத்னா, திறன் வாய்ந்த எழுத்தாளர் மற்றும் சிறந்த பேச்சாளர் வராககிரி வேங்கடகிரி எனும் விவி கிரி அவர்கள் August 10 அவரின் பிறந்த தினம். அன்றைய மதராஸ் மாகாணத்தில் கஞ்சம் மாவட்டத்தில் நடுத்தர குடும்பத்தில் வழக்கறிஞரின் மகனாக பிறந்தவர் வழக்கறிஞராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் திகழ்ந்தார். ஆங்கிலேயர் ஆதிக்கத்தின் போது உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காக முழங்கினார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னையும் இணைத்து கொண்டார். அதன் காரணமாக சிறை கம்பிகளையும் முத்தமிட்டார். விவி கிரி அவர்கள் தொழிலாளர்களின் தோளோடு தோள் நின்றதால் 1926 ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் மாநாட்டிலும் பங்கேற்றார். தொழிலாளர்களின் வழிகளை உலக தலைவர்களிடம் எடுத்துரைத்தார். எழுத்தாளராகவும் பரிணமித்த விவி கிரி அவர்கள் தொழில் நிறுவனங்களின் உறவுகள், இந்திய தொழில்துறையில் தொழிலாளர் பிரச்சினைகள் போன்ற தலைப்புகளில் புத்தகங்களையும் எழுதினார். 1952 நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் கர்ஜித்தார். சுதந்திரத்திற்கு முன்பும் தேர்தல் அரசியலில் வென்றவர் சி ராஜகோபாலாச்சாரி அவர்களுடன் இணைந்து பயணித்தார். உத்தரப்பிரதேசம், கேரளம், மைசூர் மாநிலங்களின் ஆளுநராகவும் துணை குடியரசுத் தலைவராகவும் அடுத்தடுத்து பொறுப்புகளை வகித்தவர் 1969 முதல் 1974 வரை இந்திய தேசத்தின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார்.

0: 1975 பாரத ரத்னா விருது வழங்கி வி வி கிரி அவர்களை இந்திய அரசு கௌரவித்தது. நாட்டின் நலனுக்காக நாணயமாக உழைத்த வி வி கிரி அவர்களின் 133வது பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குகிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: இன்றைய தினம் வி வி கிரி அவர்களின் பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டோம். தகவல்கள் நமக்காக தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே ராமச்சந்திரன். நேரம் இப்பொழுது 7:08.

0: பா விஜய் இயற்றிய பாடல் கேட்டும் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வானத்தை போல திரைப்படத்திற்காக சுக்வீந்தர் சிங் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:11.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
2: அதாவது?
1: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க.
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யூபிஐல இருந்து.
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: மன்மதன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கை.
1: தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 GW மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில்

0: முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 வாரங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமானப் போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமானப் போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: கர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் 1 வார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரண மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் 1 வார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ண கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உற செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது.

0: ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 கிலோ எடை பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 கிலோ எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வரும் 14ஆம் தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த இரு நாடுகளை தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33வது அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றை குழல் துப்பாக்கிகள், 1 கை துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொட்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று காலை 8 நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz அலைவரிசைகளில் கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நேயர்களின் இணைய பெயருடன் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்டு ரசிக்கலாம்.

வைரமுத்து இயற்றிய பாடல் அது. எஸ்என் அருணகிரி இசையில் பிரசன்னா ராவ் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். சண்டிவீரன் திரைப்படத்திற்காக. நேரம் இப்போது 7:30:25. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள். அடுத்தது போரூர்லேருந்து பொன்ராஜ் அழகான ஒரு இமோஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாமுனி கேஎம், குட் மார்னிங் சார், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நச்சுப்பிள்ளை, இனிய காலை வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும். கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய திங்கட்கிழமை காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாக உள்ளது, நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தஞ்சையிலிருந்து பிரகாஷ் குமரன், இனிய காலை வணக்கம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால ஜெயச்சந்திரன், அருமையான பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முல்லக்காடு, சூப்பர் கங்க்ராச்சுலேஷன், வெரி குட் சார், வெரி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடியிலேருந்து ஆண்டாள் தேவமணி, இனிய காலை வணக்கம், குறிப்பாக விவி கிரி அவர்களினுடைய தகவல்கள் கேட்டும் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய நேயர்களுடைய பதிவுகளை தொடர்ந்து படிப்போம். நேயர்கள்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்க அந்த உங்கள் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய கேள்வி வந்து இன்னும் சில நேரங்களில் முகநூலில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். உங்களுடைய பதில்களை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

ஏஆர் ரகுமான் இசையில் கிளின்டன் தேவன் டாமினி குழுவினர் பாடிய கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டோம். நேரம் 7:37:11. நேயர்களின் முகநூல் பதிவுகளில் அடுத்ததாக பால ஜெயச்சந்திரன் அருமையான பாடல்களின் தொகுப்பு ஆரணி

பாப்பம் பாடி ஆண்டாள் தேவமணி. பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு நன்றி. சேகா, இனிய காலை வணக்கம். எஸ் மகாதேவன், இனிய காலை வணக்கம். பூவலப்பாளையம் ஆனந்த் முருகன், இனிய காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பதிவுகளும் பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, இனிய காலை வணக்கம் சார். பர்வதவர்தினி, இனிய காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் விவி கிரி அவர்களின் தகவல்களை பற்றி கேட்டு அறிந்தோம். பாடல்களும் அருமை சார். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். சங்கர் சார், இனிய காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாடல்கள் ஒவ்வொன்றுமே அருமை சார். சங்கர் அவர்கள் வந்து பதிவு கொடுத்துருக்காங்க. ஹரிராம், வணக்கம் தமிழ்நாடு, வாழ்த்துக்கள் தமிழ்நாடு, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், இனிய காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம். கார்த்திக் சோழா, இனிய காலை வணக்கம். ஆற்காடிலிருந்து அனுப்பியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். ஆர்ஜே அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமொழி செயலிருந்து அஸ்வினி நாகராஜ், இனிய காலை வணக்கம் சார். பாடல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் அருமை. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நிறைய நேயர்களுடைய பதிவுகளை தொடர்ந்து நம்ம கேட்போம். நேயர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருந்த அந்த ஒரு கேள்வி வந்து முகநூலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். இணைந்தரங்கள் இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு. நேரம் இப்பொழுது 7:39.

0: கமல்ஹாசன் சத்யன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும், வசூல் ராஜா MBBS திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி பரத்வாஜ் இசையமைத்த பாடல். நேரம் 7:44. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகளை அடுத்ததாக ரங்கராஜன் டி நகர் தித்திக்கும் இனிய காலை வணக்கம். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை தகவல்கள், உபயோகமாக உள்ளது. வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜே அவர்களுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு ரங்கராஜன் டி நகர்லேருந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜே அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காலை வேளையில் மனதுக்கு உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் வழங்கிய தங்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி, அன்பான அழகான காலை வணக்கம். விவி கிரி அவர்களுடைய பிறந்த தினம், சிறப்பு செய்தி அருமை, பாடல்களின் அணிவகுப்பும் இனிமை, கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முனிராஜ், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து நேரம் இப்பொழுது 7:45.
1: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ.
4: वेरी गुड.

வித்யாசாகர் இசையில் தித்திக்கிதை என்ற திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி சுஜாதா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 7:50. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளை நெல்லை பாரதி முடியாது என்பதை முதலிலேயே சொல்லிவிட்டால் மன்னித்துவிடு என்று வார்த்தை தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. அடுத்ததாக ஆரணியிலிருந்து தினகரன், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு சொல்லி. மயிலையிலிருந்து பட்டாபி, நேரம் தவறாமல் என்னும் கருவியை பயன்படுத்துவன் எப்பொழுதுமே கதாநாயகன் என்று ஒரு வாழ்த்துக்களோடு நேயர்கள் வந்து யார் யாருன்னா, மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மானந்தன், பாலகுமார், ஜனனி மற்றும் நண்பர்கள் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ஹேமலதா, இனிய காலை வணக்கம். பிரபாகரன், விவி கிரி அவர்களை பற்றிய தகவல்களின் தொகுப்பு சிறப்பு வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், இந்நாளில் உற்சாகமான சிந்தனை உடன் சிறப்பு நிகழ்வுகள், தகவல்கள், செய்திகள், பாடல்களை வழங்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், பர்வதவர்தினி இனிய காலை வணக்கம். கார்த்திக் சோழா, இனிய காலை வணக்கம். சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், விவி அவர்களின் 133வது பிறந்த தினத்தையொற்றி சகோதரர் ஆர்ஜி அவர்கள் வழங்கிய குறிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள்.

வாழ்த்தும் நெஞ்சம் சூளையிலிருந்து ரீஜா மனோகரன். பொன்னியம்மன் மேடு வனை கணேசன், சரித்திரம் ஒரு முறை உன் பெயரை சொல்ல வேண்டும் என்றால் நீ பலமுறை என்னிடம் வர வேண்டும், இப்படிக்கு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அவரை இன்னொரு பதிவு கொடுத்துருக்காங்க, விவி அவர்களுடைய பிறந்த தினம் சிறப்பு அருமையான பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், இனிய காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம், மற்றும் பல நேயர்கள்லாம் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம், அது தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு ஜன்தன் யோஜனா திட்டம் வந்து எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருந்தோம், கேள்வி போட்டிருந்தோம். பிரதமரின் ஜன்தன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தேசிய நிதி சேர்க்கை திட்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. மகாதேவன், பத்மா சவுந்தரராஜன், இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. முனிராஜ், பாடல்களின் ரசனை விருந்தாக உள்ளது, குறைவான விளம்பரங்கள், நிறைவான நிகழ்ச்சி அமைப்பு அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனியிலிருந்து ஹரிராம், பிரதமரின் ஜன்தன் யோஜனா ஏழை எளிய மக்களுக்கு வங்கி பலன்களை தெரிந்து கொள்வதற்கான வங்கி கணக்கை நிர்வகிக்க ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிவு கொடுத்துருக்காங்க. குணாலன் அண்ணாமலை, பதில் அனைவருக்கும் வங்கி சேவை வழங்கும் திட்டம் சொல்லிட்டு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. சுரேஷ் பாபு, அவரும் வந்து சரியான பதிலோடு வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அன்பு ராணி, அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி, நிகழ்ச்சி தொடர்பாக சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன், பிரபாகரன், சுரேஷ் பாபு, ரவிச்சந்திரன், ரங்கராஜன் டி நகர், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சூளையிலிருந்து மனோகரன், சுரேஷ், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கதிரவன், கார்த்திக் சோழா, மீரா வெங்கட்ராமன், அருள்குமரன், அரணியிலிருந்து பாப்பம்பாடி ஆண்டல் தேவமணி, அருணாச்சலம், ரமா, மயிலை பட்டாபி, வைத்தியானந்தன், சுரேஷ் பாபு, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, அபர்ணநகர் மூர்த்தி, கமலா, சிவரம் நாகராஜன், திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ், முத்துமாரி, சாந்தி ரமேஷ், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பட்டாளம் அப்துல் ஜலீல், கிருபாகரன், ரங்கசாமி, சுரேஷ், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சூளை மனோகரன், முத்துமாரி, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், குப்பநத்தம்லேருந்து ரங்கசாமி உள்ளிட்ட எல்லா நேயர்களும் வந்து நிகழ்ச்சி தொடர்பான சரியான பதில்களை சொல்லியிருக்காங்க. ஜன்தன் யோஜனா அனைவருக்கும் எளிய முறையில் வங்கி கணக்கு தொடங்கும் திட்டம் தான் வந்து இந்த திட்டத்துடைய நோக்கமே. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக பதிவுகளை அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியோடு, இந்த பாடலோடு இந்த வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்துட்ருக்காங்க ஆர்ஜி அனுராதா. இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: வித்யாசாகர் இசையில் தூள் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் சுஜாதா குழுவினர் பாடிய கடுவன் இயற்றிய பாடல் கேட்டும் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேரம் பொழுது 8:01. செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்க வல்லது இசை. அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் நான் உங்களோடு ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். நெஞ்சில் நிறைந்த பாடல்களை அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்பிவிட்டு ஆசையோடு காத்திருக்கும் நேயர்களே, உங்கள் விருப்பத்தில் இனிக்கும் இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில நாம கேட்க போற முதல் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பீங்க இல்லையா? நிகழ்ச்சியில நாம கேட்க போற முதல் பாடல் மதராசி. இந்த படத்துல இருந்துதான் மயிலாப்பூர், குமார், கஸ்தூரி, அரவிந்த், சித்ரா, சேகர், செல்வி, மோகன், மீனாட்சி, ஸ்ரீனிவாசன், சித்ரா, தாம்பரம், ராமசாமி, அஞ்சலை, சுரேஷ், பிரியா, நடுவீர

சுரேஷ், ரேவதி, லோகு, சுந்தரி, கொளத்தூர் சுரேஷ், பவானி, விஜய், பிரியதர்ஷினி. இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போகிற பாடல் ரவிஜி பாடியிருப்பது. விவேக்கின் பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர். மதராசி படத்திலேருந்து இந்த பாட்டு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக.

நேரம் பொழுது 8:06. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தில் அடுத்து யாருடைய விருப்பத்தில் பாட்டு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாசர் பாடி ரவி, லதா, சதீஷ், சரண்யா, கோவிந்தராஜ், மாலா, ஹரி, ஈஸ்வரி, ஷர்மிளா, காஞ்சிபுரம், சிவராமன், சரஸ்வதி, முத்து, கீதா, அஜய் இந்த நேர்களோட விருப்பத்தில் ஒலிக்க போகிற பாடல் கும்கி 2 இந்த படத்துலேருந்து வரப்போகுது. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்து பாடியிருக்காங்க இந்த பாடல். மோகன்ராஜ் எழுதியது இந்த பாடல். கேட்கலாமா?

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது.

0: எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
1: உங்கள் விருப்பம்,
2: அதுவே நம் அனைவரின்

ஸோ உங்கள் விருப்பத்தில் புது பாட்டெலாம் கேட்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நீங்களும் எழுதி அனுப்புனீங்கன்னா கூடிய விரைவில் உங்களோட விருப்ப பாடலும் உங்களோட இனிமையான பெயர்களோடு கூட நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு ரசிக்கலாம். அதோடு கூட கும்பகோணம் பண்பலை 101.6 நேர்களும், வேலூர் பண்பலை 100.4 இருக்கக்கூடிய நேர்களும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 வழியாக நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேர்களும் இணைந்து கேட்டு ரசிப்பாங்க உங்கள் விருப்ப பாடலை. ஓகே, உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டு யாருடைய விருப்பம் பார்த்துலாமா? மங்கை மான்விழி அம்புகள் இந்த படத்துலேருந்து தான் பாட்டு வரப்போது. ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம், ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், ரவி கார்டன், வீர சோழ வீர ராகவன், சென்னை அம்பத்தூர் ராணி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், கிரீன் சிட்டி மணிமங்கலம் முத்துகிருஷ்ணன், நெல்லை பாரதி, சேரை நடராஜ், மலையரசு பாண்டியன், சைதை ராமையா, சைதை முத்துராஜ், சேரை இசக்கு செல்வம், நெல்லை ஜெயராஜ் இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போற இந்த பாடலை பாடியிருக்காங்க சத்யபிரகாஷ் குழுவினரோட. விஎன்ஓ அருண் கோபால் எழுதியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை தமீம் அன்சாரி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மங்கை மான்விழி அம்புகள் இந்த படத்திலேருந்து பாட்டு.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும். குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சோ முழுமையான கொண்டாட்டம், இசை கொண்டாட்டம், இது உங்கள் விருப்பம். நேரம் பொழுது 8:20:45. உங்கள் விருப்பத்தில் அடுத்து யாருடைய பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கீங்க. இதோ கேட்டுடலாமா? தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி பாலமுருகன், பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமத், திருமழிசை ராணி மணிவண்ணன், லக்ஷ்மி ஆனந்தி ஜெயந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், இந்த நேர்களுக்காக வரப்போகிற பாடல் குட் நைட். இந்த படத்திலேருந்து பிரதீப் குமார் பாடியிருக்கும் பாடல், சான்றோடன் இசையமைப்பில் மோகன் ராஜன் எழுதியிருக்கிறார் இந்த பாடலை. கேட்கலாமா?

ஸோ அப்படியே சில் பண்ணுற மாதிரியான பாட்டு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்தது கூட அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் கேட்க போகிறோம். ஜவான் இந்த படத்துலேருந்து வரப்போது அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியிருக்காங்க பிரியா மாலியோட சேர்ந்து இந்த பாடலை. விவேக் எழுதின பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற படம் ஜவான். மயிலாப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், பெங்களூர் டிசி பாளையம், ரவீனா பிரபு, சூர்யா, செங்கம் பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு ரமணி, வில்வம், மணலி பெரியசேக்காடு, ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக் இந்த நேர்களுக்காக வரப்போது இந்த பாடல் நாமும் கூட கேட்டு ரசிக்கலாம்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: செவியோரம் சுகராகம், இது விவத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
4: ऐसा बोलो ना,
3: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक, जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
5: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण.
2: கேட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். நேரம் போய் 8:30:45. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, அப்படியே பாட்டெல்லாம் கேட்டுட்டு உங்களுடைய பதிவுகளும் நீங்கள் போட்டிருக்கீங்க நம்மளுடைய முகநூல் பக்கத்தில். அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம், சரியா? சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க வந்து அழகார் படம் அமைச்சிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள்னு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்களும் வந்து உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணே கணேசன், பொன்னான காலை வணக்கம், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நடத்த வரும் தங்களை வருக வருகன் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ்அப் அழகாக கொடுத்துருக்காங்க. பி புஷ்பா பம்மல்லேருந்து அவங்க வந்து வாழ்த்தி வணக்கமும் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், மயிலை பட்டாபி, ஆவடி அனந்தலட்சுமி, வடபழனி வீரதுரை, குடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவெளி விநாயகம், மேலப்பேடு தயாளன், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, பெங்களூர் ஹைவே ரோடு, நாற்றாம்பள்ளி, புத்துக்கோவில், சின்னராஜ், நெடும்பரம், முனுசாமி. பாருங்கள், உங்கள் விருப்பத்தில் படிக்கிற மாதிரியே படிக்க வச்சிட்டிங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை. சூளை ரீஜா மனோகரன், ஆரம்ப பாடலே தங்கப்பூவே, அதை கொடுத்து நேர்களை திரைப்பட பாடல்கள் மூலம் வரவேற்பு கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், அன்பின் அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லி. ஓகே, திங்கட்கிழமை காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் அன்பு நெஞ்சம் நடராஜன். பேரை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டீங்க சார். பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஜி கதிரன், வாரியங்காவல், கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன் இவங்க எல்லாமே சேர்ந்து ப்ரோக்ராம் கேட்டுட்ருக்காங்க. தேனி ஹரிராம் அவங்க வந்து உங்கள் விருப்பம் மற்றும் கலக்கலரங்கம் ரெண்டுக்குமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அருள் குமரன் அவங்க வந்து சந்தனகுமாரி, ஓட்டுடன்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் அந்த இடத்துலேருந்து சந்தனகுமாரியோட சேர்ந்து கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. காசி விஸ்வநாதன் அவங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க. புரிசிவாக்கம் சவுந்தரராஜன்.

அவங்களும் வந்து பாடல்களாக அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க அழகாக ஒரு குட் மார்னிங். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சாந்தி ரமேஷ், அப்புறம் என் சின்னராஜ் அவங்களும் ஒரு படத்தோட வாழ்த்து சொல்லியிருக்காங்க, வணக்கமும் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் வீடு வண்ணி கணேசன் அவங்க வந்து, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு எங்களோட இனிமையான பெயர்களை அழகாக கூற வரும் தங்களை மீண்டும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். ஆரம்ப பாட்டே வந்து தங்கப்பூவே கால்களை தாளம் போட வைத்தன அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் அவங்க, பட்டாளம் அப்துல் தலீல் உங்கள் விருப்பம் பகுதி அந்த பாடல்கள் வந்து பல நேர்களோட விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பழைய பாடல்கள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களோட ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சார். சூளை ரீஜா மனோகரன், தங்களை இன்றைய நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி. சூடான பால் அப்படியே நான் வந்து எதுவும் கலக்காமே குடிச்சிட்டேன், அவ்வளோ எனர்ஜிங்க உங்களோட குரல் வளத்தில் அப்படின்னு சொல்லி, பாசத்தால் கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விவத் பாரதிக்கும் ஆர்ஜி அனுராதாவுக்கும் வாழ்த்து சொல்லி நன்றியும் சொல்லியிருக்காங்க. பெங்களூர் குப்பநத்தம் ராமு அவங்களும் வந்து வருக வருக அப்படின்னு சொல்லி வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு இதமான காலை வணக்கமும் சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், நேர்களோட பாடல்கள் தேர்வு ஒவ்வொன்றும் இதமா செவிக்கு விருந்து படைக்குது, நேர்களுக்கும் வழங்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. போரூர் பொன்ராஜ் அழகா வந்து இன்னைக்கியோட அந்த ஸ்பெஷல் அதோட போஸ்டரா போட்டிருக்காங்க, ரெண்டு படங்கள் அவங்களுக்கு அழகா கொடுத்திருக்காங்க. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லி பல முத்தான பாடல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க. உடையா தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சரி, நேரம் வேகமாக ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம அடுத்த பாட்டு யாருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் உங்களுடைய கருத்துக்களுக்கு போகலாம். சரியா, சிந்துபாத் இந்த படத்துலேருந்து தான் பாட்டு கேட்டிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், கலவை வட்டம் தேவராஜ் இந்துமதி தட்சிணாமூர்த்தி பாஸ்கரன் பெருமாள் கார்த்திக் ரமேஷ், மதுரை மாவட்டம் வண்டியூர் சௌராஷ்டிரபுரம் சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவ மஞ்சுளா, குற்றாலலிங்கம், அஸ்லீத் பௌஷ்யா, உபேந்திரன், ஜே டி மணிகண்டன், ஓகே சிவா, இந்த நேர்களோட விருப்பத்தில் தான் சிந்துபாத் படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஹரிச்சரண் சேஷாத்ரி பாடியிருக்காங்க இந்த பாடல். விவேக்கோட பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. இதோ பாட்டு வந்துட்டுருக்கு.

நேரம் பார்த்தீங்கன்னா 8:38:40 ஆயிடுச்சு. உங்கள் விருப்பத்தில் இனிமையான பாடல்கள், அதுவும் உங்களோட இனிமையான பெயர்களோட கூட கடிதம் வழியாக நீங்கள் எழுதி அனுப்பிய பாடல்கள் வந்து இப்போ காற்றலையில் வலம் வந்துட்டுருக்கு. உங்கள் அபிமான விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. அந்த வகையில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் நட்பே துணை. இந்த படத்துலேருந்து வரப்போது காக்கா பாலச்சந்தர், கானா, உலகம், தரணி, அறிவு இவங்கள்லாம் வந்து பாடியிருக்காங்க இந்த பாடலை. ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்த பாடல் இந்த பாட்டு நம்ம கேட்க போகிறோம். அய்யப்பாக்கம் அபர்ணாநகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, அம்மாபேட்டையி லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், செய்யார் வட்டம் ஸ்ருங்காட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளிவீடு ஏழுமலை புஷ்பா மணியர். இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போற இந்த பாடலை நாமும் கூட சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: உற்சாகத்துள்ளலோட ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தாச்சு. இப்போ அப்படி உற்சாகமாக அவங்களுடைய பதிவுகளும் படிச்சுட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவங்க வந்து நல்ல நல்ல பாடல்கள் உங்கள் விருப்பத்தில் கொடுத்துட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் காலை வணக்கம் சொல்லிட்டு, இசை என்னும் வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த என்னை விவத் பாரதியும் ஏமாற்றவில்லை, நீங்களும் ஏமாற்றவில்லை, பாடல்களோட அணிவரிசை அற்புதம், திங்கட்கிழமை அன்று திகட்டாத பாடல்களை தந்த விவத் பாரதி எவ்வளோ பாராட்டினாலும் தகும் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு ரோஸ் ஜொலிக்குது. ஆமாம், சனி ஞாயிறு லீவில் இருந்துட்டு திங்கட்கிழமை காலையில் எழுந்திரிச்சு கிளம்பணும் அப்படின்னாலே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் சோகமாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே வந்து என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஃபீலோடு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த திங்கட்கிழமை காலையில் அப்படிங்கிறது ஒரு ஓய்வுக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் திரும்ப அந்த பழைய வேலைக்கு திரும்பக்கூடிய அந்த நாள். ஸோ உற்சாகம் அவங்கள தொத்திக்கணும் அப்படின்னு தான் பாடல்களும் உற்சாகத்துள்ளலோடு வந்துட்டுருக்கு. தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் ஹாவ் எ கிரேட் டே ஆர்ஜே மேம் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்டன் அவங்களோட வாழ்த்துக்களோட, சூளை ரீஜா மனோகரன் அவங்க விருப்ப பாட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாழ்த்தியிருக்காங்க. விஜயா பார்த்தசாரதி ஹாவ் எ குட் டே சொல்லியிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் பாபு வாழ்த்துக்கள் மேடம், வாங்க வாங்க அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தனோட வாழ்த்துக்கள். அப்புறம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் பாடல்கள் எல்லாம் அருமை வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அழகாக ஒரு கப்ப சூப்பராக இருக்கு. எரவாஞ்சேரி ஷாகுல் அமி, இது நிகழ்ச்சியோடு மகிழ்ச்சியாக நானும் இணைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நண்பர்களோட விருப்ப பாட்டு குடும்பத்தோடு கேட்டு ரசிச்சிருக்கோம் அப்படின்னு, இதுதாங்க நம்ம நேயர்கள். ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களும் வந்து வாழ்த்துக்களோட வணக்கமும் சொல்லியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், என்னுடைய தேர்வு பாடல் கடிதம் இடம்பெறுமா, நீண்ட நாட்களாக வரலையே அப்படின்னு சொல்லி ஆவலோட காத்துட்ருக்கேன் அப்படின்னு, கண்டிப்பாக வருங்க. NMB நச்சுப்பிள்ளை அவங்க வந்து இங்கிருந்து காரைக்கால் நிறவி அந்த இடத்துலேருந்து குடும்பத்தோடு சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. திருமேசை கஸ்தூரி அருணாசேகர், என்னுடைய விருப்ப பாடல் தேர்வு வருமா அப்படின்னு சொல்லி அவங்களும் காத்துட்ருக்காங்க. கண்ணையன் நடராஜனோட வணக்கம். ரங்கராஜன் தித்திக்கு வினிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள், உங்கள் விருப்பம் பாடல்களை ஒவ்வொரு நேர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பாடல்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டி நகர் ரங்கராஜன். அப்புறம் பாபு KGF அவங்க வந்து, RJS நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், நல்ல நல்ல பாடல்கள் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துமாரி குறுக்குப்பேட்டை அவங்களும் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து உங்கள் விருப்பத்தில் பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கோம். 9 மணிக்கு என்ன நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளை காத்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக தொலைபேசி வழியாக நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். அதோட முன்னோட்டத்தோடு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம்.
1: கலக்கு போவது யாரு, நீதான்.
2: தினிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமாக இருக்கே.
1: ஆமாம் உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
2: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவத் பாரதி தமிழ் FM-ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ, கலகலப்பு உற்சாகம் சந்தோஷம், இது தான் நம்ம கலக்கல் அரங்கம்.
3: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: ஸோ ரெடி ஆகிடுங்க, கலக்கல் அரங்கத்தில் இன்றைக்கி கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் தொட வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853, இன்னொரு எண் 2838-9871, 0444 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். இப்போது நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்காங்க நம்ம நேயர்கள். ஸோ என்ன பண்ணோம்னா, அடிக்கடி வரக்கூடிய நேயர்கள் கொஞ்சம் அப்படி ஒதுங்கி வழிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பதில்களை முகநூலில் நீங்கள் போடலாம், கண்டிப்பாக நான் படிச்சிருவேன். அதனால புதிய நேர்களை எதிர்பார்த்து நாங்களும் காத்துட்ருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலக்கலரங்கம்ல பங்கேற்கிறதுக்காக. சரியா? சரி, இப்போ உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டு யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பாடல் மஞ்சள் நீர்காயல் எம் சிங்

அறிவேல், சுரேஷ் முருகன், திசையன், கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம், மீனா, மன்னிவாக்கம், ராமஜெயம், வில்லிவாக்கம், குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றி செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய், தன்யா. இத்தனை நேயர்களோட விருப்ப பாடல் இது மெய். இந்த படத்திலேருந்து வரப்போது பிருத்விக் குமார் இசையமைத்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை கிறிஸ்டோபர் பிரதீப் எழுதியிருக்கக்கூடிய பாடல் இது.

0: உங்கள் விருப்பத்தில் எங்கள் விருப்ப பாடலை கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லி அபர்ணா நகர் மூர்த்தி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்தது பாட்டுலான்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், ஒவ்வொரு திரைப்பட பாடலும் செவிக்கு விருந்து படைத்தது, நேரம் போனதே தெரியலே. மாலையே பொன் மாலையே பாடல் என்னுடைய மேனியை மெல்ல வருடி சென்றது அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
2: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
1: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
2: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
1: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
2: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க, ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
2: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
0: நேரம் பொழுது 8:55, 10 நொடி ஆயிடுச்சு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரப்போற பாடல் உடன்குடி நூர்தீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனூ, ஷிபா, ஆவடி, திருவிழிஞ்சியம் பாக்கம், சுப்புலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜர் நகர், இசை இன்பன், இசை அரசி, லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம், அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர், காமாட்சி, அஸ்வதி, அசோக், அசனமாபேட்டை, கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி. இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போற இந்த பாடல் ஹாய் நானா. இந்த படத்திலேருந்து ஹீஷம் அப்துல் வஹாப் அவங்க வந்து இசையமைத்து பாடியிருக்காங்க. மதன் கார்கி எழுதிய பாடல் இது.

0: நேரில் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: உங்கள் விருப்பம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 9:45.
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில கலக்க போறது யாரு அப்படின்னா, நம்ம நேயர்கள் தான். என்ன பண்ணும் அப்படின்னா, தொலைபேசி வழியா வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு என்னவா என்ன கேள்விகள் நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சொல் விளையாட்டு இதாதான் மலரப்போது நம்மளுடைய கலக்கல் அரங்கம். 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952 0853 இது ஒரு எண், 2838 9871 இது ஒரு எண் உங்களுக்கானது, 0444 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 அண்ட் 2838 9871 ரெண்டு நம்பர்ஸ் உங்களுக்காக இருக்கு. நீங்க வரலாம் தொலைபேசி வழியா. முதல் நேயர் ரெடியா இருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
3: இந்திரா காந்தி சாலையில இருந்து பிஎம் சரவணன் பேசுறேன்.
1: சரவணன் ஐயா, கும்பகோணத்துல இருந்து சரவணன் ஐயா?
3: ஆமா சார். ஆமா மேடம்.
1: ஓகே, இன்னைக்கு வந்து சொல் விளையாட்டு நம்ம சொல்லிருக்கோம் கலக்கல் அரங்கத்துல.
3: ஆமா மேடம்.
1: ஓகேவா, ஈஸியான சொற்கள் தான் நான் கொடுத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. முதல் சொல்லுக்கான க்ளூ உங்களுக்காக நான் சொல்லவா? இது வந்து ஒரு 6 எழுத்து சொல், சரிங்களா? முதல் 3 மதிப்புரை, சன்மானம், கொடை, ஊக்கம், இதெல்லாம் குறிக்கக்கூடியது. முதல் 3 சொற்களை சேர்த்திங்கன்னா, எழுத்தை சேர்த்திங்கன்னா ஒரு சொல் வரும். அது வந்து மதிப்புரை, சன்மானம், கொடை, ஊக்கம், இதை குறிக்கக்கூடியது, சரிங்களா? கடை 4 தூய்மை, மாசில்லாமை, அழுக்கில்.

இல்லாமை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரியா? இன்னொரு க்ளூ தரவா? முதலும் மூன்றும் சேர்ந்தா கால்நடையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், ஒரு வகை கால்நடை. சரிங்களா? மொத்தத்தில் முழுமையான தூய்மை, உயர்ந்த ஒழுக்கம், இதை குறிக்கக்கூடிய ஒரு ஆறு எழுத்து சொல்லுக்கான குறிப்புகள் நாம கொடுத்திருக்கோம். முதல் மூன்றும் என்ன சொல்லிருக்கோம்? மதிப்புரை, சன்மானம், கொடை, ஊக்கம், அதை குறிக்கக்கூடிய

0: இருக்கோம். மதிப்புரை, சன்மானம், கொடை, ஊக்கம், அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்னு சொல்லியிருக்கோம்.
1: சன்மானம்.
0: யோசிக்கணுமா?
1: சரி மேடம், தெரியல.
0: ஒன்னு கண்டுபிடிச்சிருங்க.
1: பணம்
0: இல்ல இல்ல, பசு சொல்லிருக்கீங்க, எங்க பணம் வந்துச்சங்க? நடுவுல ஒரு எழுத்து போட்டீங்கன்னா அந்த குறிப்பு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த நேரத்தை கேப்போமா?
1: பசு நடுவுல நூறு எழுத்து.
0: முதல் கேள்வியே தலை சுத்துதான், ரெடியில் சையாத் பாஷா அவங்க சொல்லிருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை, பாருங்க நம்ம நேயர்கள் எப்படி விட சொல்லுவாங்கன்னு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
2: நான் வீரதுரை, அரியலூர்ல இருந்து பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க ஐயா.
2: முதல் மூன்று வந்து மதிப்பு சொல்லுங்க.
0: மதிப்பு, சன்மானம், கொடை, பரிசு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க. பசு சொல்லியாச்சு, பரிசு சொல்லியாச்சு. கடைசி நான்கும் இருங்க இருங்க, நான் சொல்லிடுறேன். கடை நான்கும் தூய்மை, மாசில்லாமை, அழுக்கின்மை, இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
2: சுத்தம்.
0: சுத்தம். ஓகே, இப்ப மொத்தமா சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம்.
2: பரிசுத்தம்.
0: சூப்பருங்க. பாருங்க எப்படி பாருங்க, தலை சுத்துதுன்னு சொன்னாரு ரெட்டில் செய்யாத பாஷா. ஆனா வந்து தலை சுத்தவே இல்ல, நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்க.
2: வீரதுரை, அரியலூர்.
0: நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. பாருங்க எவ்வளவு சூப்பரா கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க, பரிசுத்தம் அப்படிங்கறதா சரியான விடை. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. அதாவது தொடர்புல வந்தானே நீங்க பேசினும், தொலைபேசியில மட்டும்தான் நீங்க கவனம் செலுத்தணும். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
3: அம்மா வணக்கம், மதுரை விஸ்வநாதபுரம் ரமேஷ், சென்னையில இருந்து பேசுறேம்மா.
0: சென்னை வந்திருக்கீங்களா அப்போ?
3: ஆமாமா. ஆமா.
0: ஓகேங்க ஐயா, கண்டுபிடிச்சிங்களா முதல் சொல்லுக்கான குறிப்பு?
3: பரிசு வந்துருச்சு, அப்புறம் நீங்க நாலு சுத்தம்னு வந்தவனா பரிசுத்தம் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: ஆமாமா ஆமாமா, நல்ல அருமையான புரோகிராம், ரொம்ப மகிழ்ச்சி.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, தொடர்ந்து கேளுங்க.
3: நன்றிங்கம்மா. நன்றிங்க.
0: நன்றிங்க. நன்றிங்க. பாருங்க ரெண்டு பேரும் அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப முகநூலையும் நிறைய பேர் வந்து பதிவுகள் போட்டிருக்கீங்க, அதையும் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். பாலகிருஷ்ணன் வணக்கம் சொல்லியிருக்காங்க, கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்கு அவளை காத்துட்டு இருக்கேன்னு. சூளை ரீஜா மனோகரன் அவங்களே வந்து பசுமை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெட்டில் சையாத் பாஷா அவங்க தான் வந்து முதல் கேள்வியே தலை சுத்திர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிசுத்தம்னு வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் நேயர்களுக்கு ஒரு கேப் இடலாம் இல்லையா, அதனால ஒரு பாட்டு நம்ம கேட்டுடலாம். கேஜேஎஸ் தாஸ் வாணிஜெயராமோட குரல்களை, நான் காமராஜ் பாடல் இது, இளையராஜாவோட இசையமைப்புல நாளை உனது நாள் இந்த படத்துல இருந்து பாட்டு. இப்போ நம்ம முதல் இது கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, பரிசுத்தம். அந்த மாதிரி தான் வந்து எல்லா சொற்களும் பால ஆரம்பிச்சு இம்ல முடியக்கூடிய சொற்கள் இன்னைக்கு நாம வச்சிருக்கோம். இது மொத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு க்ளூ. சரியா, அடுத்த சொல்லுக்கான குறிப்புக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இப்போ பாட்டு நம்ம கேட்டுட்டு போலாம். ஓகே.

0: முகநூலில் சில பதிவுகள் தாமதமாக வந்திருக்கு. கமலாவர்தன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் பரிசு பசு பரிசுத்தம் அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்த்தி சாய் யாதேஷ் அவங்க வந்து கலக்கலரங்கம் கலக்கலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிசைவாக்கம் சவுந்தரராஜன் நேர்களோட கேள்விக்கு பதில்கள் அற்புதம் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லி நேர்களோட பதில்கள்லாம் அருமையாக இருக்குங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் கலக்கலரங்கம் கேள்வியோடு ஆரம்ப பாடலும் அருமை, தொடரும் கேள்விகளுக்கும் பாடல்களுக்கும் வாழ்த்துக்கள். காஞ்சிபுரம் இளம் வெண்ணிலா ஓடுது சூப்பர் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. அதே பாட்டு வந்து என்னை தாளம் போட வைத்ததுன்னு கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அப்புறம் சூழ ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து கை விரல்களை தாளம் போட வச்சது கால்களை ஆட வைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த சொல்லுக்கு நம்ம வேகமா போயிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேப்பத்தூர் கும்பகோணம் பக்கம் சத்ய பரமராஜ்.
0: சத்ய பரமராஜா அவங்க பேரு?
1: ஆமா.
0: சரி, உங்களுக்கு குறிப்பு கொடுக்கவா? முதல் சொல்லு கண்டுபிடிச்சிங்களா? சரி, உங்களுக்கு சொல்லலாமா? உங்களுக்கு வந்து ஒரு ஆறு எழுத்து சொல், முதல் இரண்டும் புறவியை குறிக்கக்கூடியது. புறவி, புறவி அதாவது குதிரையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். முதலும் கடை இரண்டும் அச்சம், அதை குறிக்கக்கூடிய சொல். முதல் ரெண்டு கண்டுபிடிச்சிங்களா? புறவி, குதிரை, அதை குறிக்கக்கூடியது முதல் இரண்டு. லாஸ்ட் பயம். சரி, ஓகே. கடை மூன்றும் வெற்றியை குறிக்கக்கூடியது. ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க?
2: வாழ்க வளத்துடன் செய்து ஜெயத்திலும் கொடமாட்டப்படிமா
0: சொல்லுங்க.
2: குதிரை கடைசி பயத்துக்கு கூடியமா அச்சம்மா?
0: இல்ல இல்ல.

0: கடைசி இது வந்து வெற்றியை குறிக்கக்கூடியது. கடை மூன்றும் முதலும் கடை இரண்டும் தான் அச்சத்தை குறிக்கக்கூடியது. பயம் அவர் சொல்லிட்டார் அழகா. முதல் இரண்டும் புறவி குதிரை இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். என்ன சொல்லது?
1: வெற்றி.
0: கடை மூன்றும் தான் வெற்றி.
1: வீரத்தை குறிக்கணும் சொல்லவா?
0: இல்ல இல்ல, வெற்றி தான் சொல்லணும். அடுத்த நேட்டு கேப்போமா? நேரம் ஓடிட்டு இருக்குங்க ஐயா. நன்றி.
1: ஜெயம் சொல்லுவாங்க.
0: சொல்லிட்டீங்க, கரெக்ட் கரெக்ட். அதை வந்து சுத்த தமிழ்ல அழகா நம்ம வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. அப்படியே ஒடி வந்துடும் பதில். இப்போ சரி, நம்ம அடுத்த நேட்ட போவோம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, கண்டுபிடிச்சீங்களா? சொல்லு.
2: பரிச்சயம்.
0: வெரி குட், வெரி குட்.
2: பிடிச்சா அடுத்த சொல் சொல்றீங்க?
0: இல்ல, அடுத்த சொல் அடுத்த நேய இருக்குதான். சரிங்களா?
2: சொல்லுங்க.
0: நன்றி, நன்றி. அதாவது அடிக்கடி வரக்கூடியவங்க வர வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் வந்து புதுசு புதுசா வரும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் சொல்லணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
3: லலிதா பேசுறேன்.
0: லலிதா அம்மா, பரிச்சயம் கண்டுபிடிச்சீங்களாம்மா?
3: கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது கண்டுபிடிச்சேம்மா.
0: சரி, அதுக்கான விளக்கம் சொல்லுங்க பாக்கலாம். பரிச்சயம்க்கு
3: முதல்ல பரி, முதல் ரெண்டு வார்த்தை வந்து குதிரையை குறிக்கக்கூடியது பரி.
0: ஆமா. வெற்றி மட்டும் இல்ல, சூரியன் அதையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் அந்த சயம் அப்படிங்கறது. பரிச்சயம் சொல்லியாச்சு. கண்டிப்பா மனக்கணக்கிலே சொல்லக்கூடியவங்க நீங்க, கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி ஆகணும். உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து எழுத்து சொல்லுமா உங்களுக்கு?
3: சரி சரி.
0: முதல் இரண்டும் நிறைய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அழகான தமிழ்ல நம்ம சொல்லுவோம். ஒரு பன்மை. கடை மூன்றும் ஆறில் ஒன்று.
3: ஆறில் ஒன்றா?
0: ஆமா ஆமா.
3: சரி,
0: முதல் இரண்டும் கடை சொல்லும் சேர்ந்தால் வலிமை உறுதி ஒரு பழைய எடை வகையை கூட நம்ம சொல்லலாம். நீங்க பொதுவான குறிப்பு கேட்டீங்களா? பால தொடங்கி இம்ல முடியக்கூடிய சொற்கள். கண்டிப்பா கண்டிப்பா, தாராளமா தாராளமா. முதல் இரண்டும் நிறைய, அப்புறம் வந்து ஒரு சொல்லோட பன்மை அது. ஓகேவா? கடை மூன்றும் ஆறில் ஒன்று. முதல் இரண்டும் கடை சொல்லும் சேர்ந்தால் வலிமை பலம்னு சொல்லுவோம் இல்லீங்களா?
3: சாப்பிட்டீங்களா?
0: ரொம்ப சந்தோஷம். பலகாரம் ஆச்சான்னு கேக்குறேன். சரி சரி.

சரிம்மா, சந்தோஷம், நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க எவ்வளவு அழகா ஒரு மனக்கணக்கு போட்டு அழகா சொல்றாங்க. பலகாரம் அப்படிங்கறது அந்த ஐந்து எழுத்து சொல், முதல் இரண்டும் நிறைய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பல அதுதான், சில என்பதன் பன்மை, அதுக்காக தான் பல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கடை மூன்றும் ஆறில் ஒன்று, அதாவது காரம் அறுசுவைகள்ல ஒன்று காரச்சுவை. முதல் இரண்டும் கடை சொல்லும் சேர்ந்தால் வலிமை உறுதி, பழைய எடை வகை ஒன்று வந்து பலம் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தத்துல ஒரு ஐந்து எழுத்து சொல். இது வந்து ஒரு சிற்றுண்டி அப்படின்னு சொல்லலாம், தின்பண்டம்னு சொல்லலாம், பலகாரம் அப்படிங்கிறது சரியான விடை. முகநூலில் யாரெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துடலாமா. எழுகினர் தேவா, நானும் கலக்கலரங்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், வெண்ணிலா ஓடுது கண்ணிலே அந்த பாட்டு ஆட வச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் அவங்க வந்து கடம்போடு வாழ்வு அந்த இடத்துலேருந்து அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எழுகினர் தேவா சயம் கண்டுபிடிச்சிருக்காங்க, பரிச்சயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா புத்தகரம், இவங்கெல்லாம் சரியான பதில்கள். பொன்னேரி கலீல் அகமது, கலக்கலரங்கம் கலக்கலா போகுது வாழ்த்துக்கள், நேர்கள் சொல்லும் பதில்கள் அதை விட கலக்கல். நீங்க ஹோம்ஒர்க் பண்ணி வந்திருக்கீங்க, நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சரியில்லைன்னா பண்ண முடியாது இல்லையா. நடராஜன் சுப்பையா புத்தகரம், பரிச்சயம், எழுகினர் தேவா பலகாரம், புரசிவாக்கம் சௌந்தரராஜன், நாளை உணதனா அந்த பாட்டு நல்லா இருந்தது. மாலிதேவி அருணாச்சலம், பரிச்சயம், பரி பயம் சயம். பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் வந்து பலகாரம் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், மாலிதேவி அருணாச்சலம், நடராஜன் சுப்பையா புத்தகரம், இவங்கெல்லாம் வந்து பலகாரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராயப்பேட்டை லலிதா அம்மா, இவங்க எப்ப வந்தாலும் பதில அடிச்சு கரெக்டா சொல்லுவாங்க பாத்துக்கோங்க. இன்னைக்கும் அதனோட விளக்கம் அழகா சொன்னாங்க, பரி என்றால் குதிரை அப்படின்னு சொல்லி சூப்பரா சொன்னாங்க, அதோட பதிலும் சொல்லிட்டாங்க. ஆரம்ப பாடலே அசத்தல் அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்களோட பதிவு. சரி, இதோட இப்ப நம்ம அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடணும். மலேசியா வாசுதேவன் சித்ராவோட குரல்களை, நான் காமராசனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல, மந்திர புன்னகை படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: அழகாக அமர்க்களமாக நம்மளுடைய நேயர்கள் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் 9:26 நம்ம வெவ்த் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்காங்க. ஓகே, கலக்கல் அரங்கம் அடுத்தது கலக்கப் போவது யாரு பார்க்கலாம். வணக்கம்,
1: இனிய காலை வணக்கம்.
0: சொல்வது யாரோ?
1: நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் வனக்கோடி ராஜேந்திரன் சகோதரி.
0: ராஜேந்திரன் ஐயாக்கு சொல்லுக்கு போலாமா?
1: கேளுங்க.
0: இதுக்கு முன்னாடி வந்ததுல ஈஸியா இருந்ததா உங்களுக்கு?
1: இல்லமா என்னமா, நீங்க ஏதாவது சென்னையில வந்து இருக்குது, ஆனா நீங்க சினிமா பாடல்களா கொடுக்குறீங்க, பொது கொடுக்க கேள்விகளா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு ஒரு ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய அலைவரிசை வந்து 101.4 101.6
0: நம்மளோடதா?
1: உங்களோட
0: எங்களோடது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: 102.3
0: கும்பகோணம் பண்பலை தான் 101.6.
1: இப்போ நான் உங்களோட தொடர்பு கொடுத்து 102.3.
0: ஆமா, விவித் பாரதி தமிழ் பண்பலை இது
1: சென்னை.
0: உங்களுக்கு வந்து ஒரு ஏழு எழுத்து சொல், ஏழு எழுத்து சொல் உங்களுக்கு. முதல் மூன்றும் ஆடு மாடு இதோட உறைவிடம்னு சொல்லலாம். சுவர்ல ஏற்ற தாழ்வுகளை சரி செய்வதுன்னு சொல்லலாம். அப்புறம் சில ஊர்களோட பெயர்களும் உண்டு இந்த மாதிரி. ஆகக்கூடி முதல் முதல் மூன்று சொற்களுக்கா சொல்லுக்கான முதல் மூன்று எழுத்துக்களுக்கான அந்த சொல்லுக்கான குறிப்பு நான் மூன்று குறிப்பு கொடுத்துருக்கேன். பாவுல தொடங்கக்கூடிய சொற்கள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பா குறில்ல தொடங்கக்கூடிய சொற்கள் தான் முதல் மூன்று எழுத்துக்களும். ஆடு மாடு இதோட உறைவிடத்தை குறிக்கக்கூடியது. சுவரோட ஏற்ற தாழ்வுகளை சரி செய்யறதை இப்படியும் சொல்லுவாங்க. சில ஊரோட பெயர்களும் உண்டு இந்த மாதிரி முடியும். ஓகேவா?
1: மனிதனோட ஏற்றத்தாழ்வு குறிக்க ஏற்றம் தாழ்வு தான் சொல்றீங்க.
0: சரிங்கய்யா.

0: நான்கு எழுத்துக்களுக்கான குறிப்பு, கடை நான்கும் பலர் கூடும் இடம்.
1: பலர்
0: கூடும் இடம், பல பேர் சேரக்கூடிய ஒரு இடம்.
1: சந்தை.
0: இல்ல இல்ல, இதுல வந்து விவாதம்லாம் நடக்கும், நகைச்சுவையெல்லாம் இருக்கும், போட்டி இருக்கும்.
1: மன்றம். மன்றம்.
0: மன்றம். வெரி குட், வெரி குட். ஒன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், அடுத்த நேட்ட போலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன்.
0: சொல்லுங்க, அடிச்சு தூள் கிளப்புங்க பாக்கலாம்.
2: பட்டிமன்றம்.
0: வெரி குட், எழுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு. உங்களுக்கு மன்றம்னு சொல்லி இல்லீங்களா?
2: ஆமா, அந்த ஆடு மாடெல்லாம் பண்றது பட்டி.
0: ஆமா, தொழுவம்னு சொல்லுவாங்க, பட்டின்னு சொல்லுவாங்க.
2: சுவரோட மேடை நடக்கிறதெல்லாம் மன்றம்.
0: மன்றம். இப்ப சுவரோட ஏற்ற தாழ்வுகளை சரி செய்யறது பட்டி பாக்குறது. இல்ல இல்ல, பட்டி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது. அப்புறம் சில ஊர்களோட பெயர்கள் வந்து சின்னாலப்பட்டி,
2: பட்டி வரும்,
0: காலம்பட்டி, அப்படி முடியும். அதுதான் நம்ம வந்து குறிப்பா வச்சிருந்தோம். அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி,
0: நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. அதாவது அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, கட் ஆயிடுச்சு. பட்டிமன்றம் அப்படிங்கிறது சரியான விடை. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
0: முகமது இக்பால் ஐயா, கண்டுபிடிச்சிங்களா ஐயா?
3: ஆ, சொல்லுங்க.
0: பட்டிமன்றம் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஆமா, பட்டிமன்றம்
0: கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: ஏழு எழுத்து சொன்னீங்க.
0: ஆமா ஆமா.
3: ஆமா, ஏழு எழுத்து முடிஞ்சு போச்சு.
0: உங்களுக்கு வேற சொல்லவா?
3: புதுசா சொல்லுங்க.
0: உங்களுக்கு வந்து ஒரு ஆறு எழுத்து சொல்.
3: சரி,
0: என்ன சொல்றது? அரசனோடு வீரர்களோடு தொடர்புடையது முதல் இரண்டும், மொத்த தெளிவே அப்படிதான். கடை மூன்றும் ஒரு பாத்திரத்தை குறிக்கும், பாத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
3: சரி,
0: முதலும் கடை இரண்டும் சேர்ந்தீங்கன்னா வலிமை, சக்தி, ஆற்றல், இதை குறிக்கும். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, கவனிச்சிங்களா? எழுத்துக்கான குறிப்பு அவங்க சொல்லிட்டாங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: கோபுரத்தினம்
0: ஐயா, கேட்டீங்களா ஐயா? என்னங்க அப்படி கேக்குற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு ஆறு எழுத்து சொல்லுங்க ஐயா. அதாவது ஒரு ஆறு எழுத்து சொல்லுங்க ஐயா. நீங்க ரேடியோல கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, நீங்க இங்க கவனம் செலுத்துங்க தொலைபேசியில. சரி சரி, நீங்க நீங்க இப்ப இணைப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா டக்குன்னு சொல்ல முடியும், சரிங்களா? சரி சரி, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. குறிப்புக்கு போலாம். முதல் இரண்டு எழுத்துக்கள் வந்து அரசனோடு வீரர்களோடு தொடர்புடையதுன்னு சொல்லியிருந்தோம், முதல் நேயர் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கடை மூன்றும் பாத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஹலோ, வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? விஜயா மட்டக்குன்னு விடை சொல்லுங்க பாக்கலாம்.
5: படைக்கலம்.
0: வெரி குட், படைக்கலம். எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க, குறிப்பு எல்லாம் சொல்லுங்க. முதலும் கடை இரண்டும் சேர்ந்தா வலிமை, சக்தி, ஆற்றல், இதை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருந்தோம். பலம்.
5: பலம். பலம் மேடம்.
0: பலம். மொத்தத்துல படைக்கலம். வெரி குட், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: தேங்க்யூ.
0: அதாவது அழகா கண்டுபிடிச்சிட்டு, கண்டுபிடிச்ச நேயர்களுக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம முகநூல்ல யாரெல்லாம் சரியான பதிவுகள் போட்டிருக்கீங்க அப்படின்னு பாத்துலாம். கொருக்குப்பேட்டை முத்துமாரி பவழ மல்லிகை இளைய கண்ணிகை பாடல் மிக மிக அருமை, காலையிலே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதவன் ஒளிமிகு காலை வணக்கம், அனுதினமும் அழகு கலக்கல் அரங்கம், அதிலடங்கும் நிகழ்ச்சி மனம் விரும்பும், அனைவர் பதிலெல்லாம் சுவை தரும்.

அழகுடன் இருப்பது தொகுப்பின் குரல் வளம், அளவின்றி ரசிப்பது பண்பலையை அப்படின்னு சொல்லி மாதவரம் பகுதியிலேருந்து வீரராகவன். சுகுணா வணக்கம் சொல்லிட்டு அனுராதா மேம், கலக்கல் அரங்கம் அமர்க்களம் நிகழ்ச்சி சிறப்பு, நேர்களும் பதில் தர தயாராக வர்றாங்க பார்த்துக்கோங்க, அதுவும் அருமை அப்படின்றாங்க. அவங்க தாங்க கலக்கிட்டு இருக்காங்க. முருகேசன் அடைக்கலம் நிகழ்ச்சியாகவும் அருமை, காதுக்கு என்றும் இனிமை, கேட்போர் மனநிலையோ இளமை வாழ்த்துக்கள். தேவனூர் ஜோதிலட்சுமி, கலக்கல் அரங்கம் மிகவும் கலக்கலாகவே இருக்கிறது, குறிப்பிட்ட எழுத்துக்களை கூறி வார்த்தைகளை கண்டுபிடிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது, நாளை உனது நாள், மந்திர புன்னகை படப்பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் பரிசுத்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் மந்திர புன்னகை அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல், வெகு நாட்களாக கேட்டிராத பாடல் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழித்து கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதே பாட்டுக்கு வாழ்த்து சூளை ரீஜா மனோகரன். அனுராதா மேடம் வந்தாச்சு, ரெட்ரோ பாடல்கள் அட்டகாசமாக இருக்கும்னு வனஜா இப்போவே அதுக்கு 12 மணி வரைக்கும் காத்திருக்கணுமா. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் பலகாரம் சொல்லியிருக்காங்க. பாஷா நிகழ்ச்சியில் இசையில் வேதா, நிகழ்ச்சியில் எங்கள் அனுராதா, ஐயோ ரெட்டில் சையாத் பாஷா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரைமிங்காக டைமிங்கில் போட்டிருக்காங்க.

சுகுணா சரியான பதில்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரமீளா தமிழ்ச்செல்வன் பட்டிமன்றம் கண்டுபிடிச்சிருக்காங்க. புதிய நேயர்கள் வருவாங்க, நானும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன்னு சூழல் ரீஜா மனோகரன் அவங்களோட பதிவு. இன்னும் டைம் இருக்குது சார், 9:35 தான் ஆச்சு, நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பொன்னிமன்மேடு வண்ணை கணேசன் அவங்களும் வந்து தொலைபேசி மூலம் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு முகநூல் பக்கம் வாய்ப்பு தந்து ஊக்கப்படுத்தியதற்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க. ஏழுக்கிணறு தேவா, அன்புராணி, பெரும்பாக்கம் மனஜா, அப்புறம் திரும்பவும் ஏழுக்கிணறு தேவா, சூழல் ரீஜா மனோகரன், அன்புராணி, கலக்கலரங்கம் கலக்குங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுபையா புத்தகரம், டிபி குமரன், மகர் நோம்பு ஜாவடி தஞ்சாவூர்லேருந்து, பொன்னியமன்மேடு வணை கணேசன், மேலப்பேடு தயாளன் வாழ்த்தியிருக்காங்க, மாலினி தேவி அருணாச்சலம், பட்டிமன்றம் பட்டிமன்றம், அப்புறம் வீரதுரை, தஞ்சை தேனை, பிரகாஷ்குமார், படை பலம் அது கண்டுபிடிச்சிருக்காங்க, கோபால் சாமல்பட்டி வாழ்த்து சொல்லியிருக்காங்க, ஏழுக்கிணர் தேவா, பிரமீளா தமிழ்செல்வன் படைக்கலம் கண்டுபிடிச்சிருக்காங்க, புரசிவாக்கம் சவுந்தரராஜன் பட்டிமன்றம், பிரமீளா தமிழ்செல்வன் வந்து போர்க்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, களம் பாத்திரம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. சுகுணா அகைன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், நிகழ்ச்சி அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி படைக்கலம் சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தரம் சரியான பதில். அகெயின் வந்து சுகுணா களம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூழல் ரீஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா, சுகுணா, கதிரவன், வாரியங்காவல், வசந்தி, கொளஞ்சிநாதன் அவங்களெலாம் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் படைக்கலம் சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிவிட்டு அடுத்த பாட்டுக்கு நம்ம வேகமாக போயிடணும். வரப்போகிற இந்த பாடல் நான் அடிமை இல்லை இந்த படத்துலேருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட குரல்களில், விஜய் ஆனந்த் அவங்க இசையமைப்பில்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். ரொம்பவே கலக்கல போயிட்டு இருக்கு கலக்கலரங்கம். நேரம் இப்போ 9:42. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம். புஷ்பலதா பேசுறேன்.
1: புஷ்பலதா அம்மா, உங்களுக்கு
2: கண்டுபிடிச்ச மேடம் பலகாரம் அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த போனது வந்து பட்டி மன்றம் அதெல்லாம்
1: கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப போலாமா உங்களுக்கு?
2: சொல்லுங்க மேடம்.
1: உங்களுக்கு வந்து ஒரு 7 எழுத்து சொல்.
2: சரி,
1: ஓகே. எதுல தொடங்கி எதுல முடியும்?
2: பாவல தொடங்கி இம்முல முடியும்.
1: வெரி குட்.
2: இது ஈஸியா இருக்குல்ல அந்த மாதிரி சொல்றது?
1: ஆமா ஆமா ஆமா. இது என்னன்னா, முதல் 3 எழுத்துக்களும் கடை எழுத்தும் சேர்ந்தால் இல்லாமை வறுமை இதை குறிக்கும். ஆமா ஆமா, கடை எழுத்து தெரியும், முதல் எழுத்து தெரியும், அப்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மொத்தத்துல இது வந்து விவசாயத்தோடு தொடர்புடைய ஒரு சொல், 7 எழுத்து சொல்.
2: சரி மேடம்,
1: இதுவே ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன்.
2: பயிர் விளைச்சல்
1: முதலும் கடை இரண்டும் சேர்ந்தால் அச்சத்தை குறிக்கும்.
2: முதலும் கடை இரண்டும் மேடம்
1: பயத்தை குறிக்கும்.
2: பயம்
1: சொல்லிட்டேன் நானு.
2: பயத்தை
1: குறிக்கும், பயமே தான், அதுவும் சொல்லியாச்சு.
2: ஆமா, முடியுது. பயம்
1: ஈஸியா இருக்கட்டுமே
2: சொல்லிட்டேன். ஆமா மேடம், பயம் முன்னாடி வந்து விளைச்சலை குறிக்கக்கூடிய சொல்லு.
1: இல்ல இல்ல, விவசாயத்தோடு தொடர்புடையது. விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு.

0: கூட இது.
1: சரி மேடம், டக்குன்னு கேட்கும் வரமாட்டேங்குது, தொல்லையில
0: கண்டுபிடிச்சேன். நன்றிமா. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். மேடம் பஞ்ச கவ்யமா மேடம்?
0: நீங்க என்ன கேட்க கூடாது, நீங்க சொல்லணும் பதில்.
2: பஞ்ச கவ்யம் மேடம், பஞ்சம்னு வரும்,
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் பேசுறீங்க? மீனாட்சி அம்மா, பதில் கண்டுபிடிச்சீங்களா?
3: பந்தயம்
0: இல்லையம்மா, பதிலே சொல்லிட்டாங்களே, நீங்க கேக்கலையா? அப்போ நன்றிமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
4: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் சின்ன வளையம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன்.
0: வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறாங்க, சொல்லுங்க.
4: பஞ்சகாவியம்.
0: பஞ்சகாவியம் எப்படி அது, எப்படி எல்லாம் சொல்ல தெரியாது,
4: எப்படி சொல்றீங்க நீங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறந்துட்டேன்.
0: அதாவது மொத்தத்துல ஏழு எழுத்து சொல், விவசாயத்தோட தொடர்புடையது. முதல் மூன்றும் கடையெழுத்தும் சேர்ந்தால் இல்லாமை வறுமை, இதை குறிக்கும்.
4: என்ன
0: தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியும், மாடு சிறுநீர் கழிக்கிறது, சாணம் ரெண்டையும் கரைச்சு வச்சிருப்பாங்க.
0: பஞ்சகவியம்னா அஞ்சு இல்லையா மொத்தம், ரெண்டு மட்டும் சொல்லிட்டீங்களா, எப்படிமா அது? ஓகே நன்றி, அடுத்து நேரத்தை கேட்போம் நம்ம. சரியா?
4: சரிங்க.
0: ஓகே தேங்க்யூ. பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இந்த பஞ்சகவியம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ.
5: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
5: அனுராதா மேடம், நான் சிவான் மீர. மீரா.
0: மீராம்மா சொல்லுங்கம்மா.
5: கேட்டீங்கல்ல.
0: ஆமாங்கம்மா.
5: அது அந்த பசுலேந்தே வருது.
0: ஆமா.
5: அந்த நீர், அந்த சாணம், அந்த நெய், அந்த பால், அந்த தயிர்.
0: வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் கலந்து புளிக்க வச்சு அந்த ஒரு இயற்கையான அந்த உரம் தயார் செய்வாங்க இல்லீங்களா?
5: அதுதான் ரொம்ப சுத்தமானது கூட.
0: ஆமா ஆமா, பஞ்சகவ்யம் அப்படிங்கற ஒரு ஏழு எழுத்து சொல், அதுக்கான க்ளூஸ் பஞ்சகவ்யம்னா என்ன அப்படினு சொல்லி நாம தெரிஞ்சிட்டோம். நன்றிமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி.
0: தேங்க் யூ தேங்க் யூ. ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க மீராம்மா. சரி, இப்போ நம்ம முகநூல்ல யாரெல்லாம் சரியான பதில்கள் போட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு நம்ம வந்து பாட்டுக்கு போலாம். படைக்கலம்னு வித்யாரவி பெரும்பாக்கம், அப்புறம் ஏ ஹரிஹரன் அழகா ஒரு பூனைக்குட்டி வணக்கம் சொல்லிட்டு இருக்கு. செந்தில்நாதன், கோவிந்தசாமி அவங்க வந்து, ஜெயா விவேகானந்தன் அவங்களும் சேர்ந்து கேட்டு இருக்காங்க. கேம் ஷோ சூப்பர் மேடம் அப்படின்னு அவங்க பதிவு. ராஜமாணிக்கம், கோபி நிகழ்ச்சி அருமை சொல்லியிருக்காங்க. ஹேமலதா பூக்களோட அழகாக வாழ்த்தியிருக்காங்க. நான் அடிமை இல்லை பாடல் அருமைன்னு நடராஜன் சுப்பையா புத்தகரம். விஜய் ஆனந்த் இசையமைப்பா வியந்தேன், அருமையான இசை. தேவி தேவி தேனில் குளித்தேன் சிறப்பான பாடல்னு சூழி ரீஜா மனோகரன். பொன்னேரி கலீல் அகமது, ஹிட்டான பாட்டாக தேர்ந்தெடுத்து போடுறீங்களா, அதனால அது நாங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பரிசாக 100 மார்க்னு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு. நன்றிங்கய்யா. ஏழுக்கிணறு தேவா பஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து சுகுணா பயம் சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் கர் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கம் சரியான பதில். சூளை ரீஜா மனோகரன், சுகுணா, நடராஜன் சுப்பையா அவங்கெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. கலக்கல் ஆனந்தத்தில் 80களின் வெளிவந்த பாடல்கள் போட்டு பட்டையை கிளப்பிட்டீங்க மேடம், எங்களுக்கு அரு மருந்து விருந்து மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக பதிவு. மாலிதேவி அருணாச்சலம் சரியான பதில் பஞ்சகாவியம். அப்பு ஐனாவரம், கலக்கல் அரங்கம் கேம் ஷோ அருமை மேடம், இப்போதான் நிகழ்ச்சியில் இணைஞ்சேன், அன்புடன் அப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. சுகுணா அழகா பிச்சு பிச்சு அழகா வந்து போட்டு அஞ்சு என்ன அப்படிங்கறத அழகா கொடுத்திருக்காங்க பஞ்சகவியத்தில். புரசைவாக்கம் சவுந்தரராஜன், 90களில் வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்கள் ஓ மறுபடி வந்திருக்குது. கோபால் சாமல்பட்டி கலக்கலரங்கம் அருமை சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன், நிகழ்ச்சி நல்லா இருக்கு, முத்துமாரி அந்த அஞ்சு பொருட்கள் என்ன அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாரமணனோட இளையராஜாவோட இசையமைப்பில் கேட்க போற இந்த பாடல் பாரு பாரு பட்டணம் பாரு படத்திலேருந்து.

0: 9:53. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன்.
0: சரஸ்வதி அம்மா, ஒரு 4 எழுத்து சொல்லு உங்களுக்கானது. முதல் இரண்டும் கணக்கு, இதுல வந்து பிரித்தல் வகுத்தல் அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். பகு, கண்டுபிடிச்சிட்டீங்க, குட் குட். கடை மூன்றும் ஒரு நீர்நிலையை குறிக்கக்கூடியது. குளம். பகுளம். அப்படி எப்படிமா? அது நான் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். பகுளம்னா என்ன தெரியுமா?
1: தெரியல எனக்கு.
0: தெரியல அது. சரி, அடுத்து.

0: கேப்போம். ஆ கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே நன்றி. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: காலையில வணக்கம்மா.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: கோபால் ஐயா, கண்டுபிடிச்சிங்களா ஐயா?
1: இல்லம்மா, நான் ஆன்லைன்ல கேட்டுக்கிறேன்.
0: ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு நான்கு எழுத்து சொல் சொல்லியிருந்தோம் நம்ம, அதுக்கான க்ளூஸ் நம்ம கொடுத்துருந்தோம். முதல் இரண்டும் வந்து கணக்கு, அதோட தொடர்புடையது, பிரித்தல் வகுத்தல் அதை சொல்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: ஆமா,
0: அது என்னது?
1: சரிம்மா, அடுத்த ஒரு காட் கொடுத்தா.
0: ஓகே நன்றி நன்றி. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க எப்படி வச்சிருக்கீங்க ரேடியோவை. ஹலோ ஹலோ, பேசுங்க, இங்க பேசுங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நம்ம செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: சொல்லுங்க ஐயா, கண்டுபிடிச்சிங்களா ஐயா?
2: என்ன சொல்லுங்க.
0: அதாவது ஒரு நான்கு எழுத்து சொல்ல, முதல் இரண்டும் கணக்கு, பிரித்தல் வகுத்தல் இதோட தொடர்புடையது, கடை மூன்றும் ஒரு நீர்நிலையை குறிக்கக்கூடியது. முதல் நேர் அழகா சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்க ஆர்வமா வந்திருக்கீங்களே, நான் சொல்றேன்.
2: முதல் இது கணக்கா?
0: ஆமா ஆமா, கணக்கோடு தொடர்புடையது, பிரித்தல் வகுத்தல் அதை குறிக்கக்கூடியது, கடை மூன்றும் நீர்நிலையை குறிக்கக்கூடியது. குளம்,
2: கரெக்ட்.
0: குளம் சொல்லிட்டீங்க, முதல் எழுத்து சொல்லிட்டீங்க, நாலு எழுத்து சொல்லு சொல்லிருக்கேன். பகுலம், வெரி குட். பகுலம்னா என்னன்னு தெரியுமாங்க ஐயா?
2: தெரியல மேடம்.
0: அதுதான், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு. ஓகேவா? வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னொரு குட்டி பாட்டு கூட கேட்டுருணும். வணக்கம், பாருங்க நான் வணக்கம் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்டே இருக்கீங்க. வணக்கம். ஹலோ
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா? ஹலோ, அதா வணக்கம், பேசுங்க, டைம் வேகமா போயிட்டே இருக்குங்க. யார் இருக்கீங்க லைன்ல? ஹலோ, நீங்களா சொன்னா நல்லா இருக்கும்ட்டு தான். வணக்கம் வணக்கம்
4: மேடம்,
0: யார் பேசுறீங்கம்மா?
4: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜாமா, பகுலம்னா என்ன சொல்லுங்க பாக்கலாம் டக்குன்னு.
4: பகுலம்னா அந்த தேய்பிறை மேடம்.
0: ஆ சூப்பர், சந்திரனோட தேய்பிறை காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இன்னொரு பொருளும் இருக்கு இதுக்கு, மொத்தத்துல வந்து மிகுதி, பெருக்கம் அப்படிங்கறதையும் இது குறிக்கும். ஏன்னா அப்படியும் குறிக்கும் பகுலம் அப்படிங்கிற அந்த சொல். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்மா, நன்றி நன்றி. நம்ம நேர்களோட வாயில கேட்கும் போது ஒரு சந்தோஷம், அதனாலதான். தாமலேரி முத்துல் மெக்கானிக் சரவணன் அவங்களும் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வர், இதுவரை ஒழித்த அனைத்து பாடல்களும் அருமை, சூப்பர். கலக்கல் அரங்கம் பதில் மூலம் பல நல்ல சிறப்பான குறிப்புகளை அறிந்து கொள்ள முடிகிறது. தொடரட்டும் கலக்கல் பணி. தொடர்ந்து வந்த யார் தூரிகை தந்த ஓவியம், அருமையான பாடல்னு சூழல் ரீஜா மனோகரன். பட்டிமன்றம் போல கலக்கல் அரங்கம், படைக்கலம் போல நேயர்கள் பதிவரங்கம், பதிலரங்கம், பஞ்சகவ்யம் ஒரு பசு தரும் உரம் விளங்கும், பரவசம் தரும் பண்பலை சொர்க்கம், பலரும் ரசிக்கும் பாட்டலை ஆனந்தம்னு வீரராகவன் அழகா சொற்களை ஒரு மாலையா தொகுத்து போட்டாங்க. எம் ரவிச்சந்திரன், பாடல்கள் எல்லாம் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி கோகுல் ரவி. உடை ஆனந்த் சண்முகம், தேன்கனி கோட்டையிலிருந்து உதய் ஆனந்த், அவங்க மூளைக்கு நல்ல வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி ஹரிராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லி சூப்பர் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், பாரு பாரு பட்டண பாரு திரைப்படத்தில் ஒலித்த பாடல் நல்லா இருந்ததுன்னு ஏழுக்கினர் தேவா பகுலம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சூளை ரீஜா மனோகரன் பகுலம்னு சொல்லியிருக்காங்க. சுகுணா பகுலம், பெரும்பாக்கம் மனஜா சுந்தர், நடராஜன் சுப்பையா புத்தகரம், பாபு கேஜிஎஃப், ஆர்ஜே மேடம் பாடல்கள் அருமை, சுகுணா தேய்பிரின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் பகுலம், நடராஜன் சுப்பையா புத்தகரம், அப்புறம் வந்து சுகுணா வந்து கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துமாரி மகிழம்பு, இது என்னன்னு தெரியலையே, மீரா வெங்கட்ராமன் தேய்பிரை சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், அவங்க வந்து திங்கள் காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாலிதேவி அருணாச்சலமும் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இப்ப நிகழ்ச்சி நிறைவா ஒரு குட்டி குட்டி பாட்டு வரப்போது. தளபதி படத்திலேருந்து இந்த பாட்டு, மித்தாலி பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வாலியோட பாடல் இது. மீண்டும் நான் உங்களை வந்து ரெட்ரோ நேரத்தில் 12 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. 10 மணிக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தயாரா இருக்காங்க ஆர்ஜே கஜராஜன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல்

0: இருக்கின்றதுக்குள்ள.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் என் கேள்விக்கு என்ன பதில். தொலைபேசி வழி நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் உரையின் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள் நம்ம நேயர்களுக்கே தெரியும். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நேயர்கள் புது நேயர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம்னு ஒரு பணிவோடு ஒரு விண்ணப்பம் கொடுத்துட்றோம். ஆரம்பத்திலேயே தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கமான ஒரு பாடலோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வணங்கலில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் கேள்விக்கு என்ன பதில். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நேயர்கள் வந்து புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம்னு ஒரு பணியுடன் பாடலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியுடைய முதல் கேள்விக்கு முதல் நேயரோடு நம்ம போவோம். என் கேள்விக்கு என்ன பதில். இந்த ஒரு மணி நேரமும் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய நிகழ்வுகள், சுற்றுச்சூழல் சார்ந்த கேள்விகள், விருதுகள் சார்ந்த கேள்விகள், விளையாட்டு தொடர்பான கேள்விகள், இன்னும் சில நிகழ்வுகளில் இருந்து தான் நம்ம இந்த ஒரு மணி நேரமும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கேள்வியில் கேட்க போகிறோம். 20 வயதுக்கு உட்பட்டோர் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நீளம் தாண்டுதலில் பதக்கம் வென்ற இந்தியர் யார். இதுதான் நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி. சில நேயர்கள்லாம் வந்து ஆப்பில் கேட்டுட்ருப்பீங்க. 20 வயது உட்பட்டோர் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நீளம் தாண்டுதலில் பதக்கம் வென்ற இந்தியர் யார். இதான் நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வின்னு சொல்லிட்டு முதல் நேயர்கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம். காலை வணக்கம். பெசன்குமார் மெஹர்வால்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: நம்பத்தூர்ல ஸ்ரீராமன், ரேவதி ஸ்ரீராமன் பேசுறேன். பெசன்குமார் மெஹர்வால். சில்வர் விண்மணர்.
0: சரிங்க, சொல்லுங்க.
1: சொல்லுங்க. நீங்க கேட்டதுக்கு சொன்னீங்க, கேட்டது பதில் சொல்லிட்டேன்.
0: 20 வயதுக்கு உட்பட்டோர் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நீளம் தாண்டுதலில் வந்து பதக்கம் வென்ற இந்தியர் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம்.
1: பசந்த்குமார் மெஹர்வால் சொன்னேன்.
0: இல்லை, பிரசந்த்குமார் மெஹர்வால், இன்னொருத்தர் வேற ஒருத்தர் இருக்காங்க. நன்றிங்க. இல்லை, ஒரு அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போங்க. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: சௌக்கியமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கேங்க சார். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. சொல்லுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன்.
0: சொல்லுங்க
2: கேள்விக்கு பதில்.
0: 20 வயதுக்குட்பட்டோர் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில நீளம் தாண்டுதலை வந்து தங்கம் என்ற இந்தியர் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம்.
2: நீளம் தாண்டுதல்லையா?
0: ஆமாங்க. சரிங்க, ஓகே, நன்றிங்க. நம்ம இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
2: நிகழ்ச்சி அருமைங்க சார்.
0: சரிங்க, நன்றி.
2: சூப்பருங்க சார், தேங்க்யூ.
0: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: கும்பகோணம். வணக்கம் சார்.
0: வாங்க.
3: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் சார்.
0: சொல்லுங்க சார்.
3: சரவணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
3: சவானஸ் கான்.
0: முழுமையா சொல்லுங்க. சொல்லுங்க சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். சொல்லுங்க.
3: என்ன சார்?
0: நீங்க சொன்னது சரிதான், முழுமையா சொல்லுங்க.
3: சவானாஸ் கான்.
0: ஷா நவாஸ் கான்.
3: ஆமா.
0: சரிங்க, நன்றிங்க. ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சு சொன்னீங்க. 20 வயதுக்கு உட்பட்டோர் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில நீளம் தாண்டுதல்ல தங்கம் என்ற இந்தியர் யாருன்னா, இன்னைக்கு காலையில கூட நமக்கு வந்து செய்தி பிரிவுகளில் வந்து காலையிலேயே சொல்லியிருப்பாங்க, ஷான் நவாஸ்கான்ன்ற ஒரு இந்தியர் தான் வந்து தங்கம் என்று அசத்தியிருக்காங்க. அந்த நேயருக்கு வந்து சரியான பதில் சொன்ன நேயருக்கு வந்து வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த கேள்விகளில் அடுத்தடுத்த பாடல்களோடு நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இந்த ஒரு மணி நேரமும் அடுத்த கேள்வி என்னன்றதை வந்து நம்ம பார்ப்போம். வாங்க. உலகின் அதிவேக ரயில்கள் வந்து எங்கே அதிகமாக ஓடிட்டுருக்குது? உலகின் அதிவேக ரயில்கள் வந்து எங்கே அதிகமாக ஓடிட்டுருக்குது தான் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து இன்றைய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். புது புது நேயர்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இருந்தாலும் சில நேயர்கள் வந்து நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்த நேயர்களே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
0: வாங்க
4: சொல்லுங்க சார். என்ன சார் போட்டுக்கிறீங்க?
0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி இது. நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: நாங்க வந்து திருமலைல இருந்து லெதர் கம்பெனி சார். இது
0: சரிங்க.
4: 20 பேர் வேலை செய்யறோம் சார். நாங்களும் இது 326வது கால் சார் இது.
0: சரிங்க, வாங்க நிகழ்ச்சியில கேள்விக்கு உண்டான பதில சொல்லுங்க. அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம்.
4: சரி சார், சொல்லுங்க சார்.
0: உலகின் அதிவேக ரயில்கள் வந்து எங்க அதிகமா ஓடிட்டு இருக்குது?
4: நம்மளுக்கு வந்து ஜப்பான் தான் சார்.

ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டும், பி உன்னிகிருஷ்ணன் பல்லவி குழுவினர் பாடிய பாடல், நேரம் 10:09, 15:02.

0: சொல்லியிருக்காங்க.
1: ஜப்பான் நீங்கள் கிட்ட வந்துட்டீங்க, சரி பரவாயில்ல, ஆசியாவில் ஒரு கண்டத்தில் தான் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம், நன்றிங்க.
0: ஆ ஓகே சார், தேங்க்யூ சார்.
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: சைனா ஷாங்காய்.
1: வாங்க, யார் பேசுறீங்க?
3: சைனா ஷாங்காய், பாலாஜி அம்பத்தூர்.
1: பாலாஜி ஃப்ரம் அம்பத்தூர்ல இருந்து பேசுறீங்க.
3: சைனா ஷாங்காய் மஹால் போகுது.
1: ஆமாங்க, சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. உலகின் அதிவேக ரயில்கள் வந்து எங்க அதிகமாக ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீன நாட்டில் வந்து ஷாங்காய்ன்ற ஒரு ஏர்போர்ட்டு கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா 431 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிட்டு இருக்குதுன்ற ஒரு பதிவு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் அல்லது சாயந்தரம் வந்து நம்ம வந்து சென்னை எழும்பூர்லேருந்து மதுரைக்கு வந்து ட்ரெயினில் ஏறி உக்காந்தோன்னா 1 மணி நேரத்தில் நான் வந்து மதுரைக்கு போய் அடைஞ்சிடலான்றதை ஒரு சர்வேயில் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்த நேயர்கள்லாம் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. அடுத்து ஒரு பாடலோடு தொடர்ந்து கேட்போம், இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் கேள்விக்கு என்ன பதில்?

0: பி ஜெயச்சந்திரன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் அவள் வருவாளா திரைப்படத்திற்காக பழனி பாரதி இயற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடல் இது. நேரம் இப்பொழுது 10:20, 10 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து இந்தியாவில் வந்து ஒருவருக்கு வந்து முனைவர் பட்டம், கௌரவ முனைவர் பட்டம் வந்து கொடுத்து கௌரவிச்சிருந்தாங்க. அது யாருக்கு கொடுத்துருந்தாங்க? இதான் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன் பேசலாம்.
0: செந்தில் கண்ணன் சார் பேசுறீங்க?
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒருவருக்கு வந்து கௌரவ முனைவர் பட்டம் வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அது யாருக்கு கொடுத்துருக்காங்க? சரிங்க, நன்றிங்க நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்றதற்கு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் விவித் பாரதி. வணக்கம், யார் பேசுறீங்க? கோபிகிருஷ்ணன் சார். நேற்றுக்கு வந்திருந்தீங்களா இல்லை இன்னைக்கு காலையில் வந்திருந்தீங்களா?
2: ஹலோ,
0: சொல்லுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி புது புது நேயர்களுக்கு நீங்களாக வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஐயா, மன்னார்குடியில இருந்து நான் முருகையன் பேசுறேன். கிட்டத்தட்ட அந்த கும்பகோணம் எஃப்எம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்குதான் லைன் கிடைச்சிருக்கு.
0: இன்னைக்குதான் லைன் கிடைச்சிருக்கு. ஒரு
2: முதல் நேர்னா
0: சரிங்க, வாழ்த்துக்கள்.
2: பிரமாதமா இருக்குங்க. உண்மையிலே நான் வந்து பாராட்டக்கூடிய விஷயம், நான் வந்து நேரடியா டெல்லிக்கு பேசிருக்கிறேன், உங்கள்கிட்ட பேசிருக்கேன்னா.
0: எல்லாமே இந்த இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே நிலையத்தா இருக்குதான். சொல்லுங்க, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போவாங்க.
2: சரிங்க சரிங்க, சொல்லுங்க.
0: சமீபத்தில் வந்து இந்தியாவில் கௌரவ முனைவர் பட்டம் வந்து யாருக்கு வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க?
2: நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு அவர்களுக்கா?
0: திருமதி டாக்டர் திரௌபதி முர்முன்னு அவங்களுடைய முழு பெயர். அவங்களுக்கு தான் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். முதல் நேயரா
2: வந்து இந்த நிகழ்ச்சி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நான் அதை பேசுறது ரொம்ப ஆபா.
0: சொல்லுங்க. முயற்சி செஞ்சிருக்காங்க. கும்பகோணம் எஃப்எம் ஆரம்பிச்சு வந்து ஆரம்பத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்குதான் வந்து கிடைச்சிருக்கு. அதுலயும் வந்து நம்மளுடைய அபிமான நேயர்கள் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து இன்னைக்கு மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் மட்டுமே தான் இது மாதிரி அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். சரி, அடுத்த நேயர்கிட்ட நம்ம போறதுக்கு முன்னாடி நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11 மணிக்கு என்றும் இனியவை. 1950-60-70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். நேரம் இப்பொழுது 10:23:40. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி.

0: தேவா இசையில் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஷோபனா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் பாடல் வைரமுத்து. நேரம் 10:29:40. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் கேள்விக்கு என்ன பதில். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, இது வந்து ஒரு விளையாட்டு தொடர்பான ஒரு கேள்வி தான். ஜப்பான் ஓப்பன் சூப்பர் 750 ட்ராஃபி பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவில் பதக்கம் என்ற வீரர் யார்? இதான் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. ஜப்பான் ஓப்பன் சூப்பர் 750 ட்ராஃபி பேட்மிண்டன் போட்டியில் வந்து பட்டம் என்ற இந்தியர் யார்? வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ரஹ்மான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: ரஹ்மான் சார் திருவாரூர்ல இருந்து பேசுறீங்க?
1: ஆமா சார், நான் எஃப்எம் விதிக் பாரதி அருமையா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். கும்பகோணம் 101.6 நல்லா அருமையா இருக்கு, நல்லா இருக்கு.
0: சரிங்க,
1: திருக்கழுக்குன்றத்துல இருந்து இங்க வந்துட்டேன், நல்ல நிகழ்ச்சி எல்லாம் கேட்டு கொண்டுட்டு இருக்கேன்.
0: அதே ரகுமான் சார் தான் இல்லையா?
1: அருமையா இருக்கு. கேள்வி கேட்டிருக்கீங்க, பதில் சொல்றத நான் தெரிஞ்சுக்கிறேன்.
0: சரிங்க,
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றிங்க, நன்றிங்க. ஓகேங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழகம். வணக்கம்.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் மாப்பிளம் புறவு பேசுறேன்.
0: சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா.
2: ஹலோ
0: சொல்லுங்க, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க.
2: என்ன சார் கேள்வி? இன்னைக்கு
0: ஜப்பான் ஓபன் சூப்பர் 750 ட்ராபி பேட்மிண்டன் போட்டியில வந்து பட்டம் வென்ற இந்தியர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தோம். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போங்க.
2: சரிங்க சார்.
0: வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா. சரிங்க, பிவி சிந்து தான் வந்து 2 செட்களில் வந்து ஜப்பான் நாட்டு வீராங்கனையை எதிர்த்து போரிட்டு தங்கம் வென்றிருக்காங்க. 21-17, 21-17 இந்த 2 செட்களில் தொடர்ந்து அவங்க வந்து 21 புள்ளிகள் பெற்று முன்னிலை பெற்று அவங்க வந்து பட்டம் வென்றிருக்காங்க. சரியான பதிலுங்க. நன்றி, நன்றி.
3: தேங்க்யூ.
0: பாருங்களேன், நேயர்கள் வந்து விளையாட்டாக இருந்தாலும் சரி, விருதுகளாக இருந்தாலும் சரி, அல்லது சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு கேள்விகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே லேட்டஸ்ட்டு அஃபயர்ஸ்லாம் வந்து ஃபிங்கர் டிப்ஸ்லாம் அப்படி வச்சிட்ருக்காங்க அவங்க. சரி, நேரம் இப்பொழுது 10:32 ஆகிட்டுருக்கு, 20 நொடி ஆயிடுச்சு. நம்ம நேயர்களுடைய முகநூல் பதிவுகளும் கொஞ்சம் பார்த்துருவோம். அப்பு ஐனாவரம் டெய்லர் முன்னதாக கேட்ட அந்த கேள்விகள்லாம் நிறைய நேயர்கள் வந்து தொலைபேசி வழியே வந்து பங்கேற்க முடியாத நேயர்கள்லாம் வந்து முகநூலில் அவங்களுடைய பதில்களை தொடர்ந்து அனுப்பிட்டுருக்காங்க. பிவி சிந்துன்ற பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்தது சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் பிவி சிந்துன்னு அனுப்பியிருக்காங்க. பிரபாகரன் சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், புதிய நேயர்களுக்கு வழிவகுத்தது தரீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டி நகர் ரங்கராஜன் வந்து தித்திக்கும் இனிய காலை வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, பதில் பி வி சிந்துன்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு கேள்விக்கு உண்டான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய காலை வணக்கம் சார், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு வழங்கி வருவது அருமையாக இருக்கிறது, நிகழ்ச்சியை அருமையாக கொண்டு செல்ல விதமும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாளன், வேகமாக இயங்கக்கூடிய ரயில்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான பதில் வந்து சீனான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த நேயர்களுடைய பதிவுகளை வந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டை நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

ஹரிஹரன் சுஜாதா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி சிவா சி இசையில் பாடல் கேட்டும் நேரம் 10:38:50. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. முகநூலில் நிகழ்ச்சி தொடர்பாக நம்மளுடைய நேயர்கள்லாம் நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. ஒரு நேயர் வந்து ஒரு கிறிஸ்பியாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. ஜெனிஃபர்ன்ற நேயர் வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, நிகழ்ச்சி தொடர்பாக தான் கொடுத்துருக்காங்க. குட் மார்னிங் சார், சாரி ஃபார் யுவர் இன்கன்வீனியன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தடங்களுக்கு வருந்துகிறோம்.

0: சொல்லின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வைஸ் வந்து லிசனர்ஸ்க்கு மட்டும்தான். அதுலேயும் குறிப்பாக வந்து அம்பத்தூர் நேயரை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரே நேயர்கள் தான், அவங்களுடைய பெயர் சொல்ல விரும்பவில்லை. இவங்க வந்து முதல் கேள்விக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, ஆனால் இரண்டாவது கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலும் கொடுத்த இவங்க ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. திரும்ப திரும்ப வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படி சார் இது சரியாகும் சொல்லுங்கள், அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு இந்த ஒரு பதிவும் கொடுத்துருக்காங்க. வேறு நம்ம இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சேனல்லேருந்து மற்ற 3 FM-க்கும் நம்ம வந்து லிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய நேயர்கள் வந்து தொடர்பு கொண்டுட்ருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நேயர்கள் வந்து நீங்களாக வந்து புது நேயர்களுக்கு வாய்ப்பளித்தால் மட்டுமே தான் கும்பகோணம் நேயர்களாக இருக்கட்டும், வேலூர் நேயராக இருக்கட்டும், திருப்பத்தூர் நேயராக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பங்கேற்க முடியும். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. வாங்க நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விக்கு போவோம். நிகழ்ச்சி ஆரம்பித்து அதுக்குள்ளே 40 மணித்துளிகள் வந்து கடந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு விளையாட்டு போட்டி தான் தொடர்பான ஒரு கேள்வி தான் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா, நடந்து முடிந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் வந்து இந்தியா வந்து 8வது இடம் பிடிச்சிருக்கு, மொத்தம் எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்கு, இதான் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம்.
0: வாங்க, மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் பேசுறீங்க, சொல்லுங்க.
1: நலமா இருக்கேன், நான் வெள்ளிக்கிழமை சார்.
0: அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: சரிங்க.
0: நடந்து முடிந்த காமன்வெல்த் போட்டியில வந்து இந்தியா எந்த இடத்தை பிடிச்சிருக்கு, மொத்தம் எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்கு?
1: அதாவது இந்தியா வந்து 4வது இடம் பிடிச்சிருக்கு, 13 கோல்டு, சில்வர் 17, பிரான்ஸ் 9, 39 பதக்கங்கள் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா, 3rd, 1, 2, 3
0: இடங்களில் பிடிச்சி இந்தியா வந்து 4வது இடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க. நிறைய பதக்கங்களும் வென்று பிரதமர் அவர்கள் வந்து பாராட்டியும் இருக்காங்க இல்லையா. நன்றி சண்முக சுந்தரம். வாரத்தில் ஒரு முறை தாங்க நான் வருவேன், வந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிடுவேன். சரி, நம்ம நிகழ்ச்சியோடைய அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய திட்டங்களில் ஒரு இதுவும் ஒரு வகையான திட்டம்னே சொல்லலாம். விஸ்வகர்மா திட்டம் திட்டம் என்பது எதனுடன் தொடர்புடையது, அதனுடைய பொருள் என்ன, இதான் வந்து நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல் கேட்டு தொடர்ந்து வருவோம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய ஜோடி திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டும் பாடலுக்கு இசையமைத்திருந்தார் ஏ ஆர் ரகுமான். நேரம் இப்பொழுது 10:47 இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 104, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் கேள்விக்கு என்ன பதில். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் அடுத்தது கோபால். இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். பத்மா சவுந்தரராஜன், ஷா நவாஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை அவங்க கொடுத்துருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், என் கேள்விக்கு என்ன பதில், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். நேயர்களுடைய பதில்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. வீரராகவன் மாதவரம், மனதில் பதியும் நிகழ்ச்சி அருமை, மறக்க முடியுமா தகவல்கள் வளமை, மகிழ்ச்சி நிறைய வினாவிடை குழுமை, மெல்லிசை இடையே வருவது பெருமை, நல்லிசை உலா வருதல் பண்பலை. இனிமை ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம்லிருந்து. சிவராம் நாகராஜன், இன்பமான இனிய காலை வணக்கம், வானொலி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்த லக்ஷ்மி ஆவடியிலிருந்து, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு உங்களுக்கு நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. வித்யா ரவிசங்கர், சைனா ஷாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாக்கம்லேருந்து அவங்க வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அப்பு அயனாவரம் டெய்லர், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பாடல்களின் அணிவகுப்பு அருமை சார், அற்புதம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். அன்புடன் அயனாவரம்லேருந்து அப்பு டெய்லர். ஆனந்த் முருகன் பூவளப்பாளையம், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனியிலிருந்து ஹரிராம், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சார், நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஷா ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அனுப்பியிருக்காங்க. அதிவேக ரயில் வந்து ஷாங்காய் சீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஹேமலதா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல்களின் அணிவகுப்பு சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திக் சோழா சீனா ஷாங்காய்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம்லேருந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து நாகராஜன் இனிய காலை வணக்கம். சூளையிலிருந்து மனோகரன் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காந்திமதி வேடந்தங்கள் பறவை சரணாலயத்திலிருந்து இனிய காலை வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நடராஜன் சுப்பையா புத்தாகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராம் பிரியன் வணக்கம், தங்களின் குரல் நிகழ்ச்சியில் தரும் ஸ்டைல் சூப்பர் சார் அப்படின்னு. பொது அறிவு கேள்வி என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாதனை புரியட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுக்கும். பர்வத வர்தினி இனிய காலை வணக்கம் சார், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை சார், சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் டாக்டர் திருமதி டாக்டர் திரௌபதி முர்முன்னு சொல்லிட்டு முதல் கேள்விக்கு அந்த பதில் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள். சாந்தி ரமேஷ் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மூலம் பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ள முடிகிறது, நிகழ்ச்சி அருமை சார், நன்றி வாழ்த்துக்கள். பட்டாளம் அப்துல் ஜலீல் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். பத்மா சவுந்தரராஜன் வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூவலப்பாளையம் ஆனந்த் முருகன் சைனான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்களுடைய பதிவுகளை அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்னன்றதை நம்ம வந்து தொடர்ந்து கேட்போம். விஸ்வகர்மா திட்டம் வந்து எதனுடைய தொடர்புடையதுன்றது பாட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஞானம் பேசுறேங்க, திருமுல்லையிலிருந்து.
0: திருமுல்லை வாயிலிருந்து ஞானம் பேசுறீங்க, சொல்லுங்க சார்.
1: ஞானம் பேசுறேன்.
0: விஸ்வகர்மா திட்டம் என்பது எதனுடன் தொடர்புடையது? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, நன்றிங்க. வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வாங்க, யார் பேசுறீங்க? சரவணா கமலேஷ். சொல்லுங்க. இந்த
2: இது விஸ்வகர்மா திட்டம்ங்கிறது சார், சிறு தொழில், இந்த குடிசை தொழில், இந்த மாதிரி
0: சொல்லுங்க. சொல்லுங்க. சரிங்க சரிங்க. இன்னொரு நேருக்கு நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா, வாய்ப்பு கொடுப்போம். நம்ம நன்றிங்க, நீங்கள் முயற்சி பண்ணதுக்கு நன்றி. கிட்டத்தட்ட பதில் சொல்லிட்டீங்க. வணக்கம், விவத் பாரதி.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. சரியா கேக்கலீங்கம்மா, நீங்க உங்களுடைய இது
3: குடிசை தொழில்.
0: ஆமாங்க, பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு பயிற்சி மற்றும் நிதி உதவி கொடுப்பதுதான். ஆமாங்க, இதுதான் வந்து இந்த விஸ்வகர்மா பிஎம் விஸ்வகர்மா திட்டத்துடைய அதனுடைய முழு பலன்கள் அது. நன்றி, நன்றிங்க. பாருங்களேன், உங்களுக்கு வந்து இந்த குடிசை தொழிலில் செய்யக்கூடிய அந்த வந்து பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு பயிற்சி மற்றும் நிதி வழங்கக்கூடிய ஒரு இது தான், பேர் வந்து ஸ்கீம் தான் வந்து பிஎம் விஸ்வகர்மா திட்டம்ன்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் எங்கெல்லாம் வந்து இலவச வைஃபை வசதியை வந்து மாநகராட்சி வந்து கொடுக்கறதுக்காக, பப்ளிக் வந்து கொடுக்கறதுக்காக நடவடிக்கை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இனி வரும் காலங்களில் எங்கெல்லாம் வந்து மக்கள் சேவைகளுக்கு வந்து இலவச வைஃபை வசதியை வந்து மாநகராட்சி வந்து நடவடிக்கை எடுத்து வந்துட்டுருக்காங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952080853 மற்றும் முறையின் 2838989871. வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
4: ஹலோ,
0: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, நம்ம அடுத்த கேள்விக்கு நம்ம போயிட்டோம். நன்றி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், இனி வரும் காலங்களில் எங்கெல்லாம் வந்து இலவச வைஃபை வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக மாநகராட்சி வந்து நடவடிக்கை எடுத்து வந்துட்டுருக்காங்கன்ற ஒரு கேள்வி கேட்டுட்ருந்தோம். வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?

0: வணக்கம் விவித் பாரதி. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், வாங்க, யார் பேசுறீங்க?
1: நான் ஆங்கடியில இருந்து அனந்தலட்சுமி. இப்ப வந்து மேட்டூர்ல இருக்கேன் சார்.
0: சரிங்க.
1: அந்த
0: கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. நம்ம அடுத்த கேள்வியில் இருக்கோம். வரும் காலங்களில் எங்கெல்லாம் வந்து இலவச வைஃபை வசதி வந்து மாநகராட்சி வந்து நடவடிக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பப்ளிக் யூசஸ்க்காக?
1: ஆமாங்க சார்.
0: ம், சொல்லுங்க. ஆமாம், இலவச வைஃபை வசதியை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கொடுக்கலாம் சொல்லிட்டு ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க மாநகராட்சி. கொஞ்சம் வேகமாக பேசுங்கம்மா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? சரி, நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, கேட்குது, சொல்லுங்க.
1: நீங்க இப்ப ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, எந்தெந்த வைஃபை குடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு.
0: ஆமா, சொல்லுங்க. அந்த கேள்வியில தான் இருக்கும்.
1: வந்து இப்ப பிளே கிரவுண்ட்ஸ் அண்ட் பார்க்ல குடுக்கறதா இருக்காங்க.
0: பிளே கிரவுண்ட் அண்ட் பார்க். சரிங்க.
1: பார்க்
0: எந்த இடம் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா?
1: நான் கேட்டது அதுதான். எல்லா பார்க்லயும் எல்லா இதுலயும் குடுக்கணும்னு சொல்லிருக்கேன். மோஸ்ட்லி மெட்ராஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல இதெல்லாம் மெட்ராஸ்ல
0: சென்னையில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா?
1: சென்னையில தான்.
0: சரிங்க, சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. நம்ம நிறைவாக வந்து இன்னொரு நேருக்கு இந்த கேள்விக்கு உண்டான வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து நிறைவு செய்வோம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
1: அது வந்து நீங்க கேட்கறது கேட்கவே மாட்டேங்குதுங்க சார். ஹலோ.
0: அவங்களுடைய தொலைபேசி வந்து சரியாக நம்மளோட பேச முடியாததுனால நம்ம வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதிலோட ஒரு பாடலோடு நம்ம வந்து நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுருவோம். இனி வரும் காலங்களில் எங்கெல்லாம் வந்து இலவச வைஃபை வசதியை வந்து சென்னை மாநகராட்சி வந்து நடவடிக்கை எடுத்து வந்துட்டுருக்காங்கன்றத நான் கேள்வியில் வந்து சென்னையை மட்டும் கட் பண்ணிவிட்டு வெறும் மாநகராட்சின்னு மட்டும் போட்டுட்ருந்தேன். அது எங்கெங்கெல்லாம்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் வந்து மெரினா கடற்கரை, பெசநகர் கடற்கரை மற்றும் வந்து திருவான்மியூர் கடற்கரை, இந்தந்த இடங்கள்லாம் வந்து முதற்கட்டமாக வந்து இலவச வைஃபை வசதி வந்து கொடுத்து பொதுமக்களுக்காக வசதிக்காக ஏற்பாடு செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்போம், இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சிக்காக தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் தம்முடைய பதிவுகளை பதிவு செஞ்ச அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.

உல்லாசம் திரைப்பட பாடலோடு இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. கமல்ஹாசன் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடல் அது. நேயர்களுடைய முகநூல் பதிவு நிறைவாக ஹேமலதா பதிவு கொடுத்துருக்காங்க. ராம் பிரியன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் சுப்பையா, பண்ணைபுரம் மணிகண்டன், மதுரை சு சண்முக சுந்தரம், சூளை மனோகரன், பட்டாளம் அப்துல் ஜலீல், ஆண்டனிராஜ் உள்ளிட்ட எல்லா நேயர்களும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு உண்டான சரியான பதில்களை முகநூலில் அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா நேயர்களுடைய முகநூல் பதிவுகளும் படித்தாச்சு. புது புது நேயர்களுக்கும் இந்திய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: என்றும் இனியவை

பாடல்கள் வரிசையில் பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி வேதா இசையில் பி சுசீலா ஏ எம் ராஜா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 11:04. நேயர்களை, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திலகம் திரைப்படத்திற்காக சீதாராமன் இசையில் எஸ் சி கிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: வயில காஞ்சு போல கடிக்குதம்மா. கையால் மேனியை தொட்டா உண்மையில காஞ்சு போல கடிக்குதம்மா.
1: ஏதோ
0: ரகசியம் வேண்டாம். பாய் என்ன பையன்.

லைலா நீயடி பஜனு நானடி ராஜடி நமக்கே வேண்டாண்டி லைலா நீயடி பஜனு நானடி ராஜடி நமக்கு வேண்டாண்டி பாய் பாயின்ன பையன் ஜிஐஆர் கேள் கேளுன்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டது.

என்ன பெத்தவே காடு நம்பர் ஒன் நம்ம பாத்துட்டாரோ பையன் கேளுன்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும்.

நாம் கேட்ட அந்த பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி எஸ் சி கிருஷ்ணன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 11:09. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெய்வ பிறவி திரைப்படத்திற்காக ஆர் சுதர்சனம் இசையில் கே ஜமுனா ராணி பாடிய பாடல் டி என் ராமையாதாஸ்.

சொல்லுங்க.

மாயவநாதன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் தென்றல் வீசும் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 11:17:15. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், 100.1 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை.

கேட்ட அந்த பாடல் பி சுசீலா ஜமுனா ராணி குழுவினர் பாடிய எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற திரைப்படத்திற்காக டி ஜி லிங்கப்பா இசையமைத்த பாடல் கேட்டோம். நேரம் 11:21. நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேன்மழை திரைப்படத்திற்காக டி கே ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்

வாலி வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். பூவா தலையா திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 11:29. நிகழ்ச்சியில் அடுத்து

சங்கர் கணேஷ் இசையில் பாடல் கேட்டோம். தாயில்லா குழந்தை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குழுவினர் பாடியது. நேரம் 11:33:30. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz இன்று பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. விருப்பமான பாடல்களை உடனுக்குடன் கேட்டு ரசிக்கலாம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தியாகராஜன் இயற்றி கே வி மகாதேவன் இசையில் தாழம்பூ திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்

தாழம்பு திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். நேரம் 11:40. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகளில் செந்தில் கண்ணன், சோபனா, வணக்கம் சார், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பல கேட்கக்கூடிய பாடல்களை, இனிமையான பாடல்களை வழங்கினீர்கள். ஒரு மணி நேரம் இந்த நேரத்தில் மிகவும் அற்புதமான பாடல்கள், எல்லாம் பாடல்களும் கேட்கக்கூடிய பாடல்களாக இருந்தது. நன்றி செந்தில் கண்ணன், சோபனா, அபர்ணா, பேரளம். நடராஜன் சுப்பையா, புத்தாகரம், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் அனைத்துமே அருமை சார் அப்படின்னாங்க. வழங்கி நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அன்பு ராணி, என்றும் இனியவை, வெற்றி பெற்ற மாமனுக்கு விழியில் கவிதை வழங்கிய விவித் பாரதி பாடல்களின் சிறப்பு, அணிவகுப்பு அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஷா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரெடில்ஸிலிருந்து ஹயாத் பாஷா, நீ மேகமானால் எனக்கென்ன அப்படின்ற பாடல் வந்து ஒளிபரப்பியதற்கு மிக்க நன்றி, எனக்கு பிடித்த பாடலும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவிச்சந்திரன், அலிவலம் கோகுல் ரவி, என்றும் என்றும் இணையவையில் ஒழித்த அனைத்து பாடல்களும் தேனினும் இனிமையாக இருந்தது. ஒளிபரப்பிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன், என்றும் இனியவை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், மிக்க மகிழ்ச்சி. இனிமையாக வழங்கிய தொகுப்பாளருக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீனிவாஸ் குட்டப்பா திருப்பதியிலிருந்து சாரம், நாகர்கோவிலிருந்து அனுப்பியிருக்காங்க. சண்முகம் சுந்தரம், பழகும் தமிழே பார்த்திபன் மகனே பாடல் கேட்டோம். என் மனம் காலை வயசு கட்டான மனசு போல மயங்கியது. தென்றல் வீசி தாளாட்டு பாடல் மகளுக்கு ஓர் பாடல், இடையே மாமனை கேலி செய்யும் வெற்றி பாடல், கைகளால் எழுதும் கடிதம் போதாது என்றும் விழியால் வேறு காதல் கடிதம் வியப்பாய் கேட்டும், பூவா தலையா போட்டால் தெரியும் பாடல் கேட்டும், பூ விழுந்ததில் நாங்கள் கேட்டு நினைத்த பாடலும், தலை விழுந்தால் நீங்கள் நினைத்த பாடலும், என்றும் இனியவையில் கல்வெட்டு பாடல்களை வெல்வெட்டாய் தந்த மகிழும் பண்பலைக்கு நீ வாழ்க. நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் கூறுவது கும்பகோணம் பண்பலையிலிருந்து சுந்தர பெருமாள் கோவிலிருந்து சண்முக சுந்தரம், வணக்கம் வாழ்த்துக்கள் சார் சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. என்றும் இனியாவை கேட்டுட்ருக்கோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக வாலி இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்

குழந்தையும் தெய்வம் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். நேரம் 11:46. நிகழ்ச்சியில் அடுத்து நேயர்களுடைய முகநூல் பதிவுகள் அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கம் காலத்தால் அழியாத காவிய பாடல்களை வழங்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். இளங்கோ காஞ்சிபுரம் என்றும் இனியவையில் காலை வணக்கம். பழகும் தமிழே பாடல்கள் சூப்பர் இனிமை அருமை சகோதரர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனிய காலை வணக்கம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை சார் சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் எம்ஜி கேஎம் கார்டன்லேருந்து வெற்றி பெற்ற மாமனுக்கு இந்த பாடல் இதுவரை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. கலை துரைராஜன் பாடல்கள் நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் காலை வயசு கட்டான மனசு விழியால் காதல் கடிதம் என்றும் இனியவையில் இது போன்ற காதல் ரசம் சுட்டும் பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் பழைய பாடல்கள் கேட்க கேட்க இனிமையாக இருக்கிறது சிறக்க மகிழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் இது போன்ற பாடல்களை கேட்டு நாட்கள் பல ஆகிவிட்டன. பூவா தலையா போட்டால் தெரியும் பாடல் எங்களை சிறு வயது காலத்திற்கு அழைத்து சென்று விட்டது. வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி அருமையான பாடல்கள் நீர்மேகமானால் என்ன பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் விவத் பாரதி வானொலி குழுவினருக்கும் மற்றும் சகோதரர் ஆர்ஜி அவர்களுக்கும் ஒரு சபாஷ் நீ மேகமானால் என்ன அருமை அருமை அருமை மனதை மூழ்கடிக்க செய்தது அந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் நான் நிறைய பதிவிடுகிறேன் ஆனால் என்னுடைய பதிவுகளை வந்து ஏன் வாசிப்பதில்லை என்று ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் எல்லா நேயர்களுடைய பதிவுகளும் நாங்கள் வாசிச்சுட்டு தான் இருக்கோம். சூளையிலிருந்து மனோகரன் ஆரம்ப பாடலை எங்களை ஆங்கில பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து சென்று விட்ட உணர்வு ஏற்பட்டது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நேர்களோட பதிவுகளை அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேன் நிலவு திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி ஏ எம் ராஜா இசையமைத்து பி சுசீலாவுடன் பாடிய பாடல்

தேனிலவு திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள் அடுத்ததாக கும்பகோணம்லிருந்து ஜெயஸ்ரீ, பழமை மாறாத பாடல்களை கேட்பதற்கு காதிற்கு இனிமையாக உள்ளது, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். முகமது பிலால் அயனாவரம்லேருந்து இன்றைய பாடல்கள் அருமை சார், நன்றின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம்லேருந்து சின்னப்பிள்ளை நாராயணசாமி, நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். நடராஜன் சுப்பையா புத்தாகரம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, இனிய முற்பகல் வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சி வாழ்த்துக்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு வருகிறோம். காலை வயது கட்டான சயசு, கலக்கம் இல்லாத மனசு பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசி பிச்சைமணி, அன்பு அறிப்பாளர் அவர்களுக்கு இனிய முற்பகல் வணக்கம். என்றும் இனியவையில் பார்த்திபன் கனவு என்ற படத்தின் பாடல் தொடங்கி மீண்டும் மீண்டும் காவிய பாடல்களை கேட்கும் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சிவமலையிலிருந்து பிச்சைமணி. ராமலிங்கம், இனிய காலை வணக்கம் சார், கள்ளக்குறிச்சி மாவட்டம்லிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன், சிங்கப்பெருமாள் கோவில், முகநூல் பதிவுகளை என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், டி நகர், தித்திக்கும் இனிய முற்பகல் வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, என்றும் இனியவை எப்பொழுதும் இனியவை தான், நன்றி. டி நகர்லேருந்து ரங்கராஜன். சிவராம் நாகராஜன், முற்பகல் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு கொடுத்துருக்காங்க. எஸ் குமார், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள் சார், இடுக்கி மாவட்டம் கேரளாவிலிருந்து அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்களுடைய பதிவுகளை நம்ம தொடர்ந்து கேட்போம் அடுத்த நிகழ்ச்சியில். என் கடமை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசீலா பாடிய பாடல்.

0: பி சுசீலா குழுவினர் பாடிய என் கடமை திரைப்பட பாடல் கேட்டும். நேயர்களுடைய முகநூல் பதிவுகளை அடுத்து கதிரவன், வாரியங்காவல், கதிரவன், வசந்தி, கொலஞ்சிநாதன், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பழைய பாடல்கள் அருமை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். சூளையிலிருந்து மனோகரன், என்றும் இனியவை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்து மஞ்சம் சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். கோபிநாத் விஸ்வநாதன், பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை, நன்றி. எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், இனிய இசை கொண்டு கவியேறும் இசை ராகங்கள் மனதோடு, மகிழ்ச்சி மலர்களை இனிய வாசம் கொண்டு நேசத்துடன், என்றும் இனியவை என்றும் நினைவோடு சுகமாய் தேன் சிந்தி செல்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ஆனந்த லக்ஷ்மி ஆவடி, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பழகும் தமிழே பார்த்திபன் மகளே பாடல் அருமை சார். பாய் பாய் பாய் என்ற பையன் பாடலும் ரொம்பவும் அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துமாரி கொறுக்குப்பேட்டை, என்றும் இனியவை நிகழ்ச்சி எல்லா பாடல்களும் மிக மிக அருமை சொல்லியிருக்காங்க. கமலா வரதன், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், முதல் பாடலே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷங்கர், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை. மேலப்பேடு தயாளன், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அப்பு ஐனாவரம் டெய்லர், கலவையான பாடல்கள் அருமையாக இருந்தது, வழங்கிய உங்களுக்கு நன்றி, நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து நிகழ்ச்சி தொடர்பாக வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் எல்லா நேயர்களுடைய பதிவுகளும் ஆரம்பம் முதலே நம்ம தொடர்ந்து வாசிச்சிட்டோம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை, இன்னும் சில நொடிகளில் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் ரெட்ரோ நேரம் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: என்றும் இனியவை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.

உங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளும் பாடல்களின் அணிவகுப்பு இது. எப்போதும் போல ஒரு இனிமையான பாடல் தொகுப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில என்ன மாதிரியான பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி நீங்க தான் யூகிச்சு சொல்ல போறீங்க நம்மளுடைய முகநூல் பக்கத்துல. நிகழ்ச்சியில நாம கேட்க போற முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராமோட குரல்கள்ல, வாலி எழுதின பாடல் சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்புல, மூன்று முகம் படத்திலேருந்து.

அப்பா அப்பா, என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு துள்ளல் இல்லையா? அப்படி ஒரு மத்தியான நேரத்தில், கொஞ்சம் அப்படி டயர்டாகக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு பாட்டு கேட்டால் அவ்வளோ சந்தோஷம் இல்லையா? சரி, அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கீங்க இல்லையா? இதோ போட்டுடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோட பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் வாலி எழுதினது, பப்பி லஹரி அவங்க இசையமைப்பில், பாடும் வானம் பாடி.

ஆமாங்க, எங்கெங்கும் எங்கள் கீதம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க.

ஓகே, முகநூலில் நீங்கள் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க, ஏதாவது யூகிச்சிருக்கீங்களா, என்ன மாதிரியான பாடல் தொகுப்பு அப்படின்னு பார்க்கலாமா? சபரி மனோஜ் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, சூளை ரீஜா மனோகரன் முற்பகல் வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, வணக்கம் மேடம்னு ரவி அம்பத்தூர். சாந்தி ரமேஷ் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இனிய பாடல்களோடு இணைஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமாரோட வணக்கம். நடராஜன் சுப்பையா புத்தகரம் 1981 வெளிவந்த நெற்றிக்கன் திரைப்படத்திலிருந்து ஜெயவாம் தேவாமிர்தம் ஜீவாமிர்தம் மிகவும் அரிதான பாடல். அது வந்து மூன்று முகம் படத்துல சார், புண்ணியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்க வந்து ஆரம்ப பாடலே தெய்வாமிரதமாய் காதில் தேனாய் பாய்ந்தது தேனிசை மழையில் நனைய காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அள்ளி தூயிருக்காங்க. நம்மை மெய்சிலிருக்கும் பாடல் இது, காதுகளில் தேனாய் ஒலித்ததுன்னு நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களோட பதிவு. மூன்று முகம் திரைப்பட காலத்தில் முதல் நாளே திரைப்படத்தை பார்த்து விட வேண்டும் என்று அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த பாட்டு தெய்வாமிரதம் பாட்டு கேட்டதற்குன்னு சொல்லி துளை ரீஜா மனோகரன். காஞ்சிபுரம் இளங்கோ ரெட்ரோ நேரம் பாடல்கள் தேவாமிரதம் தான், நான் ஒரு டிஸ்கோ டான்சர் சூப்பர் அருமை எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்து. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் நிகழ்ச்சியில் டிஸ்கோ பாடல்களின் தொகுப்பு மேடம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. முகமது பிலால் ஐனாவரம் இந்த இடத்துல இருந்து இன்றைய தினம் பாடல் முதல் பாடலே அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் வேதாரண்யன் தமிழரசன் மூன்று முகம் திரைப்படத்தின் துள்ளல் பாடல் முதலாவதாக ஒலித்தது மிக அருமை, வழங்கிய தங்களுக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. ரெட்ரோ நேரம் என்னது ஆடக்கொண்டு ஆட வைத்து கொண்டிருக்கிறது, அதாவது ஆட்டம் போட வைக்கிறது அப்படின்ற மாதிரியான பதிவு. கோவனூர் சாய் கே கார்த்தி இவங்கெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜாசுந்தர் வருக வருக மேடம் ரெட்ரோ பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒலித்த முதல் பாடல் தெய்வாமிர்தம் ஜீவாமிர்தம் மற்றும் 400 டிஸ்கோ டான்சர் பாடல்கள் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி சோமசுந்தர பிரபு. 400 டிஸ்கோ டான்சர் பாடல் மிகவும் துள்ளலான மேடை பாடல்களோட தொகுப்புங்க அப்படின்னு அவங்க பதிவு. நடராஜன் சுப்பையா புத்தகரம்

அப்புறம் டிஸ்கோ பாடல்கள் சூப்பர், ஆர்ஜி அனுராதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு முரளிதரன் விழுப்புரம் விவத் பாரதி தமிழகம்க்கு நன்றி சொல்லியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமாரும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், 400 டிஸ்கோ டான்சர் எங்களை நடன அரங்கத்துக்கே அழைத்து சென்று விட்டது, டிஸ்கோ ஆட வைத்தது அப்படின்னு சொல்லி துள்ளி துள்ளி மூச்சு முட்டிடுச்சுங்க. ஆட்டம் ஆடிய அந்த ஆனந்த் பாபு அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அந்த பாடல் காட்சிக்கு அவங்க போயிட்டாங்க. மீரா வெங்கட்ராமன், கிளப் டான்ஸ் அல்லது எஸ்பிபி வாணியம்மா பாடல்களா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. ஹேமலதா டாப் சொல்லியிருக்காங்க. வெங்கடேசன் ஐயப்பாக்கம், ரிட்ரோ பாடல்கள் அருமை, துள்ளலிசை பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி விவத் பாரதிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த பாட்டு என்ன காத்துட்ருப்பீங்க இல்லையா, நம்ம கேட்டுடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுநருடன் பாடியிருக்கும் இந்த பாடல் டீரா ராஜேந்தர் இசையமைத்து எழுதியது. தங்கைக்கு ஒரு கீதம், டி ராஜேந்தரோட கைவண்ணத்தில் உருவான பாட்டுன்னு சொன்னால் நம்ம சொல்லணுமா, தங்கைக்கு ஒரு கீதம் படத்துலேருந்து இந்த பாட்டு இப்போ நம்ம கேட்க போகிறோம்.

நேரம் போ 12:21 10 நொடி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகள்ல கேட்டு ரசிச்சிருக்கீங்க ரெட்ரோ நேரம். இன்னைக்கு சும்மா அதிரடியா சூப்பரான பாடல்கள் துள்ளலிசையோட கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஐப்பாக்கம் வெங்கடேசன் ரெட்ரோ பாடல்கள் அருமை, துள்ளலிசை பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சொல்லியிருக்காங்க. விவித் பாரதிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஜடேரி வேல்முருகன், ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் டிஸ்கோ நடனம் மேடை பாடல்கள் சரிதானே மேடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் தப்பாக இருக்குங்களாங்க, கரெக்டுங்க. ஜெய்ஸ்ரீ, 400 டிஸ்கோ டான்ஸர், இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், துள்ளலான பாடல் அப்படின்னு சொல்லி கும்பகோணம் மல்லிகா வெற்றிச்செல்வி ஜெய்ஸ்ரீ, பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் இரவு பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது, முதல் பாடலே அருமையாக இருந்ததுங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், வழக்கம் போல அருமையா ஒரு போஸ்டர் பண்ணி போட்டு நிகழ்ச்சி வெற்றி வாகையுடன் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அழகா விவித் பாரதி யூனிட் அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். எரவாஞ்சேரி ஷாகுல் அமீது, இனிய பாடல்களோட தொகுப்பில் ரெட்ரோ நேரம் மிக அருமை, மகிழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. முத்துமாரி வணக்கம். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்களும் வணக்கம் வாழ்த்து. சுகுணா மேம், டிஸ்கோ பாடல் தொகுப்பு பட்டாசு கொளுத்துங்க மேம் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்து. பழனி கவிதா, பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டம், நிகழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்றாங்க. மதுரா குளத்தூர் பாலு, டிஸ்கோ டான்ஸ் பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி ஹரிராம், ரெட்ரோ நேரம் இன்னைக்கு பாடல்கள் அனைத்தும் மேடை பாடல்களான டிஸ்கோ பாடல்கள், வலம் வருவது போல் தெரியுதே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அப்படின்னு இருக்காங்க. மேலப்பிட்டு தயாளனோட வாழ்த்து. அப்புறம் எஸ்பிபி பாடிய என்ன ஒரு அதிரடி பாட்டுங்க, அந்த பாட்டில் ஒரு ராகம் செம்மையாக இருக்கும், தாம் தத்தீம் தாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சரியான பாட்டு, வாழ்த்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு அடிக்குது குளிர, அந்த பாட்டை கேட்டு மெய்மறந்து நின்றேன் அப்படின்னு சொல்லி வண்ணை கணேசன், என்ன நம்ம போடாத ஒரு பாட்டு இவர் போட்டிருக்காருன்னு தெரியலையே. சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம், தித்திக்கும் தெவிட்டாத பாடல்கள் தொகுப்பு இனிமே. தஞ்சை தேனி பிரகாஷ் குமரன், டி பி குமரன், மகர் நோம்புன் சாவடி, ரெட்ரோ துள்ளல் இசை பாடல் மிகவும் அருமையா இருக்குன்னு தஞ்சாவூர்லேருந்து. இந்த மாதிரி பாட்டெல்லாம் எங்கேயும் கேட்க முடியாது, நம்ம 102.3 விவித் பாரதியில் மட்டும்தான் கேட்க முடியும், அடிதூள் அப்படின்னு சொல்லி பொன்னேரி கலீல் அகமது. ராம் பிரியன், தினம் தினம் உன்முகம் பாடல் என் வாழ்வில் மறக்கவே முடியாது, அப்போ நான் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க, கிராமத்தில் பள்ளிக்கூட நாட்களில் ஒரு வகுப்பில் டீச்சர் வரலன்னா கம்ப்ளைண்ட் வகுப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாணவ மாணவிகள் அதிகமாக இருப்பாங்க. அதனால் இந்த பீரியட் பொழுதுபோக்குன்னு மாறும், அப்படி பாடலாம் டான்ஸ் ஆடலாம்னு யாராவது தயாரன்னு கேட்க கரும்பு தில்ல கூலியா அப்படின்னு சொல்லி அடுத்த நொடி நான் பாடி பாடின பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த நாள் முதல் பள்ளியில் என்னுடைய அடையாளம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கூட ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு இந்த ஆட்டம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராம் பிரியன் அவங்களோட பதிவு. அரு ஃப்ளாஷ்பேக்கே போயிட்டு கூட்டு போயிடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பாடல்கள் தான். என்ன சகோதரி, இன்று மேடை கச்சேரி பாடல்களா, தொடர்ந்து இது போன்ற பாடல்களை கேட்பதில் தனி ஆனந்தம் தான். தினம் தினம் உன்னை பாடல் என்னை கவர்ந்த பாடல் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி ரீஜா மனோகர் அவங்களோட பதிவு. நிறைய பாட்டு கேட்கணும் இல்லையா, அதனால அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகியோட குரல்களில் வைரமுத்து எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் காதல் பரிசு படத்துல இருந்து பாட்டு.

வணக்கம், நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். துள்ளலிசை பாடல்கள் வலம் வந்துட்டு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் 12:31 அடுத்து நாம கேட்க போற பாடல் நல்லவனுக்கு நல்லவன். இந்த படத்துல இருந்து KGS தான் ஜானகியோட குரல்கள்ல கங்கை அமரன் எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 தமிழ் செய்தி அறிக்கை. இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ரெட்ரோ நேரம் தொடரும் 12:50.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு

0: சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டுவசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வே துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடிய போது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை ஜெம்மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000த்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்புத் துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இந்த பயணத்தின் போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலக தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி

0: மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில் கடந்த 2020 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015 523 இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025 891 அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891 அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13 கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் 98% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹு உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமர திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினைப் பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு 1 பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கை நெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டுப்பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி 3 தேசிய கொடியேந்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில அமைச்சர் திரு தெம்ஜென் எலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 1,55,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செவியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் பொழுது

12:50. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நம்ம விபத் பாரதி வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ரெட்ரோ நேரத்தில் இன்னைக்கு துள்ளலான பாடல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாடல்கள் வரிசையாக கேட்டுட்டு இருக்கோம். உங்களுடைய முகநூலில் அந்த பதிவுகள்லாம் வந்து குவிஞ்சிருக்கு. அதை அப்படி பார்த்துட்டு இன்னும் ஒரு பாட்டு கூட நம்ம கேட்கலாம். நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து இந்த பாடலில் அப்படின்னு எந்த பாட்டு கேட்கும் போது போட்டாங்கன்னு தெரில. யா யா யா அப்படின்னு சொல்லி கோரஸ் மிக அருமை மிக அருமை அப்படின்னு சொல்லி பாடுமில்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட அந்த குரலுக்கே 100 மார்க்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் தினம் தினம் பாடல் இனிமை பேச்சில் பிரகாசிக்கும் பன்முகத்திறன் அசத்தும் அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லி மொழியரசி அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நன்றிங்க. முத்துமாரி தினம் தினம் அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருந்தது. பாட்டு கேட்டவொடனே எழுந்து ஆடணும் போல இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதிவை. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் நீங்க வந்தாலே ஏதாவது ஒரு தலைப்புல பாட்டுலாம் போடுவீங்க. இன்னைக்கு ரொம்ப முத்திலும் வித்தியாசமான டிஸ்கோ பாடல்கள் தலைப்பை கொண்டு பல பாடல்கள் ஒளிபரப்பி எங்களை வந்து டிஸ்கோ டான்ஸ் ஆட வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதிவை. டிஸ்கோ அப்படின்னு சொன்னோடனே உலகநாயகன் பாட்டு இல்லாம இருக்குமா, அடுத்த பாட்டு நினைத்தாலே இன்னைக்கும் தானே அப்படின்னு ராம்பிரியன் ஒரு கொஸ்டின் வச்சிருக்காரு. நம்ம வந்து 80s பாட்டு கேட்டுட்டு இருக்கோம் சார். ஆனா இந்த அணிவகுப்புல பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்கு. எதை போடுறது எதை விடுறது அப்படின்னு தெரியாம ஒரு தவிப்பா இருக்குங்க. ஸோ கவுந்தப்பாடி சென்னியப்பன் வந்து ரெட்ரோ பாடல்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் மேடம்னு சொல்லியிருக்காங்க. கே கே வெங்கடேஷ் அவங்க வந்து டிஸ்கோ பாடல்கள் அனைவரையும் ஆட்டம் போட வைக்கிறது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கும்பகோணம் துவரங்குறிச்சி புதுத்தெரு கண்ணவாடி வெங்கடேஷ் பிரியா ஹரீஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. ராம்பிரியன் மறுபடியும் ஒரு லிஸ்ட் வச்சுருக்காரு. இளமை இதோ இதோ வருது வருது விலகு விலகு ஆடி மாதம் காத்தடிச்சு இதெல்லாம் லிஸ்ட்டில் உண்டு தானுங்க அப்படின்னு. கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம் சார். நடராஜன் சுப்பையா புத்தகரம் இது போன்ற பாடல்களை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மட்டும்தாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து எங்க கடையில் பார்த்துக்கோங்க ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டார் பார்த்துக்கோங்க, எங்கேயுமே போகல. அவர் அடுத்த பாட்டு என்ன வரும் என்ன வரும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க நம்ம மேடம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பதிவை. ரங்கராஜன் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லி ரெட்ரோ நேரம் நேர்களுக்கு சுவையான நேரம் அப்படின்னு சொல்லி டி நகர்லேருந்து பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர்லேருந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் டிஸ்கோ பாடல்கள் தேர்வு செய்து வழங்கியதற்கு மகிழ்வு பாராட்டுகள். அப்படின்னு சொல்லி பல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க இதில் அப்படின்னு சொல்லி எப்படியோ எது எப்படியோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட பாடலை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாடம்பாக்கம் அயன் முரளி. உன்னைத்தானே அந்த பாட்டுக்கு வந்து நடராஜன் சுப்பையா புத்தகரம் முரளிதரன் விழுப்புரம் அப்புறம் ஏ ஹரிஹரன் இவங்கெல்லாம் வந்து அந்த பாடல் காட்சிக்கே போய் அந்த காட்சி அப்படின்னு நினைவுப்படுத்தி போட்டிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே அந்த பாட்டுக்கு தான் பதிவு போட்டிருக்காங்க. டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசை வந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த பூர்ணிமா ஜெயராம் ரஜினிகாந்த் நடித்த அந்த நடன காட்சி கண் முன்னாடி வந்துருச்சுன்னு ரிஜா மனோகரன் அருமையான பாடல்கள் மேலப்பேட தயாளன் ஒரு பாட்டு போட்டது இல்லாமல் அந்த பாட்டு யார் பாடினது யார் எழுதினது யார் இசையமைச்சது இதெல்லாம் கரெக்டாக சொல்றீங்க பார்த்துக்கோங்க. விவத் பாரதியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பொன்னேரி கலீல் அகமத் அதுதாங்க நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே. மேட்டுப்பேட்டி கண்ணன் அவங்க வந்து ரெட்ரோ நேரம் பாடல்களை கேட்க கேட்க கல்லூரி நாட்களில் அப்படியே நீண்ட காலர் கொண்ட சட்டை பெல்ஸ் அந்த பேண்ட்டு அந்த மாதிரி அந்த ஹை ஹீல் ஷூ போட்டு ஆட்டும் போது இதெல்லாம் நினைவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க பாடல்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும். அந்த பாட்டு கேட்கும்போது அந்த காலத்துக்கே நம்மளை அறியாமல் நம்ம போயிடுவோம். ஸோ உங்களோட பேரில் அப்படியே வரிசையாக படிச்சிடறேன். நடராஜன் சுப்பையா புத்தகரம் அப்புறம் வந்து புன்னேரி கலீல் அகமது ஜெய்ஸ்ரீ துள்ளலான பாடல் தொகுப்புனா விவத் பாரதி தமிழ் பண்டையில் கேட்கவா வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க. மேம் ஸ்டேஜ் பாட்டு துள்ளுமிசை பாடல்கள் எனர்ஜி தரும் பழைய நினைவுகள் வரும்னு சொல்லி அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சுகுணா அப்புறம் சூளை ரீஜா மனோகரன் ஏழுக்கிணறு தேவா இவங்க எல்லாமே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிச்சிக்கிட்டு படம் பார்த்த ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. முத்துகிருஷ்ணன் அவங்க அப்புறம் வந்து கேம்காடன் எம்ஜி செல்வகுமார் முரளிதரன் விழுப்புரம் தேனி ஹரிராம் இவங்கெல்லாம் தாய் வீடு படத்தில் ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய பாட்டு இருக்குங்க இந்த லிஸ்ட்டில். நடராஜன் சுப்பையா புத்தகரம் வருது வருது அந்த பாட்டுக்கு அப்புறம் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் இவங்க எல்லாமே வந்து 80களில் அண்ணா சாலை திரையரங்குகளில் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி படம் பார்த்த நினைவுகள்லாம் மீட்டெடுத்து கொடுத்தது இன்றைக்கி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பதிவு. சரி இப்போ இன்னொரு பாட்டு கூட நம்ம முழுசாக கேட்டுருணும். ஏன்னா அந்த வெற்றி விழாலேருந்து நம்ம அந்த மியூசிக் மட்டும் கேட்டோம் இல்லையா, பாட்டு முழுசாக கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. கேட்டுடலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகியோட குளர்களில் இளையராஜாவோட இசையமைப்பில் வெற்றி விழா பட பாட்டு

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 1:50. இனி நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னா என்ன பண்ணோம், டயல் பண்ணோம் 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952 0853 மற்றும் ஒரு 2838 9871 இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு நம்பரை டயல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக காற்றலைகளில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வலம் வரும். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஸோ நம்மளுடைய நேயர் வட்டம் அப்படி பெருசாக விரிவடைஞ்சிருக்கு. ஸோ நிறைய நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் இதில் பங்கேற்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி வழிவிட்டு விலகி புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: துவரங்குறிச்சி சரவணன் அப்படி சொல்லிக்கலாமா?
1: இல்ல, எம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சரி, ஓகே ஓகே, சொல்லுங்க.
1: கவனமா இருக்கும்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க. முழு விலாசமும் தான் சொல்லுங்க, நான் அடம் பிடிக்கிறீங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: இன்னைக்கு வந்து கவிஞர் வாணி எழுதிய பாடல், அழகான ஒரு வர்ணனை பாடல். எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில டி எம் சௌந்தரராஜன் பாடிய 500,000 இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் பாடிய முதல் பாட்டு. இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வர்ணனை மேடம்.
0: சொல்லுங்க சுருக்கமா.
1: சிதையாத செலுத்தும் கட்டு குழையாக வளர்ப்பும் சிந்திக்காமல் எதில் இருந்திருப்பாரோ தன் இளமையத்தில். இங்கே ரசிகன் கவிஞனாகி தால் வாழ்ந்த கவிதை எல்லாம் கரையான் அறிக்காத கால கல்வெட்டில். சாதிக்க பிறந்ததால இவனுக்கு சரவலட்சணம் உச்சம், அதை ஆமோதிக்க வந்து செல்லட்டும் இந்த 500,000.
0: சூப்பருங்க, கேட்கலாம் பாட்டு.
1: நன்றிங்க.
0: டி எம் சௌந்தரராஜன் அவங்க குரல், எஸ் எம் சுபையா நாயுடு அவங்க இசையமைப்புல 500,000 படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: அழகாக தமிழில் ஒரு கவிதையோட நான் பாடிய முதல் பாட்டுன்னு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாட்டு அழகாக கேட்டிருந்தாங்க நம்மளுடைய கும்பகோணம் நேயர். இப்போ அடுத்த நேயர் ரெடியாக இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், பேசலாம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், மாணிக்கம் கேட்கணும். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க ஐயா, நீங்களும் நல்லம்னு நம்புறேன். சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: அது விடுதலை படத்துல வந்து நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு பேர் உண்டு, அந்த பாடல் போடுங்க மேடம்.
0: நாட்டுக்குள்ள என்ன பத்தி? மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜாவோட குரல்கள்ல சந்திரபோஸோட இசையமைப்புல விடுதலை படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

0: நீங்கள் மட்டும்தான் துள்ளல் பாட்டு போடுவீங்களா, நாங்களும் கூட கேட்போம்ல அப்படிங்கிற மாதிரி பாடல் உங்கள் சாய்ஸில் அந்த பாட்டு நம்ம நேயர் கேட்டு நம்ம எல்லாருமே கேட்டு ரசித்தாச்சு. இப்போ பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நம்முடைய அடுத்த அழைப்பாளர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கோயம்பேடுல இருந்து பார்த்திபன். ஒரு மணி ஜானகி பாட்ட மாட்டிங்க, நல்லா இருந்தது மேடம்.
0: போன தடவை வந்த
1: பௌனரகத்திலிருந்து சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புதுதாத ஆனந்த புதிதாத ஆனந்த பூத்தாடும் நேரம் வந்து, அந்த பாட்டு மேடம்.
0: அந்த பாட்டு, அதாவது ஜானகி அம்மாவோட ஹம்மிங் கூட ஆரம்பிச்ச பாட்டு எல்லாம் வச்சோம் அன்னைக்கு.
1: ஆமா மேடம், நல்லா இருக்கும் மேடம்.
0: என்னோட விருப்பத்துல நீங்க போடணும் அப்படின்னு ஆசையா அவர் கேட்டிருக்காரு. ஜானகி அம்மாவோட குரல்ல வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல மௌனராகம் படத்துல இருந்து நம்ம அந்த பாட்டு கேட்க போறோம். கேக்குறதுக்கு முன்னாடி இந்த துள்ளல் இசை பாடல்கள்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பாட்டுக்கு வந்த அந்த பதிவுகள்லாம் கொஞ்சம் இருக்கு, அது அப்படின்னு பார்த்துட்டு இந்த பாட்டுக்கு போயிடலாம். சூழ ரீஜா மனோகரன் வருது வருது விலகு விலகு, நம்ம வேங்கையாக விவித் பாரதி வானொலி வீறு கொண்டு வருது அப்படிங்கிறத பாடல் மூலம் மகிழ்வூட்டிய எங்கள் வானொலிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சூழ ரீஜா மனோகரன். அலிவளம் கோகுல் ரவி ரெட்ரோ நேரத்தில் வந்த டி ராஜேந்தர் பாட்டு அருமை. பாலு விஜி ரெட்ரோ நிகழ்ச்சி அருமை. ராம்பிரியன் வாயா வாயான்னு அந்த பாட்டு நம்ம பாட்டு தான், அதாவது அதே தான் தினம் தினம் உன்முகம் அந்த பாட்டு தான். என்னால் அந்த பாட்டு இசை மொத்தமும் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தை தை தைன்னு தொடங்கும், யா யா யான்னு தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் ராம்பிரியன் கொடுத்துருக்காங்க. நல்லா முகமது, யாருமா நீங்கள் இப்படி சூப்பராக பாட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க, ப்ரோக்ராம்லாம் சூப்பராக இருந்தது, ஆட்டம் போட வச்சது அப்படின்னு சொல்லி நல்லா முகமது அவங்க பதிவை. நிகழ்ச்சி சூப்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜெய்சீலன் கொடமாண்டப்பட்டி வாழ்த்துக்கள் அம்மா. ராம்பிரியன் வருது வருது பாடல் வந்தாச்சு, அதுதான் நம்ம விவித் பாரதி தமிழகம் 102.3. அப்புறம் இந்த நிகழ்ச்சி இசை பின்னணியில் ஒழிக்கக்கூடிய இசை தத்தோம் தலாங்கு தத்தோம் வெற்றி விழா படம் தானே. ஆமாம், அந்த பாட்டும் நம்ம கேட்டாச்சு. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அந்த வெற்றி விழா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அருமை. நிகழ்ச்சி சமதூள் அப்படின்னு சொல்லி ஏழுகிணர் அபுதாகிர், பூலோபாளையம் ஆனந்த முருகன் ரெட்டோனர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கும் பங்கு பெரும் நண்பர்களுக்கும் வணக்கம். முகமது பிலால் அயனாவரத்துலேருந்து நன்றி மேடம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாடலாம் அமக்கலம் சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், நாங்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம், நாட்டுக்குள்ளே என்ன பற்றி கேட்டு பாருங்க, பாட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லா பதிவுகளும் நம்ம படித்தாச்சு, இப்போ பாட்டு கேட்க போகிறோம். மௌனராகம் படத்துலேருந்து சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவ போது ஜானகி அம்மா குரலில்.

0: இந்த பாட்டு கேட்டவுடனே அப்படியே துள்ளலா பாட்டு கேட்டோம் இல்லையா, இப்படி ஒரு மெல்லிய குரல்ல ஜானகி அம்மா பாடின பாட்டு கொடுத்தீங்க பாத்தீங்களா, ரொம்ப நன்றின்னு சொல்லி மாடம்பாக்கம் முரளி எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. செந்தில் கண்ணன் அவங்களும் வந்து வந்த பாட்டு மூணு பாட்டுமே சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்தியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுக்கும் சந்தோஷம். பெரும்பாக்கம் மனஜா சுந்தர், எங்களுக்கு மட்டும் வாய்ப்பே கிடைக்கலையே அப்படின்னு அவங்களோட பதிவோடை பாடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நான் சென்னை ஏழுக்கிணர் தேவா பேசுறேன். நான் வந்து 15 நாள் ஆகுது.
0: அப்படிங்களா, ஐயா சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு வந்து இன்னைக்கு வந்து பேசும் தெய்வம் படம்

0: அதுல வந்து 100 ஆண்டு காலம் வாழ்க.
1: பாடல்
0: ஏன் விரும்பி கேக்குறேன்னா, இன்னைக்கு என் மனைவிக்கு பிறந்த நாள்.
1: ஓ சரிங்க சரிங்க.
0: அதனால இந்த பாடல இருங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம்.
1: சரிங்க, கேட்கலாங்க. நன்றி நன்றி. வாழ்த்துக்களோட வரக்கூடிய இந்த பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி, சரளா எல்லார் ஈஸ்வரி இவங்களோட இணைந்த குரல்கள்ல வாலி எழுதின பாடல், கே வி மகாதேவன் அங்க இசையமைப்புல பேசும் தெய்வம் படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தமடி.
1: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். நேரம் பொழுது 1:26 பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு வரப்போற அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க ஐயா?
3: கும்பகோணத்துல இருந்து சோரமத்தி பூத்தூர் டி சங்கர் பேசுறேன்.
2: கும்பகோணம் சங்கர்.
3: சங்கர் பேசுறேன்.
2: சொல்லுங்க சங்கர் ஐயா, என்ன பாட்டு வேணும்?

0: நல்லா இருக்கு.
1: நன்றிங்க, நன்றிங்க. தொடர்ந்து கேளுங்க, முகநூல்லயும் உங்களுடைய பதிவுகள் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, சரிங்களா? மலேசியா வாசுதேவன் இவங்களோட குரல்கள்ல வைரமுத்து எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல மிஸ்டர் பாரத் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

ஆடு பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம் தான்.

0: சௌக்கியமா?
1: ஆமாம்மா, கண்ணு ஃபேண்டாஸ்டிக்.
2: ஒரு மணி 31:30 நம்முடைய அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ,
3: ஹலோ,
2: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க.
3: நான் கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் சின்னதரம் பேசுறேன்.
2: கடலூர் மாவட்டமா?
3: ஆமா ஆமா மேடம், தான் பிரச்சனை.
2: இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? உங்க பேர் இன்னொருக்க சொல்லுங்க.
3: கண்டமங்கலம் சின்னதுரை.
2: சின்னதுரை, வாங்க வாங்க சொல்லுங்க. என்ன பாட்டு?
3: ஆடி மாசம் ஆடி பட்டம் தேடி வச்ச பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணு மணில,
2: அந்த பாட்டு வேணுமா?
3: அதை எடுத்துங்க, நல்லா இருக்கும்.
2: கேக்கலாமா?
3: கேக்கலாமா.
2: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. பாருங்க, ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு லைன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவருக்காக அந்த பாட்டு மனோவோட குரல்ல, இளையராஜாவோட இசையமைப்புல, பொண்ணுமணி படத்துலேருந்து. பாருங்க, நிறைய பேர் இங்கேயும் வந்து பதிவுகள் போட்டிருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியிலையும் வந்து நீங்க பதிவுகளை படிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார். ஏன்னா நிறைய நாள் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்தவங்களோட விருப்ப பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதை கேட்கும் போது அதுக்கும் ஒரு பரந்த மனம் வேணும் இல்லையா? அதனால தான் அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சின்ன சின்ன வண்ணக்குயில் பாட்டு கேட்டு ரசிச்சோம், பாடல் அனைத்தும் அருமை, அட்டகாசம் தீநகர் வனிதா, மணலி மாறன், அவங்களும் வந்து எல்லா பாட்டும் அருமையா இருக்கு, ஆனா பாத்துக்கோங்க எனக்கு தாங்க லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. முகமது பிலால் ஐநா வரத்துலேருந்து அவங்களும் வந்து சின்ன சின்ன வண்ணக்குயிலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அலிவலம் கோகுல் ரவி, நம் அனைவரையும் வாழ்த்திய பேசும் தெய்வம் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பாடல் உங்கள் சாய்ஸ் அருமை மேடம், அது மட்டும் இல்லாம நேர்களோட பதில்களை படிச்சு எங்களை வந்து உற்சாகப்படுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா நூறாண்டு காலம் வாழ்க, அந்த பாட்டு அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து குடும்பத்தோடு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம், அருமை சூப்பர்னு பாடல் உங்கள் சாய்ஸ்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஏழுக்கிணறு தேவ அவங்க விருப்ப பாட்டு கேட்டதுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. எங்களை உற்சாகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், என்னம்மா கண்ணு பாட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு புரசைவாக்கம் சவுந்தரராஜனோட பதிவு. இந்த பதிவுகளோட இப்போ இந்த பாட்டு பொண்ணுமணி படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: இந்த ஆடிப்பட்டம் பாட்டு இனிமே அப்படின்னு சொல்லி நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடிக்குப்பம் சரவணன் அவங்க பதிவு போட்டிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. முகமது யூசுப் என்னம்மா கண்ணு சௌக்கியமா பாடல் அருமை அப்படிங்கிறது அவங்களோட பதிவு.
1: பாதுகாப்பான
2: பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
0: ஒரு மணி 1:39:55. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். நேர்மிப்போ 1:40.
3: क्यों छोटे साहब, वैक्यूम एवैपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके
0: साथ। ओके, இப்போ பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற நீயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க சார்?
4: அம்பத்தூர்ல இருந்து ரவி பேசுறோம்.
0: ரவி சார்க்கு என்ன பாட்டு வேணும்?
4: படம் வந்து வசந்தத்தில் ஒரு நாள். பாடல் வந்து வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு.
0: கேட்கலாமா? நன்றி. பாருங்க, நம்மளுடைய நேயர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. என்னன்னா, இப்படி வந்தவங்களே வந்துட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கே வெங்கடேஷ் அவங்க, 2 நாளுக்கு 1 வரக்கூடிய நேயர்கள் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தூரங்குறிச்சி கும்பகோணம் அங்கேருந்து அவங்க பதிவு. ஸோ எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரோட பாட்டும் நம்ம கேட்டு ரசிக்க ஏதுவாக இருக்கும். சரியா? சண்முகம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். சுந்தர பெருமாள் கோவில் அந்த இடத்துலேருந்து கூட வாழ்த்துக்களோட இப்ப நிகழ்ச்சியின் நிறைவா வரப்போற பாடல் வசந்தத்தில் ஒரு நாள் படத்திலிருந்து.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவேறுகிறது பாடல் உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருப்பது 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிதி, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, ரயில்வே, சமூக நீதி, அதிகாரமளிப்பு துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரம் உள்ளிட்ட

0: பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை முன்னதாக நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்களவை கூடியபோது பலத்த அமளியின் ஊடே நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 அவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் இதனை அறிமுகம் செய்தார். பல்வேறு தீர்வாயங்களின் திறன், தனித்துவம், வெளிப்படைத்தன்மை, தகுதி நிலைப்பாடுகளில் சமச்சீர் தன்மை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான தீர்வாயத்தை அமைப்பதற்கும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் கனிமவள ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய நிலக்கரி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டியும், கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராயும் தாக்கல் செய்தனர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதா 2026 அவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 1962 தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவை நடத்தும் அலுவலர் அவை அலுவல்களை நடத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு யாரும் செவி மடுக்காமல் நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய வரைவு மின்கொள்கை 2026 இறுதி வடிவத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சீர்மிகு மின் விநியோக முறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மின்சார தேவை மற்றும் மின் விநியோக மேலாண்மையை சீரமைத்து முறையான மின் விநியோகத்திற்கு இது வழிகோலும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உணர்வு, உயிர் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்மொழி பேசாத மக்கள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மொழி பிரச்சினையை பொறுத்தவரை எந்தவித சமரசத்திற்கும் அரசு இடம் தராது என்றும், கட்சி வேறுபாடுகளை களைந்து இத்தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இத்தீர்மானத்தின் வாசகங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட்டுள்ளது மரபுபடியும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இந்த சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இத்தீர்மானத்தை ஆதரித்து திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இந்த விவாதத்தின்போது பேசிய சில உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு இடையூறு வராத அளவிற்கு இதை சட்டமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த அவையின் தீர்மானம் மட்டுமல்ல, உலக தமிழ் மக்களின் குரலாக இருப்பதால் இத்தீர்மானத்திற்கு யாருடைய அனுமதியும் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டார். கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல் 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கரும்பு டன் ஒன்றிற்கு 709.50 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3290 ரூபாயுடன் இணைந்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த கூடுதல் விலை இதுவரை எந்த அரசாலும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1 தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 289 பொது ரக நெல் 1 ரூபாய் 159 என உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் 1 ரூபாய் 709.50 வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் 1 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும்.
0: சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கான விடைகளை விரைந்து அனுப்புமாறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என்று

0: பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும் வரும் 17ஆம் தேதியும் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இம்முகாமை துவக்கி வைத்ததோடு உறுதிமொழி செய்து வைத்தார். பெரம்பலூரில் இம்மாத்திரைகளை விநியோகித்து பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் என்று கூறினார். காஞ்சிபுரத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாணாக்கருக்கு இன்று வழங்கினார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விமரிசையாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இப்பகுதி விழா கோலம் பூண்டுள்ளதாக எமது அரியலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக உருவாக்கிய ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரையான இன்று அரசு விழாவாக பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற விழாவை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது ராஜேந்திர சோழன் போரிலும் சரி, நீர் மேலாண்மை, அரசியல் என எதிலுமே சளைத்தவராக இருந்ததில்லை. 250 ஆண்டு சோழர்களின் தலைநகராக இருந்துள்ளது என பேசினார். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், தொல்லியல் துறை அதிகாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5,311 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 8,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுடெல்லியில் கலந்துரையாடிய அவர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களமிறங்குவது தேசத்தின் கௌரவம் என்றார். தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பதக்கம் வென்றவர்கள் தத்தம் அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானுவிடம் பேசிய பிரதமர், அவரது வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று பாராட்டினார். கிளாஸ்கோவில் சிதிலமான இந்திய வரைபடம் குறித்து கண்டனம் தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவின் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், தனது வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் இது தொடர்பான கேள்வியை அவர் எழுப்பியது பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: செவியோரம் சுகராகம், இது விவபாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் பொழுது 1:55. விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இனி தொடர்ந்து நம்முடைய ஒலிபரப்பில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் ஒரு தீம் பேஸ்டு பாடல் தொகுப்பு உங்களுக்காக காத்துட்ருக்கு. வழங்குறதுக்கு இன்பாவும் இங்கே ரெடியாக இருக்காங்க. 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் PM ஆவாஸ் யோஜனா, இந்த திட்டம் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம்.

மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வர்ணஜாலம் இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு கேம் ஷோ உங்களுக்காக ரெடியாக இருக்கு. 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பூந்தென்றல், 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் பக்தி மாலை, திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில். ஆறு 6:40 என் விருப்பம் ஆர்ஜே சாய்ஸ் உங்களுக்காக இன்னைக்கு இன்பா வழங்க போறாங்க. 7:00 7:15 வரைக்கும் திரைகானம், 7:25 தொடர்கிறது திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும் தீம் பேஸ்டு ஃபிலிம் சாங்ஸ் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில ஒரு பாடல் தொகுப்பு காத்துட்ருக்கு. 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 முதல் 9:00 வரை நீ கோரினால் தொலைபேசி வழி நிகழ்ச்சி நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 9:00 முதல் 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே இனிமையான பாடல்கள் இரவு நேர தாலாட்டாய் உங்களுக்காக. 10:00 முதல் 11:00 வரையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நேயர்களின் விருப்ப பாடல்கள். 11:00 மனசு மயங்கும். இதுவரைக்கும் நம்ம நிலையத்தில் இனி வரப்போற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக நேயர்களை கேட்டு ரசியுங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சிகளை இதுவரைக்கும் வழங்கி உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: வான்வெளியில் வட்டமிடும்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

ரெண்டு மணி ஒரு நம்மிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாதி தமிழ் பத்பலை மந்தி மியூசிக் தேன்பா கூட கேட்க போறீங்க. இசை பூமியை ஆளட்டும். கூட காஷ் அண்ட் கிருஷி ரெண்டு பேரும் பாட்டு கார்கி எழுதின பாட்டு யாருமான இசையில எந்திரன்.

0: சூப்பர் பாட்டு
1: அப்படின்னு கேட்கும் போது இருக்கும். ஆனால் அந்த பாட்டை திருப்பி பாடுங்க இங்க ஒரு ரெண்டு லைன் என்று கேட்டால் யாராலும் பாட முடியாது. அதற்கு காரணம் என்னன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் காரணம் கிடையாது. தமிழ் பாடல்களில் நடு நடுவில் ஆங்கில வார்த்தைகள், ராப் பாடல் வார்த்தைகள் வரும். இந்த மாதிரி இதில் என்ன வந்தது அப்படின்னு திருப்பி நான் வந்து பாட்டு விளையாட்டில் உங்ககிட்ட கேட்டால் கூட வாய்ப்பே இல்லை. 5 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க 4 மணிலேருந்து. அண்ட் அந்த மாதிரியான வரிகள் ஆனால் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், செம ஜாலியாக இருக்கும் பாடும்போது. நமக்கு வரலனாலும் இல்லை, நமக்கு அந்த வார்த்தையை வச்சு ஏதாவது ஒரு பாட்டை அப்படி பாடிக்கணும் முடிச்சிருவோம் நம்ம. அப்படிப்பட்ட பாடல்கள், ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கிறது நமக்கு தமிழ் சினிமாவில். அதில் அந்த ட்ரெண்டில் ரொம்ப அழகாக அதை வந்து தமிழ் திரை இசைக்குள்ளே கொண்டு வந்தது ஏஆர் ரஹ்மான். அண்ட் அவருடைய இசையில் அந்த மாதிரியான ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது. ஓகே, அண்ட் கேட்க போகிற அடுத்த பாட்டு தினேஷ் கனகரத்னம், சின்மை அண்ட் தன்விஷா மூணு பேரும் சேர்ந்து பாடினது. அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் கடல் படத்துலேருந்து வர்ற இந்த பாட்டும் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ராப் போர்ஷன்ஸ் இருக்கிற தமிழ் ஃபஸ்ட் மெலடி ஆர் ஃபஸ்ட் சாங், ரொம்ப பிடிச்ச இந்த பாட்டு. ஓகே, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மாந்தி மியூசிக் டேல இன்பா கூட விருத் பாதி தமிழ் எஃப்எம்ல.

ஜீவனி 12 நிமிடங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரேப் பாடல்களோடு வருகிற, ரேப் வரிகளோடு வருகிற தமிழ் பாடல்கள் அதன் கேட்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் மனசில் டக்குன்னு நினைக்காது, திரும்ப திரும்ப பாடணும், திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும். அந்த மாதிரியான பாடல்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த செட் ஆஃப் காம்பினேஷன் அனிருத் மியூசிக்கில் ஒரு பாட்டு மாஸ்டர் படத்தில் இருந்து, அனிருத் அண்ட் அறிவு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின வாத்தி ரைடு பாட்டு அடுத்து.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நூற்றி ரெண்டு புள்ளி கூட பாரதி தமிழ் பண்பலையில். ஓகே, நான் கேட்க போகிறேன் அடுத்த ரெண்டு பாடல்கள் எது எதுவென்றால், காலா படத்தில் வர தெருவிளக்கு பாட்டு. இந்த பாட்டு யார் பாடியது என்றால்,

முத்தமிழ் மற்றும் டோப் அடிலிக்ஸ் என்று ஒரு பெயர், லோகன் அது எழுதினது, சந்தோஷ் நாராயணன் இசையில். ஓகே, அண்ட் சர்வைவா பாட்டு அதுக்கடுத்து கேட்க போகிறது. அண்ட் இது பேர்லாம் பாருங்கள், படிக்கிறதுக்கே ரேப் மாதிரி இருக்குது. அந்த பாட்டை எழுதியவர்கள் விவேகம் படத்தில் வர சர்வைவா பாட்டு. அண்ட் இந்த பாட்டும் அனிருத் இசையில், யோகி பி அண்ட் மாலி மனோஜ் பாடினது. யோகி பி அண்ட் சிவா ரெண்டு பேரும் எழுதின பாடல் வரிகள். அண்ட் இதுவும் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ரேப் வகையில் வந்துடுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹீரோ இன்ட்ரடக்ஷன் காலங்கள்லாம் ஃபஸ்ட்லாம் வந்து வேறு மாதிரியான பாடல்கள் இருக்கும். இப்போல்லாம் எடுத்ததும் கம்பல்சரி ஒரு ரேப் பாட்டு இல்லாமல் ஒரு ஆல்பம் இல்லை. அப்படி ஒரு பாட்டு அடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், மண்டே மியூசிக் டே என்பா கூட.

0: 22 புலி 3 பாட்டுக்கு இதான் தானு.
1: 22 புள்ளி 3 பாட்டுக்கு இதான் தானு.
2: தெருவலக்கு வெளிச்சத்துல நாங்க முன்னேறி வருவோம் உயரத்துல, வாழ்ந்த கூட ஒருமையில வரலாறு.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: ஜாலியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. 4 மணிக்கு இந்த பாட்டில் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், பாட்டு விளையாட்டில் கேள்வி கேட்க போகிறேன். இன்றைக்கி யாரையும் ஜெயி விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த பாட்டெலாம் மனப்படம் பண்ணிக்கோங்க, என்றெல்லாம் பயப்படுத்த மாட்டேன், கண்டிப்பாக இதிலிருந்து வராது உங்களுக்கு. அண்ட் இந்த ரேப் பாடல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற போது நமக்கு அண்ட் பழைய ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு கேட்குற இசை ரசிகர்கள் எல்லாம் இப்படி தானா, இதுதான் ரேப் அப்படின்னா இதை ஏற்கனவே செய்தாயிற்று அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. அது விக்ரம் படத்தில் இசைராஜா இளையராஜாவுடைய வனிதாமணி, அதனுடைய ஓப்பனிங் போர்ஷன் கிட்டத்தட்ட அது தான். அதை அவர் அப்பவே பண்ணிட்டாரு, ஆனால் அது நம்மூர் இசையோடு பண்ணார் அப்படிங்கிறது. அண்ட் இந்த ரீமிக்ஸ் ஆர் வந்து இந்த ஏற்கனவே ஹிட்டான ஒரு பாடல்களில் ரேப் போர்ஷனை மட்டும் சேர்த்து அண்ட் ரேப் பாடகர்களை பாட வச்சு மாற்றுறது அப்படிங்கிறத வந்து அந்த ட்ரெண்டை ஆரம்பித்து வைத்தது ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் பொல்லாதவன் படத்தில் தான். எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற அந்த சூப்பர் ஹிட் பாட்டை வந்து மாற்றியிருந்தாங்க. அந்த பாட்டும் வனிதாமணி பாட்டும் அண்ட் காதலன் படத்தில் பேட்டராக போடணும்னு நினச்சேன், பட் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் அதனால் புண்பட்ட மனதை ஆற்றிக்கொள்ள அந்த பாட்டு இல்லைன்னா என்ன அதை கேட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ கேட்க போகிற அடுத்த 3 பாடல்கள்
1: கண்ணே
0: விக்ரம் படத்தில் இருந்து.

0: அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து காதலன் படத்துல இருந்து இப்ப கேட்க போறது எஸ்பிபிஎன் ஹெச் ஜானகி குரல்கள் வைரமுத்து எழுதுனது சிராஜா இளையராஜா இசையில விக்ரம் படப்பாடி.
1: கண்ணே புட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது
2: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்க நீ.

எஸ்பி பாலசுப்ரமணியம் பாய்ஸில் அதை ஒரிஜினல் பாட்டு அதை ரீமிக்ஸ் பண்ணி இந்த வருஷன் யோகி பி பாடியிருப்பாரு கூட சுனிதா சாருக்கு பாடியிருப்பாங்க. கண்ணதாசன் எழுதின பாட்டு என்றால் நம்புவீர்களா? அது ரீமிக்ஸ்க்கும் அண்ட் இந்த மாதிரி ரேப்புக்கும் செட் ஆகுது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஜிவி சைட்.

2:42 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2:32 எங்கள் ஸ்டைல், அதில் என்ன பாடல்கள், ஸ்டைலான பாடல்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். கேட்டால் வைப்பும்பாங்க, கேட்டால் கூஸ் பம்ப் சார் அப்படிம்பாங்க, கேட்டால் யாரை கேட்டாலும் ஜென் ஜி ஜென் ஆல்ஃபா. அதாவது அந்தந்த காலகட்டத்திலேயே வனிதாமணி வந்த டைமில், அந்த டைமில் யங்ஸ்டர்ஸாக இருந்தவங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்தது. அதே தான் இப்போ நடக்கிறது, ஜென் ஆல்ஃபா ஜென் ஜிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு அது பிடிக்குது அப்படி. ஆனால் திருப்பி தம்பி அதில் என்ன வார்த்தைப்பா அப்படின்னு கேட்டால், இன்னமும் அதில் வார்த்தை வந்ததுன்னு கேட்டால், அது வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டு பாட்டை தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ரெண்டெல்லாம் ஆரம்பித்து வச்சது அப்படிங்கிறது நம்ம நேயர் ஒருத்தரும் ஞாபகம் வச்சுருந்தார். நேயர்கள் மெசேஜை படிச்சுட்டு அதை சொல்கிறேன் யாருங்கிறத. அந்த ஆயிடமாகி புதுப்பட்டி பொன்னமராவதியிலேருந்து, கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து, இன்ப நேரம் வந்து சேரும் மகிழ்ச்சி சாரம் வரும் கீதம் இனிய ராகம், லாஸ்ட் டைம் மிஸ் ஆகுது அண்டு ஓகே இருந்தாலும் நல்லா இருக்குது. ஈரராகவன் மாதவரத்துலேருந்து ஓகே. கலீல் அகமத் மிமிக்ரி கலீல் வாழ்த்துக்கள், ஏதாவது மிமிரி பண்ணி காட்டுங்க, இன்றைக்கி 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி. பரதவர்த்தினி பாட்டு எந்திரன் பாட்டு மட்டும்தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்த பாட்டெலாம் எனக்கு புரியவே இல்லைன்ட்டாங்க. முகமது மியான் ஜாலியாக இருக்குங்கிறாரு. பெரியார் நகர் ராஜேஷ் தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலே பேர் தயாலன் பொன்ராஜ், ஆமாம் அப்படி தான், சிலதெல்லாம் வந்து நேரில் சொல்ல முடியாது அதனால் வேறு மாதிரி சொல்லி விட்ருணும், அதை கரெக்டாக புரிஞ்சிருக்காரு அவர். ஓகே. மீரா வெங்கட்ராமன், கந்தன் வள்ளி வணக்கம், ஹேமலதா, கலை துரைராஜன் எங்கேருந்து, சுந்தர பெருமாள் கோயிலேருந்து, பாட்டெல்லாம் ஸ்டைலாக தான் இருக்குது ஆனால் புரியல அப்படிங்கிறாருன்னு நினைக்கிறேன். அதோடு நிறுத்தியிருக்காரு, ஸ்டைலாக தான் இருக்கோட நிறுத்தி வச்சுருக்காரு அந்த வரியை. சென்னை சிங்கர் சிவராமன், நாகராஜன், முகமது பிலால் ஐனாவரத்துலேருந்து, அருமை ஓகே என்ஜாய், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து, நல்ல பாட்டெலாம் ஜாலியாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க அருமை என்கிறார், ஓகே என்ஜாய் பண்ணுங்கள். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சரவணர் ராமலிங்கம், விழுப்புரம் முரளிதரன், கேவ் கார்டன் எம்ஜி செல்வகுமார், தொடர்ந்து சாந்தி ரமேஷ் அண்ட் அது தொடர்ந்து ஜிகிர்தண்டா அனுப்பாமல் ஏதோ வேறு ஏதோ ஐட்டம் அனுப்பியிருக்காங்க, இன்றைக்கி இளநீர் சர்பத் அனுப்பியிருக்காங்க எனக்கு பருவதேனி, அதை அப்படியே பார்சல் அனுப்பி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அட்ரஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த அதே அட்ரஸ் தான். ஓகே, இந்த ராப் பாடல்களுக்கு அடித்தளமாக கிளாசிக் காலத்தில் சந்திரபாபு அவர்கள் பாடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் பாடல்களையும் உதாரணமாக சொல்லலாம், ஒரு பாட்டும் கேட்கலாம் அப்படின்னு ஆண்டனி ராஜ் மெசேஜ் பண்ணார் காட்டு பாக்கத்துலேருந்து. உடனே நான் தேடினது ஜாலி லைஃப் பாட்டு தான், கல்யாணம் பன்னியும் பிரம்மச்சாரி படத்தில் ஒரு சம பாட்டு இருக்குது, நீங்கள் அதை யூடியூப்பில் கேட்டுக்கோங்க. செல்வகுமார் எம்ஜி அதன்லேருந்து, வனிதா முனி என்னை ஆட்டம் போட செய்தது, ஓகே, அழகிய மயில் தோகை விரித்தாடு தான், ஐயோ மயிலுக்கு பக்கத்துலலாம் போட்டிங்கன்னா மயிலுக்கு காது கேட்காம போய்டும் அந்த மாதிரி, ஐயோ அப்படின்னு, அது வந்து அப்புறம் அந்த கடைசி விவசாயி கேஸ் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, மயில் பக்கத்துலலாம் அந்த பாட்டை போட்டுறாதீங்க அண்ட் சும்மா ஜாலிக்கு அண்ட் அதான் பேட்டர் ஆப்பு வந்து என்னால் போட முடியல அண்ட்ராச்சு பரவாயில்ல. அண்ட் இப்போ நம்ம கேட்க போகிறது கோவா மாம்பழமே, மல் கோவா மாம்பழமே, மாமன் மகன் படத்தில் இந்த ட்ரெண்ட் எல்லாமே வந்து ஒருத்தர் ஆரம்பித்து வச்சுருக்கணும்ல, இந்த மாதிரியான மியூசிக் இந்த மாதிரியான செய்யலாம், அதை வந்து ஆரம்பித்து வச்சவர் சந்திரபாபு, கூட சேர்ந்து துரைராஜ் பாடியிருக்காரு. சீதாராமன் எழுதின இந்த பாட்டுக்கு சிஆர் சுப்பராமன் இசை, ஓகே, அண்ட் அந்த காலத்திலும் இந்த பாட்டு இருந்ததுங்கிறதுக்கு உதாரணம். அடுத்து கேட்க போகிறீங்க வந்தே மியூசிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்பா கூட.

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது.
1: மாலதி மாலதி
2: நிஜமா
1: யாரு?
0: அபாய சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியன், சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதர்.
2: நீ பாடுனா கழுதை தான் கே.
0: சும்மா நீங்க கேளுங்க சாரு.

0: இன்ன ஸ்டாப்பிங் பிளேஸ் வரலீங்களே.
1: பிரேக்க போடு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: இதுங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் சாரு.
1: எப்படி?
0: தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன்.
1: ஆனா சிம்மா குரல் விஞ்ஞான பாகத்துறேன். வெள்ளக்காரன் கூத்த பாத்துருக்கியா நீ?
0: இல்ல சார்.
1: எங்க ஜகாவாங்க.

0: பழமே.
1: 102.3 பாத்துக்கு தான் 102.3 பாட்டுக்கு
2: நண்டு வந்து நடிகிட்ட தான் கொல்லிக்கிச்சான் குட் நைட்டு. செம்மையாகுதில்ல இந்த பாட்டை இன்னொரு முறை நான் தனியாக கேட்டுக்கிறேன் ஸ்டுடியோவில் ஃபுல் சவுண்டு வச்சு. நீங்களும் இந்த பாட்டை கேட்டுக்கிங்க. அதை சொன்னாலும் சொல்ல முடியாது. திடீர்னு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மனசு மாதிரி 4 மணிக்கு பாட்டு விளையாட்டில் இந்த மாதிரி ஃபுல் பாட்டை எல்லாத்தையும் போட்டு அதில் வர ராப் போர்ஷன் என்ன, ஆங்கில வார்த்தைகள் என்னன்னு கேட்டாலும் கேட்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு மூடு மாறினாலும் மாறிடும், இருந்தாலும் ரெடியாகுங்க. அண்ட் ஹேமலதா மாம்பழம், ஓகே, கோவா மாம்பழம்னதும் உடனே மாம்பழம் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. பழுத்த மாம்பழமாக இருந்தால் அனுப்பிவிடுங்க, ஃபோட்டோலாம் அனுப்பக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, எஸ்எஸ் செந்தில்கண்ணன் சோபா அப்பர்னா பேரளத்துலேருந்து என்ஜாய் பண்ணுங்கள். பழகி கலாம் பாட்டை அடுத்து ஹிப்ஹாப் தமிழா ஆதியினுடைய இசையில் கட்டல் கான் அண்ட் ஆண்டனி தாசன் வருண் மூணு பேரும் சேர்ந்து பாடுறது.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்கிற நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் 2015 முதல் லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு பெரும் பயன் தந்து வருகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சகத்தால் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய ஒருங்கிணைப்பு முகமைகளின் வாயிலாக இந்த திட்டம் உறுதியான தரமான வீடுகளை நகர்ப்புற பயனாளிகளுக்கு மத்திய அரசின் நிதியுதவியுடன் வழங்கப்பட்டு வருகிறது. 2011 கணக்கெடுப்பின்படி நகர்ப்புற பகுதிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகின்றன. இந்த திட்டம் 4 கட்டங்களாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. பயனாளிகள் மேற்கொள்ளும் கட்டுமானங்கள் அல்லது தரம் உயர்த்துதல், மலிவு விலையில் வீட்டு வசதி திட்டம், நகர்ப்புற வாழ்விட மறுமேம்பாடு மற்றும் கடனுடன் கூடிய மானியம் என இந்த திட்டம் பல மட்டங்களில் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகிறது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்படும் அனைத்து வீடுகளிலும் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, மின்சாரம், சமையலறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்து தரப்படுகின்றன. பெண்கள் பெயரில் இந்த திட்டம் தொடரப்படுவதை ஊக்குவிப்பதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்னும் நோக்கம் உறுதி செய்யப்படுகிறது. பெண்கள், மூத்த குடிமக்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பின்

திருநங்கைகள் உள்ளிட்டோர் பயனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் சலுகைகளும் முன்னுரிமையும் இந்த திட்டத்தில் வழங்கப்படுகின்றன. பயனாளிகளுக்கு பாதுகாப்பும் கண்ணியமான வாழ்க்கையும் இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக கொண்டு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. புவியியல் அமைப்பு, நிலப்பரப்பு, பொருளாதார நிலை போன்ற அம்சங்களின் அடிப்படையில் இந்த திட்டம் வீடுகளின் கட்டுமானத்தை தீர்மானிக்கிறது. குடிசைகள் இல்லாத மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், குறைந்த வருமானம் ஈட்டுவோர், நடுத்தர வருமானம் ஈட்டுவோர் என பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டு 6.5%, 4%, 3% என வட்டி விகிதத்தில் மானியம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கும் குறைவாக இருப்பின் அவர்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவாக கணக்கிடப்படுவார்கள். ஆண்டு வருமானம் 6 லட்சம் எனில் குறைந்த வருமானம் ஈட்டுவோர் என்றும், 12 லட்சம் முதல் 18 லட்சம் வரை உள்ளோர் நடுத்தர வருமானம் ஈட்டுவோர் பிரிவில் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றனர். இந்த மானியங்களை பயனாளிகளுக்கு வழங்கவும், முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு நிறுவனம், தேசிய வீட்டு வசதி வங்கி, மத்திய ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட அமைப்புகள் ஒருங்கிணைப்பு முகமைகளாக செயல்படுகின்றன. அனைவருக்கும் வீடு என்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கனவை நனவாக்கும் வகையில் மலிவு விலை வீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கு மத்திய அரசு வீட்டிற்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை உதவி வழங்குகிறது. தகுதியான குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த தனிநபர்கள் வீடுகள் கட்டவும் வீடுகளை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த தொகை வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் அல்லது மூத்த குடிமக்கள் பெயரில் மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் முடிந்த வகையில் தரைத்தளத்தில் அமைந்திருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதேபோல் கட்டுமானங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் அமைந்திடவும் கவனம் செலுத்தப்படுகின்றன. இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பயனாளிகளின் குடும்பத்தினர் எவரும் இந்தியாவில் எங்கும் சொந்தமான தங்குமிடம் வைத்திருத்தல் கூடாது. பயனாளிகள் வேறு ஏதும் மத்திய மாநில கடன் மானிய திட்டத்தில் இணைந்திருக்க கூடாது. பயனாளிகளின் பெயரிலோ குடும்பத்தினரின் பெயரிலோ சொத்து ஏதும் இருத்தல் கூடாது. இந்த பிரதான் மந்திரி வீட்டு வசதி திட்டமானது 2 பிரிவுகளாக இயங்குகிறது. நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை மக்களுக்காகவும், கிராமங்களில் வசிக்கும் வசதியற்றோருக்காகவும் என 2 வகைகளாக கவனம் செலுத்தப்படுகின்றன. அவற்றின் கீழ் வழங்கப்படும் மானியங்களும் கடன் வசதிகளில் வெவ்வேறு அளவுகோல்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தால் பல கோடி மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா குறித்து இன்று நாம் தெரிந்து கொண்டோம். எழுதி வாசித்தவர் ராஜராஜேஸ்வரி.

நேரம் 3 மணி சென்னையில் செம்ம ஜாலியான நாள் தான் இது நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா பாதி வேலை முடிஞ்சிருக்கும், ஆஃபீஸில் போய் இதோ இன்னொரு 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளில போனீங்க என்றால் பயங்கர சூடாக இருக்கும். அப்படி கிளைமேட் மாதிரி இருக்குது. கடந்த 1 வாரமாக அப்பப்போ கொஞ்சம் மழை வந்து தேத்தி வச்சுருந்தது, ஜாலியாக இருந்தது. சில் சில் சில்லெல்லாம் என்று பாட்டெல்லாம் பாடிக்கொண்டு இருந்த சென்னைவாசிகள் இன்றைக்கி பயங்கர சூடாக இருக்கிறது. ஓகே, இருக்கிறது தான் எல்நினோ அண்ட் காலநிலை மாற்றம், இதெல்லாம் அப்போவே யோசிச்சுருக்கணும் என்று ஒரு பதிலையும் அப்போ சொல்லலாம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, இப்போ ஜாலியாக இருக்கலாம். ஜாலியான பாடல்கள் தான் அடுத்தும் கேட்க போகிறீங்க. அந்த வகையில் கேட்க போகிற மோதல் 2 பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில். சால்ட்டு கோட்டை, அதை தொடர்ந்து

0: அதை தொடர்ந்து
1: ஐயா
0: ரசா, இதே மாதிரியான பாடல்கள் தான் அடுத்தடுத்து 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். ஓகே, இப்போ கேட்க போகிற இந்த மொத பாட்டு பெண்ணின் மனதை தொட்டு படத்தில் இந்த சுக்கீந்தர் சிங் பாடினது. சுக்கீந்தர் சிங் அண்ட் கிருஷ்ணராஜ் குரல்களில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். ஓகே, நான் சால்ட்டு கொட்ட பாட்டு. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மாண்டிய மியூசிக் டே இன்பா கூட. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இந்த பாட்டு மாதிரி

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸை போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டியை உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலேயும் கேஸ் ஃபைல் ஆகும்.

0: உங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: தோட்டா புலம்புறாரு அட்டுப்பாட்டு வேணானு
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது
2: இல்லன்னா நீ பாடு.
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெற்குன்றத்துலயா
0: குன்றத்துலதான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
2: உன்னை
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை

0: அடிங்க.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஐயா
3: ரசா
4: தொரடு நோதுரா
2: வண்டம்பா.

3:18 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாதி தமிழ் பத்மலையில் மந்திய மியூசிக் டே வர்ணஜாலம் பாடல்கள் அண்ட் செம எனர்ஜியான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அண்ட் சில பாடல்கள் கேட்டு நீண்ட நாட்களான மாதிரியான பாடல்கள், அந்த மாதிரியான பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மேலே பேர் தயாளன், நாகராஜன், ஜெயகிருஷ்ணன், தேனி ஹரிராம், துரைராஜ் ஸ்டைலுடன் சந்திரபாபு நண்டு வந்து நறுக்கிட்ட அது ஓகே நண்டு வந்து நறுக்கிட்ட குட் நைட் சொல்கிற வரைக்கும் கேட்டேன். ஓகே, வர்ணன் ஜலத்தை கொஞ்சமாக தெளிச்சுட்டு போயிட்டான். ஓகே, என்ன பண்ணுறது, மழை வந்துருச்சான் ஹரிராம் தேனியில். ஜாலியாக இருங்க, இங்கெல்லாம் வரலங்கிறது தான் பிரச்சனை எங்களுக்கெல்லாம். ஓகே, ஜாலியாக இருக்கேன், டோன்ட் வரி, பி ஹாப்பி. நாகராஜன் களம் அருதூரிலிருந்து, நான் பிருந்தா நாகராஜன், ஜெயகிருஷ்ணன் மற்றும் குடும்பத்தினர் குடும்பத்தோடு கேட்டு மகிழுங்கள், அந்த மாதிரி பாட்டு நிறைய போடுறேன். ரெட் ஹில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, சோமசுந்தர பிரபு, வனிதாவி தீநகர்லேருந்து, இப்போ தான் வீட்டு வேலையெல்லாம் முடித்து பாட்டு எனர்ஜியாக கேட்டுட்டு அடுத்து ரெடியாகிறாங்கன்னு நினைக்கிறேன் பாட்டு விளையாட்டுக்கு. வனிதா அண்ட் முத்துக்குமார் குமார் கலக்கல் சாங்ஸ், அதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்து என்ன அனுப்பியிருக்காரு என்றால், அந்த ரேடியோவுடைய ஃபோட்டோவே எடுத்து அனுப்பியிருக்காரு. இது உங்கள் வீட்டில் அந்த ரேடியோவில் தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க என்றால் இன்னும் கூட கொஞ்சம் சவுண்ட் வச்சு ஜாலியாக கேளுங்க. அந்த மாதிரியான பாடல்கள் தான் அடுத்து வர்ற 3 பாட்டும். ரெட் படப்பாட்டு, அதை தொடர்ந்து தில் படப்பாட்டு, அதை தொடர்ந்து பாட்டு நீங்கள் கேட்டு ரொம்ப நாளாக இருக்கும். அண்ட் இந்த பாட்டு இடம்பெற்ற படத்துடைய பேர் பொன்னியின் செல்வன். ஓகே, அண்ட் இந்த பாட்டு கேட்காதவங்க ஃபுல் சவுண்ட் வச்சு ரெடியாகுங்க. இப்போ நீங்கள் கேட்க போகிறது ஹரிஹரன், ரோஜா காத்து, சுடிதார் போட்டு நடந்து வருது. ஹரிஹரனுக்கு வைரமுத்து எழுதினது தேவா இசையில், ரெட் படத்துலேருந்து. மண்டே மியூசிக் டே இன்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பேர் 102.3 பாதி தமிழ் பண்பலை. Stay tuned.

0: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிறைய பேர் மாலதி இந்த வாய்ஸ் என்று நினைப்பீர்கள், ஆனால் இல்லை, புஷ்பா ஸ்ரீராம் இந்த பாடகருடைய பேர். பாவிஜயா எழுதினது, வித்யாசாகர் இசையில், தில் பற்றி.

0: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சீக்கிரமா 3:35 ஆகி இருக்கிறது. ஓகே, இருந்தாலும் இந்த மாதிரி பாட்டு கேட்கும்போது டைம் போகிறது தெரியாது. அதுக்காக தான் இந்த பாட்டுலாம் தொடர்ந்து. வேறு யார், அன்புராணி காசிமேட்டு காத்தடிக்க விட்டீர்கள், நன்றி சிவகுமார் அண்ட் சிவா சிவகுமார். ஓகே, ஃபாஸ்ட்பீட் பாடல்கள் சூப்பராக இருக்குது. ஜி கதிரன் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஜடேரி வேல்முருகன் டக்கராக இது நைனா. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க நைனா, வேறு என்ன சொல்ல முடியும். ஓகே, அண்ட் கேட்க போகிற அடுத்த 3 பாடல்கள்

0: இந்த பாட்டை தொடர்ந்து கேட்க போற அடுத்த பாட்டு சிவகாசி ரெட்டி, அதை தொடர்ந்து
1: Your mama, you know how me nirki said the dance floor, baby.
0: உஸ்மலர் சே பாட்டு. ஓகே, இப்போ கேட்க போகிறது தெனாவெட்டு அப்படிங்கிற படத்துலேருந்து. படம் பேருங்க அது தெனாவெட்டு. படத்துலேருந்து சங்கர் மகாதேவன், மகாலட்சுமி அண்ட் செந்தில் தாஸ் குரல்களில் நாமத்துக்குமார் எழுதினது, ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்கில் அந்த பாட்டு. மண்டே மியூசிக் டேல கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாதி தமிழ் பண்பலையில் இன்பா கூட.

பூ என்று ஒரு படம் வந்தது எஸ் எஸ் குமரன் இசையில. சூப்பர் ஹிட் ஆல்பமா அத்தனை பாட்டும் ஹிட் பாடல்களாக அமைந்தது அதில். அண்ட் இந்த பாட்டை ஞானகரவேல் எழுதியிருப்பாரு, பெரிய கருப்பு பாடியிருப்பாரு. பூ படம் சூப்பர் ஹிட் ஆல்பம். ஓகே, அந்த பாட்டு முதல்ல இருந்தேன்.

0: உசுமலரசு என்று வித்தியாசமான வார்த்தையை போட்டு எப்படி ஒரு பாட்டை ஹிட் ஆகிடுவார் விஜய் ஆண்டனி அவருடைய மியூசிக்கில். பிரியன் எழுதின இந்த பாட்டு, எம்சி ஜார்ஜ் அண்ட் ஜனனி மூணு பேரும் சேர்ந்து பாடினது. கேட்க போகிற அடுத்த ரெண்டு பாடல்கள் பென்னி பாக்யராஜ் ரெஹனா தன்விஷா சேர்ந்து பாடுறது. வைரமுத்து எழுதின இந்த பாட்டு யார் மனசில், ராவணன் படத்தில் இருந்து கெட்டாக்கரி பாட்டு. அதைத் தொடர்ந்து
1: மேகமே
0: எம் எஸ் விஸ்வநாதன், விக்ரம், அஜயன் பாலா, நாசர் அவங்களுடைய குரல்களில் ஜிவி பிரகாஷ் குமார், நாமத்துக்குமார் எழுதின பாட்டு, ஜீவி பிரகாஷ் இசையில். மெட்டு தேடி படிக்குது தவிக்குது ஒரு பாட்டு, அது பாட்டு. அப்புறம் சங்கமத்தில் வர மழை துளி மழை துளி அண்ட் இந்த பாட்டு. முக்கியமான இடைக்காலத்தில், அதாவது 2000 காலகட்டங்களில் புது இசையமைப்பாளர்களுக்கு எம்எஸ்வி பாடின பாடல்களில் ரொம்ப முக்கியமான பாட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவருடைய வாய்ஸு. நாலா பண்ணியில் ஆஹாஹா அப்படி மாதிரி பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த பாட்டு தான் அடுத்து கேட்க போகிறீங்க. மண்டே மியூசிக் டே இன்பா கூட.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: நான்கு மணி 3 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.1 பாரதி தமிழ் பண்பலை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி கேம் ஷோ. 1000,00,000,00,000 முறை ஒரு பாட்டை கேட்டிருப்போம். அந்த பாட்டில் ஏதாவது ஒரு வழியை திடீர்னு இதில் என்ன வருது என்று கேட்டால் சொல்ல தெரியாது. ஆர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ முறை கேட்டதாச்சே அப்படிங்கிறது தான். அண்ட் பாட்டை போட்டு கேள்வி கேட்டு பதிலை சொல்கிற அந்த கிரிஞ்செல்லாம் இன்னுமா நீங்கள் தொடர்கிறீர்கள் என்றே கேட்பவர்களுக்கு, இல்லை இதை பாட்டு கேட்டு அண்ட் நிகழ்ச்சியை கேட்டிங்க அப்படின்னா எங்கள் நேயர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டிங்க அப்படின்னா இது வாய்ப்பே இல்லை. இது சூப்பர் கேம் ஷோன்னு சொல்லுவீங்க நீங்களும். அண்ட் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் என்றால் 044 சென்னைக்கான எஸ்டிடி கோட் 29520853823897 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். 2958-0853-2838-9871 நம்பருக்கு டயல் பண்ணி ஹலோ சொன்னீர்கள் என்றால் நான் ஒரு கிளிப்பிங்கை ப்ளே பண்ணுவேன், அதுலேருந்து கேள்விகள் வரும். ஹலோ மேடம், கும்பகோணம் மீனாட்சி கேள்வி ப்ளே பண்ணலாமா உங்களுக்கு? கிளிப்பிங் நான் ஒன்று போடுவேன், அது வழக்கம் உங்களுக்கு தெரியல அந்த கேம் ஷோ என்னங்கிறது.
1: தெரியும்.
0: ஓகே, உங்களுக்கான கிளிப்பிங் ரெடியா?

0: என்ன சொல்றது, கேட்டிங்களா?
1: அதான்
0: ஓகே, என்ன கேட்டிங்க அதில்?
1: எந்திரன் படம் தானே பாட்டு.
0: ஓகே, அதில் கேள்வி என்னன்னா, எந்திரிக்க சொல்றாரு, எந்திரிக்கவே மாட்டுறாரு, அதனால எந்திரா எந்திரங்கிறாரு. நன்றி வசந்தி, ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஜிஆர் சரவணன்.
0: ஜிஆர் சரவணன் எத்தனை முறை எந்திரிக்க சொன்னாரு? ஏழு என்பது தவறான பதில். அடுத்த வாயிருக்கு வாய்ப்பு போகுது. நன்றி. அடுத்து
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் மணப்படுதுன்னு பிரபு பேசுறேன்.
0: பிரபு, எத்தனை முறை எந்திரி என்றார்?
3: அஞ்சு முறை.
0: ஐந்து முறையா?
3: ஆமாம் சார்.
0: பிரபு ஐந்து முறை சொல்லியிருக்காரு. இல்லை. அடுத்து நேருக்கு வாய்ப்பு. அடுத்து வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க சார்?
4: நுங்கம்பாக்கம் டேங்க் பந்தோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன்.
0: போஜராஜன் எவ்வளோங்க?
4: ஆறு வாட்டி.
0: ஆறு வாட்டி என்பது இல்லை. அடுத்த நேருக்கு

0: இப்போ
1: ஐயோ
0: நன்றி. ரதி பாலாஜி மேடம் சொல்லுங்க. மூன்றா? இல்லை, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் ரெட்டி சார், ஹயத் பாஷா ஜெய்புனிஷா.
0: ஹயத் பாஷா ஜெய்புனிஷா சொல்லுங்க.
2: ஏழு முறை சார்.

0: உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பானுவா?
1: ஆமாங்க சார்.
0: பானு 8 சொல்லியிருக்காங்க, சரியான பதில் யார் சொல்கிறான்னு பார்ப்போம். வணக்கம்.
2: சார், நான் கலா பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் கலா. எத்தனை முறை எந்திரிக்க சொன்னார்?
2: 8
0: கலா சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீங்க?
3: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலேருந்து பிஎம் சரவணன் பேசுகிறேன் சார்.
0: பிஎம் சரவணன் எத்தனை முறை?
3: 3 சார்.
0: 3 என்கிறார் பிஎம் சரவணன். இல்லை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு.
3: சரிங்க சார். அடுத்த.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். அடுத்த நேயர். வணக்கம். அடுத்த நேயர்.
4: 11
0: 11
4: ஆமா.
0: எங்க அதே மாதிரி சொல்லி காட்டுங்க.
4: என்ன
0: இருக்கு இதுலாம்? பொது வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். ஒரு அரசியல்வாதிக்கு இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்றாரு கவுண்டர் பண்ணி. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஜாலியா சொல்லுங்க.
4: கூச்சமா இருக்கு சார்.
0: என்ன கூச்சம்? சே, உங்க பேர் சொல்லுங்க. அதுவா சொல்லீங்களா கூச்சப்படாம? உங்க பேர் பேர் சொல்லுங்க. ரகு. ரகு சொல்றாரு 11 அதுவும் பதில் இல்லை. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: பாண்டியன் பேசுறேன்.
0: பாண்டியன் எவ்வளோ?
3: 9
0: பாண்டியன். சும்மா ஓகே, 5 சொல்லிட்டாங்க, 6 சொல்லிட்டாங்க, 7 8 அப்படின்னு சும்மா சொல்லுவோம் அப்படிங்கிறது. ஓகே, ரைட்டு. அது இல்லை, ரைட்டுங்கிறது பதில் கிடையாது, முடிஞ்சுன்னு சொல்ல
3: வரேன்.
0: ரைட்டு. ஓகே, அடுத்து.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி.
6: நன்றி.
0: மனஜாவும் 8 சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹரிஹரன் 16 அப்படின்னு இருக்காரு. 8 விதம் 2 இடங்கள் வருகிறது. இல்லை, ஓகே, அதுதான் அடுத்த கேள்வி. ரெடி ஆகிக்கோங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அண்ட் 7 நடராஜன் சுப்பையா புத்தகத்தில் இருந்து. இல்லை, 6 தீநகர் வனிதா ஃபேஸ்புக்கில். 3 சூளை ரீஜா மனோகர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கேள்வி எஸ்பிபி பாடுறாரு.

இதில் எத்தனை முறை எந்திரா என்று அந்த எந்திரன் ரோபோவை தான் எழுப்புறாரு. ஓகே, அண்ட் எத்தனை முறை சொன்னார் என்பது தான் கேள்வி. எட்டு முறை என்பது தான் சரியான பதில். அண்ட் இந்த பாட்டுக்கு அப்புறமா, ஓகே, இந்த பாட்டுக்கு அப்புறமா எட்டுன்னு பதில் சொன்ன எல்லா நேயர்களும், குறிப்பாக பானு, கலா, அப்புறம் தமிழ் ஏந்தி, இன்னொரு நேயர் கூட சொன்னார் லாஸ்ட்டாக வந்த ஒரு நேயர், அண்ட் சாரி நான் உங்கள் பேரை மறந்துட்டேன், எழுதி வைக்கல. அண்ட் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் எட்டுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எட்டு முறை தான் சொல்கிறார், அதே கிளிப்பிங்கில் தான் அடுத்த கேள்வியும். அதனால் இன்னொரு முறை ரெடியாகுங்க. சிக்கிட்டு வைப் பாட்டு டிஆர் அனிருத் வாய்ஸில் கூலியிலேருந்து கேட்டுட்டு அடுத்த கேள்விக்கு ரெடியாகுங்க. இன்னொரு முறை உங்களுக்கு இந்த பாட்டு கேப்பில் நீங்கள் இந்த கேள்வியை சரியாக பதில் சொல்லணும் என்றால் இன்னொரு முறை உங்களுக்காக எந்திரா எந்திரா எந்திரா

இப்போ ஜெயித்தவங்க இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, வீட்டில் டான்ஸ் ஆடிக்கோங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்களும் டிஆர் மாதிரி ஆடுறாங்கன்னா

0: 102 புலி 3 பாட்டுக்கு இந்த டான்
1: பாட்டு விளையாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:16 நிமிடங்களுக்கு எந்திரன்ல இருந்து ஒரு பாட்டுல இருந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அண்ட் ஏற்கனவே கேட்ட கேள்வி அதுல எந்திரா அப்படின்னு, எந்திரா அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா நமக்கு அப்படி கேக்குது, எந்திரா அப்படின்னு கேக்குது. சும்மா நம்ம ஜாலியா சொல்றோம் உளுலாய்க்கு. ஓகே, அண்ட் அது எத்தனை முறை வந்தது என்றால் 8 முறை வந்தது. அந்த 8 முறை வருகிற எந்திரா நடுவுல வேற ஒரு கோரஸ் வாய்ஸும் வருது. அதை இன்னொரு முறை நல்லா கேட்டுக்கோங்க.

0: அந்த கோரஸில் வர்ற வார்த்தை என்ன, அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ நீங்கள் டயல் பண்ணீங்கன்னா. வணக்கம்.
1: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
0: கேள்வி கேட்கக்கூடாது, நான் ரெண்டு முறை கிளிப்பிங் போட்டேன்.
1: ஆமாம் ஆமாம், இப்போ வந்துருச்சுல்ல.
0: ம், சொல்லுங்கள்
1: என்ன அப்படின்ட்டு. திறன் திறன் திறன் திறன் அப்படி தான் வந்தது.
0: திறன்
1: திறன் திறன்.
0: சந்திரசேகர் என்ன சொல்கிறாருன்னா திறன் என்கிறார்.
1: அப்படிதான் எனக்கு கேட்டுச்சு ப்ரோ, அதே லாக் பண்ணிக்கோங்க.
0: ஓகே ப்ரோ, அடுத்த நேயர் ப்ரோ.
2: ஹலோ சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சார் இது ரெண்டாவது போட்டீங்களா? இப்ப கேட்டேன், ஆறு தடவை சார்.
0: ஆறு
2: ஆறு? ஆமா சார்.
0: ஆனா கேள்வி அது இல்ல. ஆனா கேள்வி அது இல்ல, அதுல என்ன வருது வார்த்தை?
2: எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்றீங்களா சார்? எந்திரா
0: நான் சொல்ல, அவங்க சொன்னது.

0: அதுதான் சார், 6 பாயிண்ட்ஸ் வருது சார். எந்த
1: சரி ஓகே, உங்க பேரு?
0: என் பேர் நகர் அம்பத்தூர் சார்.
1: ரவிச்சந்திரன்.
0: வாழ்த்துக்கள், 10 பேருக்கு வாழ்த்து கொடுத்துருக்கீங்க சார். நன்றி சார்.
1: 20 பேர் இதோட.
0: ரொம்ப நன்றி, வெரி கிளாட் நியூஸ் சார்.
1: ஓகே, அதுக்காக தான் நிகழ்ச்சி. நன்றி
0: சார், ரொம்ப பாராட்டுக்கள் சார்.
1: ஓகே நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார், என் பேர் கார்த்திக் சார். கும்பகோணத்துல தாராசுரத்துல பேசுறேன் சார்.
1: கும்பகோணம் கார்த்திக் சொல்லுங்க.
3: இனிய
1: மாலை வணக்கம். என்ன சொல்றாங்க இந்திரனுக்கு நடுவுல வர வார்த்தை என்ன?
3: கடா, இது நிறைய சொல்லியிருக்காங்க. அது போலதான் இந்த செடி. இந்த இதுல எந்திரன் ஒரே சிரிப்புடா. இந்த மொட்டை ராஜா இந்த சைட பாத்தீங்களா, கதை தலைமாட்டி பையன் பண்ணி அதே போல ஒரு கோரஸ் மாதிரி அந்த முட்டை கோரஸ்ல வருது.
1: கோரஸ்ல
3: வருது.
1: ஓகே, ஆஹான்னு வருது. சரி ஓகே,
3: அது நல்ல
1: வணக்கம். சொல்லுங்க. ஓகே, உங்க பேரு? அருணாச்சலம் சொல்றாரு திறன் அப்படின்னு. அது இல்லையா? அடுத்த லேயர் வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம்.
1: ஏன் அது ஜாலியா சொல்லுங்க. இனிய மாலை வணக்கம் சொல்லுங்க. இனிய மாலை வணக்கம். இன்னும் பாஸ்டா சொல்லுங்க.
4: இனிய மாலை வணக்கம்.
1: இனிய இன்னும் சொல்லுங்க. இன்னும் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க.
4: என்ன
1: சொல்ல மாட்டேன். நீங்க சொன்னதே சொல்லுங்க. ஓகே நன்றி. அடுத்த லேயர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவசுப்பிரமணியன்.
1: கே சிவசுப்பிரமணியன், நீங்களும் ஃபாஸ்டா சொல்லுங்க ஜாலியா. சிவசுப்பிரமணியன் ஹலோ ஹலோ வணக்கம், குட் ஈவினிங் சொல்லுங்க.
5: என்ன சார்?
1: ஓகே, அவருக்கு புரியவே இல்லாது, பதில் சொல்லுங்க.
5: நான் ஆன்லைன்ல கேட்டிருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
1: ஆன்லைன்ல கேட்டீங்க இல்லையா எந்திரன் பாட்டு? கேள்வியே சொல்ல முடியுமா? எந்திராங்கிற பாட்டு எந்த படத்தில் இடம்பெற்றதுன்னு சொல்லுங்க. முடிங்க. எந்திரன், வெரி குட். மறுபடியும் சொல்லுங்க, உணர்ச்சியா நல்லா சொல்லுங்க, ஃபாஸ்டா சொல்லுங்க. இந்திரன் அவர் அழைத்ததுக்காக அவருக்கு வந்து அவங்க சரோஜாதேவி பயன்படுத்தின சோப்பு டப்பான் கொடுப்பார்ல சூர்யா, அந்த மாதிரி ஆறுதல் பரிசு. இது இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 100 மார்க்ஸ்.
5: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. நீங்க டயல் பண்ணிருக்கீங்க சிவசுப்பிரமணியன்.
5: ஆமா சார்,
1: அதுக்காக தான் இது. தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக
6: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
1: சாவல்பட்டி கோபால் சொல்லுங்க.
6: நன்றி
1: வணக்கம்.
7: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க? சந்தானம் சொல்லுங்க. என்ன வருது அந்த வார்த்தை? சந்தானம் சொல்றாரு ஏ ஏங்கிறாரு. சரி ஓகே, அடுத்த நேரத்தை கேக்கலாம். நன்றி.
8: வணக்கம்
1: வணக்கம்.

0: பிவிஎஸ் கண்ணன்.
1: பிவிஎஸ் கண்ணன் சொல்லுங்க. ம்,
0: சோ நான் மியூசிக் கேட்கல.
1: ஐயோ, இப்போ நீங்கள் இல்லை பரவாயில்ல, கேள்வி ஆறுதல் பரிசு சார், அந்த சோப்டப்பா கேள்வி இருந்து எல்லோருக்கும் ஆப்பில் கேட்டிங்களா? ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற பண்பலையின் அலைவரிசை என்ன? ஆ, அலைவரிசை என்ன?
0: 102.5
1: என்பது தவறான பதில். நன்றி, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: வானகரத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன் சார்.
1: சுப்பிரமணியன் சொல்லுங்க.
2: 102.3.
1: அது கேள்வி இல்லை.
2: இல்லை சொல்கிறேன் நான்.
1: ஓகே, அது அது அவருக்கு ஆறுதல் பரிசு சோப்டப்பா. ஓகே, உங்களுக்கு வந்து
2: திரா திரா திரா வருது சார்.
1: திரா தான் வருது.
2: ஆமாம் சார்.
1: இன்னொரு முறை கேட்டலாமா? ஏன் இவ்வளோ குழப்பம்? ஓகே, நன்றி ஐயா.
2: நன்றி.
1: அடுத்த நேயர் எடுக்கிறதுக்கு முன்னாடி

0: எந்திராங்கிறாரு. அதுக்கு நடுவில் ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை, அதை கண்டுபிடிக்க மாட்டீங்களே. வணக்கம்,
1: ஹலோ,
0: யார் பேசுகிறீர்கள்?
1: குமார்
0: என்ன வார்த்தை நடுவுல வர்ற வார்த்தை
1: என்ன
0: வருது இல்லையா? ஓகே, ரா ரா ராமையா டீ கடை ரா ரா ராமையான்னு போன வாரம் ஒருத்தர் சொன்னார் அந்த நேயர், இப்போதும் நான் நினைத்து சிரித்துக் கொள்கிறேன். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா, மன்னார்குடியில இருந்து ஜெய முருகையன் பேசுகிறேன்.
0: மன்னார்குடி முருகையன் சொல்லுங்க, என்ன வார்த்தை அது?
2: நிகழ்ச்சி எல்லாம் பக்க பறக்குது, அப்படியே அருமையா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்குது.
0: ஓகே, லவ் யூ.
2: எனக்கு வந்து ஆமா, இப்ப நீங்க வந்து எந்திரன், அது திறன், திறன் அதை பிரிச்சு பார்த்தா திறன், என் பிளஸ் திறன், எந்திரன் அப்படிதாங்க அவர் அந்த கோரஸ், என் திறன்,
0: திறன்,
2: திறன்.
0: ஓகே,
2: அப்படிங்கிறதா
0: முடிவு பண்ணிடலாம். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும்.
2: நன்றிங்க ஐயா. உங்க உங்க வாய்ஸ் வந்து இலங்கை ரேடியோல ஒரு ஒளிபரப்பு மாதிரியே இருக்கு, அருமையா இருக்கு, அற்புதமா இருக்கு வாய்ஸ்.
0: நன்றி ஐயா,
2: தேங்க்யூ.
0: அடுத்த நேயர், ஐயோ அங்கெல்லாம் நல்லா தமிழ் பேசுவாங்க. வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கிறீர்கள், கேட்கல அவருக்கு. வணக்கம்
3: வணக்கம் சார்,
0: யார் பேசுறீர்கள்?
3: அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
0: தேவராஜ் சொல்லுங்க.
3: ஆமா சார், அது வந்து எந்திரா வருது சார்.
0: தீரா?
3: ஆமா.
0: இன்னொரு டைம் சொல்லுங்க, ராகமா சொல்லுங்க, பாடுற மாதிரியே சொல்லுங்க.
3: எந்திரா,
0: தீரா.
3: ஆமா சார்.
0: எந்திரா, எந்திரா அப்படிங்கிறாரா?
3: எந்திரா, எந்திரா அப்படி
0: அப்படிதான் சொல்றாரு.
3: ஆமா அப்படிதான்.
0: ஓகே சரி,
3: நன்றி சார்.
0: நன்றி ஐயா. தேவராஜ். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் சார், என் பேர் மோகன் சார்.
0: மோகன், அதை உற்சாகமா சொல்லுங்க. இந்த மாதிரி யார் சொன்னாலும் நான் உற்சாகப்படுத்திடுவேன்.
4: அது எந்திரன், எந்திரன் ரன் ரன் என்றார் சார்.
0: எந்திரன் ரன் ரன் சொல்றாரு. கெட்டப் இல்லை, எந்திரி எந்திரி மோகன் என்ன சொல்றாருன்னா ரன் என்கிறார். எந்திரன், எந்திரன் அப்படிங்கிறாரா? ஓகே சரி, இந்த கேள்வி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பதில சொல்லிடலாமா?

YES என்று ஆங்கிலத்தில் வருகிற எஸ் என்கிற வார்த்தை தான். அது யாருமே சொல்ல ஓகே திறன், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல கேட்டிருப்பீங்க. நான் ஸ்டுடியோவில் கேட்குறதுனால எனக்கு நல்லா கேட்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறது ஈஸி. நீங்கள் இனிமேல் ஃபோனில் கேட்குறீங்க, வெளியில் ஸ்பீக்கரில் வச்சு கேட்டிருக்கீங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 17, 18 காலர்ஸ், 18 நேயர்கள் ட்ரை பண்ணியும் அதை கண்டுபிடிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, இதையெல்லாம் ஒரு வெற்றின்னு நான் பீத்திக்க முடியாது. அதான் நான் பதிலையும் சொல்லிட்டேன், ஸ்டுடியோவில் உட்காந்து கேட்குறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. காட் மோட் பாட்டு கேட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு ரெடி ஆகுங்க. பாட்டு

0: 4:32 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.1 பாதி தமிழ் பண்பலை ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டம் என்பா கூட கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 2952 இந்த எண்களுக்கு டயல் செய்யுங்கள், வின்னராங்கள். ஏன்னா இவர் ரேடியோலயே கேட்காம நேரடியா இப்ப கேட்க போறாரு, அவருக்கு தான் அது. வணக்கம்.
1: வணக்கம் சார். மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யாரு?
1: தேப்பர்மன்னல்லூர் சரவணா கமலேஷ்.
0: சரவணா
1: கமலேஷ்.
0: கமலேஷ், ஓகே. நான் கிளிப்பிங் பிளே பண்ணலாமா?
1: சரிங்க சார்.
0: அதை நல்லா கேட்டுட்டு அது என்ன படம்னு மட்டும் சொல்லணும், ஓகேவா?
1: சரிங்க சார்.

0: என்ன படம்?
1: நினப்புல இருக்கு, மனசுல வரல.
0: அடுத்த நீங்களே சொல்லிட்டீங்க, சரவணா சொல்லிட்டாரு, அவரே கொடுத்துடலான்ட்டாரு. வணக்கம். ரேடியோ வால்யூம் ப்ளீஸ்.
2: வணக்கம் சார்.
0: ரேடியோ வால்யூம் குறையுமா?
2: உமா பேசுறேன் சார்.
0: அம்மா ரேடியோ வால்யூம் குறைங்க
2: இப்போ.
0: இல்ல ஃபுல்லா குறைக்கணும். முயற்சி திருவினை ஆகும்.
2: தப்பா சொல்லல, பட் எனக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்றோம் சார். ஒரு 4 மணில இருந்து கை வலிச்சு போச்சு சார்.
0: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
2: உமா தாளம்பூர்.
0: உமா தாளம்பூர். அந்த பாட்டு என்ன பாட்டு?
2: மின்சார
0: உமா தாளம்பூர். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ.
3: வணக்கம்.
0: வணக்கம். நல்ல சொல்லுங்க. வணக்கம்.
3: ஏத்தி ஏத்தி ஏத்தி
0: படம் தான் கேட்டேன் நான்.
3: வாரணம் 1000.
0: வாரணம் 1000. உங்க பேரு?
3: என் பேரு கும்பகோணம். பி எம் சரவணன் சார்.
0: பி எம் சரவணன். மறுபடியும் வந்துருக்கீங்க.
3: ஆமா சார், நீங்க பேசுறது ரொம்ப எனக்கு பிடிக்கும் சார். நேர்களை பேச விட்டு நீங்க பொறுமையா கட் பண்றது ரொம்ப அருமையா இருக்கு சார் நிகழ்ச்சி.
0: ஓகே, நன்றி.
3: நல்லா பேச விட்டு நல்லா இது பண்றீங்க, நல்லா இருக்கு சார்.
0: நன்றி.
3: நன்றிங்க சார்.
0: அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. அவரு வாரணம் 1000 படம் பதில் சொல்லியிருக்காரு. வணக்கம் சரவணன். இஎம் சரவணன். ஹலோ.
4: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீர்கள்?
4: தாமல்பட்டி தலை வெங்கட் சார்.
0: தலை வெங்கட் சொல்லுங்க.
4: சார், ஒரே ஒரு டைம் போட முடியுமா சார் எனக்காக?
0: உங்களுக்காக எவ்வளவு முறை வேணாலும் நான் பிளே பண்ணுவேன். ஏனென்றால்

0: இந்த பாட்டு இடம்பெற்ற படம் எது?
1: சார் இது வாரணமாயிரம்.
0: ஓகே, உங்க பேரு தலை
1: வந்து மின்னலே சார்.
0: வாரணமாயிரம் மற்றும் மின்னலே என்கிறார் வெங்கட்.
1: ஆமாங்க சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: வாரணமாயிரம் படம்.
0: வாரணமாயிரம், ஓகே. உங்க பேரு? ஆனந்த் என்கிறவர் சொல்கிறார் வாரணம் ஆயிரம் என்கிறார். நன்றி நன்றி, வணக்கம். அவங்க யாரோ பக்கத்து வீட்டிலலாம் சொல்லியிருப்பாங்க போல, வாங்க நான் ரேடியோவில் பேச போகிறேன், ரேடியோவில் பேச போகிறேன் அப்படின்ட்டு. அந்த ஆர்வம் இன்னும் கூட நேயர்களுக்கு இருக்கிறது, பக்கத்தில் நம்ம ரேடியோவில் பேசுகிறத கேட்கணுங்கிறது. ரெக்கார்டிங் ஆப்ஷன் நிறைய இடத்துல இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வணக்கம். நிறைய ஃபோனில் இருக்குது சார். வணக்கம் வணக்கம், உங்கள் லைன் கிடைக்கலன்னா நான் கட் பண்ணிடுவேன். அடுத்த நேருக்கு ஒரு பாட்டு தான் சொல்றாரு, மின்னலேங்கிறாரு, ஒரே ஒரு பாட்டு தான். நன்றி, வணக்கம்.
3: ஹலோ சார்,
0: யார் பேசுறீங்க? பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் பதில் சொல்லி இருக்கிறார். ஓகே, வணக்கம். யார் பேசுறீங்க? செந்தில் கண்ணன்.
3: பேரளம்.
0: பேரளம் சொல்லுங்க.
3: என்ன என்னோட பாடப்படும் சார்
0: உங்களுக்காக? தவாரலமா, எவ்வளவு முறை?

0: என்ன பாட்டு என்ன படம்?
1: மாநாட்டுல
0: சொல்லுங்க.
1: இன்னொரு படம் என்னன்னு தெரியல.

0: ஓகே பரவாயில்ல, ஒரு படம் சொல்லியிருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க
1: சார்? வணக்கம்.
0: யாருங்க?
1: திருநெல்வேலி உங்கள் கணபதி சார்.
0: கணபதி சொல்லுங்க
1: சார். ஆயிரம் ஆயிரம்
0: ஆயிரம் ஆயிரமா? லட்சம் லட்சம் இல்லையா?
1: மின்னல் சார் படம்.
0: ஆ, ஆயிரம் ஆயிரம்.
1: ஆமா சார்,
0: ஆயிரம் ஆயிரம் மின்னல் அடிக்குது. எங்க? உங்க திருநன்ற ஊர்லயா? திருநன்ற ஊர்லயா? இல்ல இல்ல, இப்ப எங்க மின்னல் அடிக்குது? மழை வருதான்னு கேக்குறேன், அதுக்காக அப்டேட் ஏதாவது சொல்ல வரீங்க. ஆயிரம் ஆயிரம் மின்னல் வர மாட்டேங்குது. ஓகே, பதில் அதே மாதிரி. ஆனா வந்து மொத படம் என்ன சொன்னீங்க?
1: மின்னல்
0: மின்னல் மின்னல் ஆயிரம் ஆயிரம் அடிக்கிறது. ஓகே, நன்றி ஐயா. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க?
2: வணக்கம்
0: சொல்லுங்க. வணக்கம்.
2: அண்ணாநகர்லேருந்து மாலினி தேவி பேசுகிறேன்.
0: மாலினி தேவி சொல்லுங்க.
2: அந்த ரெண்டு பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு.
0: அதேதான் அதேதான்.
2: நான் ஆன்லைன்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: அதேதான் அதேதான் கேள்வி.
2: ஹைதராபாத்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே.
2: அது வந்து முதல் படம் வந்து வாரணம் ஆயிரம்.
0: பிரியாணி திணிச்சுண்டுறியா? பிரியாணி அது திணிப்பிச்சுண்டுறா?
2: தெலுங்குலாம்.
0: ஓகே, வாரணம் ஆயிரம் ஒரு படம். அடுத்து
2: அடுத்தது மின்னலே.
0: மின்னலே. ஓகே, பிரியாணி திண்டுனாரு. எனக்கே வராதுங்க, நான் ட்ரை தான் பண்றேன். நன்றி
2: நன்றி.
0: தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இது வந்து பதில் சொல்லிடலாம். 4:40 டைப் ஆகுது. அண்ட் இந்த பாட்டில் ரெண்டு ட்ரிக் இருந்தது.

ரெண்டு பாட்டுமே வந்து கௌதம் வாசுதேவ் இயக்கிய அந்த படம், ரெண்டுமே வந்து காலேஜ் அந்த மாதிரி பாட்டுங்கிறதுனால இதில் ரெண்டு பாட்டு மிக்ஸ் ஆகிருந்து தெரியும். ஓ, ரெண்டு ஒரே பாட்டு தான் இல்லை, கிட்டத்தட்ட அதே மாதிரி அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. அந்த ரெண்டு பாட்டு என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் தல வெங்கட், வாரணமாயினும் மின்னலே என்பதை. வாழ்த்துக்கள். அதோடு சேர்த்து ரெண்டு மூணு நேயர்கள், எம் சரவணன், ஓகே, அண்ட் வேறு யார் பதில் சொன்னது, அண்ட் நிறைய நேயர்கள், ஐயோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கணபதி ஆயிரம் ஆயிரம் டர் வாரணம் ஆயிரத்தை, இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு மார்க் கொடுத்துடலாம். மாலினி தேவி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. செந்தில் பேரளத்திலிருந்து மோகன் கரெக்டாக சொல்லியிருக்காரு. மின்ட் ராஜா ஒரு படம் தான் சொல்லியிருக்காரு. அனந்த் ஒரு படம் தான் சொல்லியிருக்காரு. அண்ட் வேறு யார், உமா மின்சார கண்ணான்னாங்க, தப்பு, சரவணா பதிலே சொல்ல. இந்த மாதிரி அதில் ரெண்டு படங்கள் இருந்ததை சரியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த கிளிப்பிங்கை நான் இப்போவே போட்டு உங்களை அலர்ட் பண்ணிட்டு அடுத்த பாட்டுக்கு போகிறேன். அடுத்த பாட்டு பிளாஸ்ட் படத்துலேருந்து, ஓகே. அந்த அதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்து பதில் சொல்ல போகிற அதை நல்லா கேட்டுக்கோங்க.

4:44 102.3 தமிழ் பப்ளிக் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆட்டப்பாட்டு கொண்டாட்டத்தில் பாட்டு விளையாட்டுக்கு இணைந்திருக்கிறீர்கள். அண்ட் பாட்டு விளையாட்டில் டயல் பண்ணி பதில் சொல்ல வேண்டும் என்றால் 2952085328389871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணி இந்த பாட்டு எந்த படம் என்று கண்டுபிடிங்கள்.

0: கண்டுபிடித்திருந்தால் எனக்கு டயல் பண்ணுங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ, இனிய மாலை வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம். யாரு?
1: நான் தாம்பரம் தரணி சார்.
0: தாம்பரம் தரணி?
1: எஸ் சார். ஒரு படம் தான் செக் பண்ண முடிஞ்சது, மகாநதி.
0: ஒரு படமா ரெண்டு படமா? நான் சொல்ல மாட்டேன்.
1: இல்ல, ரெண்டு சாங்
0: அப்படிங்கிற உறுதியா சொல்றீங்களா? ஓகே. தாம்பரம் தரணி என்ன இருக்கிறாரு, மகாநதி பட பாட்டு அப்படிங்கிறார். நன்றி.
1: தை பொங்கல் பொங்கல் பாட்டு.
0: ஓகே, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள்
2: சார். மணலி மாறன்.
0: மாறன் மணலி, சொல்லுங்க
2: சார். இது கோவா திரைப்படம் சார்.
0: கோவா பாட்டு என்கிறார் மணலி மாறன். நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீர்கள்?
3: வீரதுரை அறிமுகம்.
0: வீரதுரை என்ன சொல்கிறார்? மகாநதி கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார் இரண்டு பாடல்கள் என்று கெஸ் செய்திருக்கிறார் வீரதுரை. நன்றி.
3: நன்றி.
0: வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். சொல்லுங்க, பாஸ்டா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க.
4: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்
4: சார்.
0: வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
4: லட்சுமி
0: அய்யப்பாக்கம். லட்சுமி, உங்களுடைய விடாமுயற்சிக்கு ஒரு பீஜியம். ஓகே, சொல்லுங்க பதில்.
4: நன்றி.
0: ஏன்னா அது எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்கும், எல்லாரும் இதையும் நானும் இந்த பதில சொல்லணுமே இருக்கும். நீங்க வரணும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் புதுநேயர்கள் வர்றாங்க, புதுநேயர்களுக்கு வழியும் வர்றாங்க. அண்ட் லக்கை பொறுத்தது அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நான் போன நிகழ்ச்சியில சொல்லி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ட்ரிக்ஸை நான் போன நிகழ்ச்சியிலே சொன்னேன், நீங்க கேட்கல. நான் அடுத்த நிகழ்ச்சியில சொல்றேன். டைம் ஆகுது. ஓகே, பை.
4: சரிங்க சார். சரிங்க சார். நன்றி சார்.
0: டேக் கேர். வணக்கம்.
5: நன்றி சார். சென்னை
0: நும்பல்.

0: ஓகே, கன்ஃபார்மா?
1: நன்றி நன்றி சார், நன்றி.
0: வணக்கம். கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல, டயல் பண்ணுங்க மறுபடியும் திருப்பி. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார், சென்னை பெருங்குளத்து வள்ளி.
0: வள்ளி சொல்லுங்க.
2: ஒரு படம் தான் தெரியுது, மகாநதி மட்டும் தான் தெரியுது.
0: மகாநதி தான்
2: அந்த படம் தெரியல, இன்னொரு படம்.
0: ஓகே வள்ளி, பரவாயில்ல, இன்னொரு படம் தெரியலனாலும் தப்பு இல்ல.
2: தேங்க்யூ சார்,
0: நல்லா கேட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
3: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
3: திருப்பாச்சூர்ல எட்டயபுரம் சிவா பேசுற, நல்லா இருக்கீங்களா?
0: எட்டயபுரம் சிவா சொல்லுங்க ஐயா.
3: அதான் மகாநதி, இது கோவா.
0: எது எதை வச்சு சொல்றீங்க?
3: இந்த கோவா பாட்டு, ஏழைகள் திறமை பாடுறது, கோவா படம்.
0: மகாநதி என்ன பாட்டு? மகாநதியில என்ன பாட்டு?
3: அது முதல்ல சொன்னதுங்க.
0: அதான் என்ன பாட்டு? ஏழேழு தலைமுறை மாதிரி, அது என்ன பாட்டு?
3: அந்த அந்த பாட்டு அதை மாதிரி முதல்ல சொல்லி வரலையே, இதான் ஞாபகம்.
0: இல்ல இல்ல, நீங்க அப்ப ரெண்டுன்னு எப்படி சொல்றீங்க மகாநதின்னு?
3: சொன்னது முதல்ல சொல்லி,
0: ஏற்கனவே சொன்ன நேயர்களை வச்சு சொல்றீங்க. கண்டுபிடிச்சிட்டேன்,
3: கண்டுபிடிச்சிட்டேன். இது மட்டும் கரெக்ட், கோவா படம் பாத்துருக்கேன்.
0: கோவா போயிருக்கீங்களா?
3: கோவா படம் பாத்துருக்கேன், கோவாலாம் போல முடியாது.
0: ஐயோ, சரி விடுங்க, வாழ்த்துக்கள். என்கிட்ட பேசின நேரம் இந்த வாரம் நீங்க போயிடுவீங்க இந்த மாசம்.
3: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, உங்களா உங்களால பாத்து புரியும்.
0: வாழ்த்துக்கள்.
4: மகாநதி
0: கோவாங்கறது எப்படி சொல்றீங்க?
4: மகாநதியில இருந்து தை பொங்கலும் வந்தது காலம் பண்ணுங்க.
0: ஓகே, நன்றி. எல்லாருமே கிட்டத்தட்ட பதிலை சொல்லிவிட்டார்கள்.

0: எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த பாட்டை வந்து இந்த பாட்டை நான் ரெண்டோ மூணு முறை தான் ப்ளே பண்ணேன், அதை கெஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. பாட்டு ஃபேமஸான பாட்டுங்கிறத தாண்டி இது ரெண்டு பாட்டா ஒரு பாட்டா என்பதை கண்டுபிடிக்காத அளவுக்கு அதை எடிட் பண்ணப்பட்டது. ஓகே, இருந்தாலும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி முதல்ல ஃபேஸ்புக்கில் போட்டது வந்து காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ். ஓகே, அண்ட் அவருடைய பதில் பார்த்துட்டு தான், ஐயோ இதை யாராவது பார்த்து பதில் சொல்லிடுவாங்களோன்னு பயந்து கொண்டே இருந்தேன். ஆனாலும் நேயர்கள் வந்து டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க, அண்ட் பயங்கரம் சான்ஸே கிடையாது. அதை தொடர்ந்து ரவி எட்டயபுரத்துலேருந்து, நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து, மகாநதி வனஜா சொல்லியிருக்காங்க, அண்ட் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பதில் சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்ந்து தாம்பரம் தாரணி ஒரு படம் சொல்லியிருக்காரு, மணலி மாறன் ஒரு படம்னு சொல்லியிருக்காரு, வீரதுரை தான் கரெக்டாக காலர்ஸில் ரெண்டு படம் அது அப்படின்னு முதல்ல சொன்னது. அப்புறம் லட்சுமி ஐப்பாக்கம், நும்பல்லேருந்து ஏமா, வள்ளி அண்ட் எட்டயபுரம் சிவா, மஞ்சுளா, அத்தனை பேரும் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. டைம் ஆயிடுச்சு, அதனால் அடுத்த கிளிப்பிங் நான் ப்ளே பண்ண முடியாது. அதனால் இப்போது என்ன பாட்டு என்றால் பறந்து போ படத்தில் இருந்து பாட்டு.
1: டேய் செருப்பு எங்கடா?
2: தெரிலப்பா.
1: செருப்பு எங்கடா? நல்லா யோசிச்சு சொல்கிறா, செருப்பு எங்கே எங்கே விட்ட?
2: தெரிலப்பா.
1: 4000 ரூபா அந்த செருப்பு.

0: செருப்பு தான் இருக்கே, இன்னொரு செருப்பு எங்கடா?
1: தெரியல.
2: தெரியலையா?
0: போடா.

நல்லா ஸ்கூல்லேருந்து வரும்போது டெய்லி ஒரு செட்டு செருப்பெல்லாம் துடைச்சதுண்டு. அந்த பாட்டு பறந்து போகப்படுத்துறது அந்த சந்தோஷ் தயாநிதி பாடினது, மதன் கார்கே எழுதினது, சந்தோஷ் தயாநிதி இசையில். ஓகே, அண்ட் ட்ரை பண்ண நேயர்கள் எல்லாருக்குமே என்றால், அண்ட் பழைய புதிய என்கிற யாருக்கும் வந்து நான் மறுபடியும் சொல்கிறது, அந்த ரகசியத்தை இங்கே கண்டுபிடிக்கலாம் முடியாது. இவங்க வந்திருக்காங்க, இவங்க போ வரணும், இந்தவங்களுக்கு இணைப்பு தரணுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. வர நேயர்களை அப்படியே நம்ம அட்டன் பண்ணுவோம். அண்ட் முடிந்த அளவுக்கு ரெண்டு ஃபோனில் பல பேர் வந்து ட்ரை பண்ணி எப்படியோ லைனை பிடிச்சிருவாங்க. அண்ட் ஆப்பில் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் டிலேயில் வர்றதுனால. மற்றபடி ஒன்றும் சீக்ரெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ட் அந்த சீக்ரெட்டை அடுத்தடுத்த வாரங்களையும் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் லைன் கிடச்சி பேசின புது நேயர்கள் உட்பட கிட்டத்தட்ட 40 பேர் பேசியிருக்கீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, அண்ட் கேட்க போகிற இந்த பாட்டு முத்து சிற்பி பாடின அக்ரிகல்ச்சர் பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 5 மணி. பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம இப்போது கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன மாதிரியான தலைப்புல நம்ம பேச போறோம்? தோட்டம், அதை பத்தி தான் பேச போறோம். அதுவும் நம்ம வீட்டு தோட்டம். என் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வந்து வளர்த்த செடி கொடிகளை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். தோட்டத்தில் நம்ம வந்து செடிகளை வளர்க்கறது அப்படிங்கிறது ஒரு கலை. இயற்கையை நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடிய விஷயமா அதை எல்லாருமே பார்க்குறோம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நம்ம நட்டு வளர்கிற ஒவ்வொரு செடி கொடியும் வந்து நாமளே வந்து உருவாக்குன மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு தரக்கூடியது. நிறைய பேர் இந்த ஒரு தோட்டக்கலையை வந்து விரும்பி செய்கிறாங்க. அந்த பூ கொடுக்கக்கூடிய அந்த மனம் இருக்கு இல்லைங்களா, தோட்டத்தில் வந்து பூக்கள்லாம் இருக்குது அப்படின்னும் போது அது காலை நேரத்தில் நம்மளை எழுப்பும் பொழுது அது ஒரு புத்துணர்ச்சியை தருது. அதுவே ஒரு மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் மன அமைதியை தருது. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தோட்டக்கலையை பற்றி, நம்ம வீட்டு தோட்டங்களை பற்றி. நீங்களும் சொல்லுங்கள், உங்களோட தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரி செடிகள்லாம் வச்சுருக்கீங்க? அது வந்து பெரிய தோட்டமாக இருந்தாலும் சரி, மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, பால்கனி தோட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடி கொடிகளை பற்றிக்கெல்லாம் சொல்லலாம். அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக தான் இருக்கும். இதெல்லாமே நேயர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொலைபேசி அழைத்து தான் சொல்லுவாங்க. 0444-295-2 0853 மற்றொரு எண் 2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்க சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் நேயர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, சைதாபேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
1: ஆனந்த் சார் சொல்லுங்க, நீங்க தோட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
2: வச்சிருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?

0: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
1: பன்னீர், எங்களுக்கு பன்னீர் ரோஸ் இருக்கு.
0: எப்படி, வீட்டுக்குள்ளயா இல்ல மாடியில அந்த மாதிரியா இல்ல வெளியில தோட்டமே இருக்கா?
1: வீட்லயே மேடம், வீட்லயே சைடுல வச்சிருக்கோம்.
0: வீட தாண்டி கொஞ்சம் இடம் இருக்கு, மண்ல அப்படிதான் வச்சிருக்கீங்க?
1: மண்ல தான் மேடம் வச்சிருக்கோம்.
0: சரி சரி, பன்னீர் ரோஸ் வச்சிருக்கீங்களா?
1: இருக்கு. ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுட்டு தான்
1: இருக்கோம். பன்னீர் ரோஸ், அத்திமல்லி வச்சிருக்கோம் மேடம். அத்திமல்லியில வந்து மஞ்சள் கலர் இருக்கு, ரோஸ் கலர் இருக்கு, சிகப்பு கலர் இருக்கு மேடம்.
0: எப்பத்துல இந்த மாதிரி நீங்க தோட்டம் எல்லாம் வச்சு வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க?
1: 15 வருஷமா வச்சிருக்கோம் மேடம்.
0: உங்களுக்கே தெரிஞ்சு நீங்களே பண்ணது தானா இல்ல
1: உங்க பேரண்ட்ஸ் பண்ணது? மேடம், நாங்களே வச்சது மேடம் எல்லாமே.
0: உங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு?
1: ஆமா மேடம்.
0: சரி சரி, இவ்வளவு நல்ல
1: வந்து கொட்டி உரம் போட்டோம் மேடம். ஃபார்ம்ல உரம் வாங்கிட்டு வந்து போட்டோம் ஞாயிற்றுக்கிழமை. நானும் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பராமரிக்கிறேன் மேடம்.
0: பராமரிக்கிறீங்க, ஓகே. இவ்வளவு பூச்செடிகள்லாம் வச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சரி, வேற யார் என்ன சொன்னாங்க? நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம், நான் ரெட்டி சொல்றேன். ஹயர் பாஷா ஜெய்பலி சார்.
0: சொல்லுங்க சார்.
2: மேடம், எங்க வீட்டு பிரியால கொஞ்சம் கூடதான் இடம் இருக்கு. அதுல வந்து ஒரு வாழை மரம் ஒண்ணு நட்டேன்னு கிட்டத்தட்ட ஒரு 15 மரத்துக்கு மேல வந்துச்சு. முருங்க மரம் ஒண்ணு வச்சிருக்கேன் மேடம்.
0: ஓ, நீங்க எல்லாம் மரங்கள்?
2: மரம் சப்போர்ட்
0: மேடம். நீங்க மரங்கள் வளர்க்கறீங்க உங்க தோட்டத்துல?
2: ரெண்டாவது வந்து இந்த செடிங்களை வந்து இந்த துட்டிங்களை வந்து சின்ன சின்ன பூ செடி மாதிரி ஒரு 4 தான் வச்சிருக்கேன் மேடம். சுத்தி அது அந்த மரத்தை சுத்தி வச்சிருக்கோம். அழகா இருக்கு பாக்குறதுக்கு.
0: என்னென்ன செடிகள்? பூச்செடியில என்னென்ன வச்சிருக்கீங்க?
2: மல்லி, மல்லி செடி ஒண்ணு வச்சிருக்கேன் மேடம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாதி மல்லி சொல்றாங்கல்ல, அது ஒரு அந்த பூ வகைதான் மேடம் வச்சிருக்கேன். நாங்க அதுக்காக வாங்கி வந்து போட்டிருக்கோம். அதுல சிலது வந்து அந்த செடியை பிடிங்க வந்து நட்டி இருக்கோம். அது ரெண்டு இது வரல, 6-4 மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ரெண்டு வந்து அப்படியே கருகின மாதிரி ஆயிட்டு இருக்கு.
0: ஐயோ, அப்ப நீங்க எப்படி அதை தளிர்க்க வைப்பீங்க? மேலும் மேலும் அதை வந்து நல்லா பண்ணணும் இல்லையா? வளர்க்கறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு
2: கேக்குறேன். செடியில தான் வச்சிருக்கோம். அதுதான் வந்து அது என்னன்னு தெரியல எங்களுக்கு. தண்ணியும் கரண்ட் தான் ஊத்திட்டு இருக்கோம். அந்த டைம் டைம் தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். அந்த ரெண்டு செடி மட்டும் தான் வந்து ஒரு மாதிரி ஆச்சு. மீது 4 வந்து நல்லா வளருது. வேற வந்து அந்த விதைகள் இருக்குதா, அந்த பூ விதைகள்லாம், அதை வாங்கி வந்தா மட்டும் ட்ரை பண்ணி பாக்கணும்.
0: சரிங்க சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹலோ, சின்னம்மா மேடம், பூண்டில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: எங்க வீட்டுல பன்னீர் ரோஸ் இருக்குதுங்க மேடம்.
0: சரி.
3: இது அடுக்கு மல்லி இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஊசி ஊசியா ஒரு மல்லி இருக்கும் மேடம், அந்த அந்த அந்த மாதிரி செடி இருக்குதுங்க.
0: ஓ, நீங்க எல்லாமே வந்து மல்லி செடி, இந்த மாதிரி பூக்கள், வாசனை கொடுக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் வளர்க்கறீங்க
3: மேடம்? முல்லை, முல்லை வச்சிருக்கேன்.
0: சரி சரி,
3: வீட்லயே தான் மேடம், வீட்லயே தான்.
0: ஓ, ஆமாமா, வீட்டு தோட்டம் தான். என் வீட்டு தோட்டத்தில் தானே தலைப்பே.
3: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, நன்றி,
3: நன்றி.
0: இந்த மாதிரி ஒரு நகர உலகில் நம்ம ஒரு தோட்டம் பார்க்கறது அப்படின்றது ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட, அமைதி உணர்வை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான செடி கொடிகள் எல்லாம் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு பல பேருக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இப்படி நம்ம தோட்டக்கலையை வந்து பின்பற்றுறது அப்படின்றது ஒரு உடற்பயிற்சி அப்படின்னே கூட சொல்லலாம். நம்மளோட மனதுக்கு கூட அமைதியும் ஒரு புத்துணர்ச்சியும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மேலும் நம்மளுடைய இந்த சொல்லுவாங்க இல்லையா, மன அழுத்தம் இருக்குது அப்படிலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு பிடிச்ச வேலைகளை நம்ம செய்யணும், நம்மளை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த தோட்டக்கலை அதில் வந்து ரொம்பவே முக்கியமான இடம் பிடிக்குது. சரி, நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் முதல் வசந்தம் என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது. எஸ் ஜானகி குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: நேரம் 5:12:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்ம வீட்டில் தோட்டங்கள்லாம் நம்ம வச்சிருப்போம், செடி கொடிகள்லாம் வளர்ப்போம். அதை பற்றின ஒரு தகவல்களை கருத்துக்கள் எல்லாம் நம்ம பரிமாறிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில. நம்ம செடி கொடிகள்லாம் வளர்க்கும் பொழுது தூய்மையான காற்றை நம்ம சுவாசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம பெறலாம். மண்ணில் நம்ம வளர்க்குறோம், நாமளே நடவு செய்கிறோம், நாமளே தண்ணி ஊடுத்துறோம், அது வளர்றதை பார்த்து ரசிக்கிறோம். புது புது விஷயங்கள் எல்லாம் நம்ம அதில் வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி பற்பல உயிரினங்கள்லாம் வந்து அங்கே சேகரிக்கிறதோ இல்லை ஒரு சின்ன ஒரு பால்கனி தோட்டம்னா கூட அதுக்கு ஏற்ற மாதிரியான உயிரினங்கள் வரதான் செய்யும். அது பட்டாம்பூச்சியாகவும் இருக்கலாம், சிறு சிறு பறவைகளாகவும் இருக்கலாம், இல்லை மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மண் புழுக்கள் அந்த மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கலாம். எல்லாமே வந்து நம்மளோட சேர்ந்து வாழறத நம்ம அனுபவிக்க முடியும் நம்ம தோட்டம்லாம் வச்சுருந்தாதான். சரி, வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்க

0: கேட்கலாம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். வணக்கம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜிபுரம் மாவட்டம்.
0: சரிங்க சார், உங்களுடைய வீட்டு தோட்டம் பற்றி நீங்க சொல்லுங்க.
1: எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் வாசல்ல வந்து இன்டோர் கார்டன் வச்சிருக்கோம்மா.
0: ஓ,
1: எல்லாமே இன்டோர் பிளான்ட் தான். தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு ஒருத்தர மூணு நாளைக்கு ஒருத்தர ரொம்ப சன்லைட் ரொம்ப கம்மியா இருக்கணும். அதுதான் அந்த முக்கியமான அந்த ஃபீச்சர்ஸ் அந்த பிளான்ட் வளர்க்கறதுல.
0: இன்டோர் பிளான்ட் நீங்க சன்லைட் வேண்டே வேண்டாம இல்ல இப்பயே கொடுக்கணுமா?
1: இல்ல இல்ல, லைட்டா இருக்கு வாசல்ல, லைட்டா தான் இது போட்டுருக்கோம். மேல வந்து லைட் கிளாஸ் போட்டுருக்கோம்.
0: ஓ,
1: ஹெவியான சன்லைட் வைக்க கூடாதுங்க. ஜஸ்ட் லேட்டா இருந்தா போதும். தண்ணி வந்து அதிகமா வைக்க கூட, லேசா செலுத்தி விட்ட மாதிரி தான் வைக்கணும். அதனால அது வீணா போக மாதிரி பாக்குறதுக்கு இதே மாதிரி இருக்கு. நம்ம இன்னொன்னு அழகழகான கலர் கலர் இது செடி கொடியா இருக்குங்க.
0: ஓ, செடி கொடி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வைக்கும் போது உங்களுக்கு அதுவுமே கூட மன மகிழ்ச்சி தரதா செய்யுதுங்களா? அதுலயும் நீங்க நல்ல ஒரு ஆக்சிஜன் ஒரு நல்ல பசுமையா இருக்கும்ல, அந்த மாதிரி
1: வீட்டு வாசல்லயும் பூக்கள்லாம் வச்சிருக்கோம். அது மாதிரி இந்த கலர் கலர் பூ, அந்த டேபிள் ரோஸ் சொல்லுவாங்கல்ல அந்த பூக்கள்.
0: சரிங்க சார், நன்றி. வாழ்த்துக்கள்.
1: மஞ்சள், பச்சை, மஞ்சள் ப்ளூ, சாரி, அந்த
0: மாதிரி இந்த மாதிரியான செடிகள்லாம் கூட வச்சிருக்கீங்க. சரிங்க சார்.
1: ஆமாங்க,
0: நன்றி.
1: தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: மேடம், நான் கும்பகோணத்துல இருந்து வேப்பத்தூர்ல இருந்து சத்யா பரமராஜ் பேசுறேன் மேடம்.
0: ஆ, சொல்லுங்கம்மா.
2: மேடம், எங்க வீட்டுல வந்து இடம் வசதி அவ்வளவா கிடையாது. ஆனா சின்ன சின்ன அந்த பக்கெட்டு டப்பா
0: இடம் வசதி கிடையாதுன்னா அப்ப எங்க வச்சிருக்கீங்க? மாடிலையா?
2: மாடிலாம் இல்ல, சின்னதா அந்த பாத்ரூம் மட்டும், பாத்ரூம் மாதிரி இருக்குல்ல.
0: நல்ல ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஆர்கானிக்கா நீங்களே வளர்த்துக்கிறீங்க. உங்களால குடுக்க முடியுதா அந்த செடியை நட்டு அது வளருதான்னு பாக்குறது? அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு.
2: நீங்க எங்க அம்மா வீட்டுல வச்சிருக்காங்க. இருந்து பூக்கள்ல இருந்து எல்லாமே வச்சு அங்கே பராமரிச்சு பழக்கம்.
0: சரி சரி, ஓகே.
2: பக்கா விவசாயி மேடம் நாங்க.
0: விவசாயி
2: சொல்ற கால தூக்கிட்டே சொல்லுவேன் மேடம் நானு.
0: ஆமா ஆமா, நம்மளுக்கு அதான முக்கியமா தேவைப்படுது.
2: ஆமா மேடம்.
0: சரி, ஓகே, நன்றி. நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்.
0: உங்க பேர் சார்?
3: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானிஜி சரவணன் மேடம்.
0: சரவணன் சார், சொல்லுங்க சார்.
3: எங்க வீட்டுல இடம் சின்னதா இருக்கு. ஆனா என் மனைவி ரொம்ப விரும்பி வந்த சந்தன முல்லை செடி வச்சிருக்காங்க. அந்த குண்டு மல்லி கூட பறிச்சுக்கிட்டா தான் இருக்காங்க. மேல
0: மாடியில வச்சிருக்கீங்க நீங்க? உங்களுக்கு விருப்பமான செடிகள்
3: மனைவிக்கு அந்த செடி மேல ரொம்ப பிரியம். அவங்களுக்காக வீடு கொஞ்சம் வந்து பராமரிக்கும் போது கூட அவங்களுக்காக அந்த இடத்தை மட்டும் கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு மத்த இடங்கள் எல்லாம் பராமரிப்பு வேலையை தொடங்கணும். அந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு, குண்டு மல்லி, சந்தன முல்லை.
0: அதுக்கு வந்து நீங்க மண்ல இருந்து தரையில, அதாவது தரையில மண் வச்சு,
3: தரையில இருந்து,
0: ஓகே, தரையில
3: இருந்து, அதுக்காக கொஞ்சம் இடம் அவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கோம்.
0: ஆமா ஆமா, அப்பதான் நம்மளுக்கு நல்லது இல்லையா? நம்ம வீட சுத்தி கொஞ்சம் நம்மளுக்கு இடம் இருக்கிறவங்க சொல்றேன், இல்லாதவங்க பத்தி ஒண்ணு சொல்ல முடியாது. இருக்கிறவங்க விடலாம்.
3: ஆமா, அந்த மாதிரி விட்டு இப்ப கூட பூ பறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
0: ஓகே, ஓகேங்க சார்.
3: நேற்று நல்லா மழை பெஞ்சது, அதனால அந்த மழை பெஞ்சதுல பாத்தீங்கன்னா அந்த செடி நல்லா பச்சை பசேல்னு செழுவ செழிப்பா வளர்ந்துருக்கு மேடம்.
0: பார்க்கவே
3: ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு.
0: குளிர்ச்சியா இருக்கு, எங்களுக்கே சில்லுன்னு இருக்கு நீங்க சொல்றது கேக்கும் போது.
4: காய்கறிகள் இருக்கு. ஒண்ணு வந்து அவரைக்காய், ரெண்டாவது தக்காளி, அப்புறமா மூணாவது

0: ரொம்ப பிடிச்ச கொத்தமல்லி, அத நாங்க வளர்க்கறோம்.
1: ஓ, நீங்க கொத்தமல்லி விதை போட்டு அதுல இருந்து வளர்க்கறீங்க?
0: ஆமா ஆமா, இண்டிவிஜுவல் ஹோம் அப்படிங்கறதுனால மேம் கீழே எங்களுக்கு இடம் அப்படிங்கறது இருக்கு. கீழே வந்து மரங்கள் வளர்க்கிறோம் மேம், முருங்கை மரம் வளர்க்கிறோம், வாழை மரம் அப்படிங்கறது வளர்க்கிறோம், மாடி தோட்டம் அப்படிங்கறது இருக்கு. சோ ஒரு பெரிய வீடு அப்படிங்கறதுனால நிறைய தோட்டத்துக்கான விஷயம் இருக்கு.
1: பராமரிப்பு
0: அப்படிங்க பொழுது மேம் இயற்கையாக இருக்கக்கூடிய எரு இருக்கு இல்லையா, அதை போடுறோம். உதாரணத்துக்கு அந்த காஃபியோடைய சக்கை, அது அதுக்கப்புறமா அந்த காய்கறி தோல் எல்லாம் மீறுது இல்லையா,
1: அதை வந்து கம்போஸ்ட் பண்றீங்க?
0: பண்றோம். அதுக்கப்புறமா அந்த உரங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கையான உரங்கள் அப்படிங்கறது இடத்துனால அந்த ரிட்டர்ன்ஸ் சொல்லக்கூடியதுலாம் நல்லா வருது. அப்புறமா அந்த கருவேப்பிலை மரமும் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு மேம் அந்த ஒரு செடி, அதுலதான் நாங்க துவையல் அப்படிங்கறது எல்லாம் அரைப்போம். மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்த வீட்டு தோட்டம் அப்படிங்கறது இருக்கிறதுனால இந்த காய்கறிகள் எங்க இதுலயே வந்திருக்கு. என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் எப்படி பண்ணணும் அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க மேம். அவங்க ஹெல்ப் மூலியமா வந்து அவங்களுடைய அந்த உந்துதல்லதான் நாங்களே இந்த வீட்டு தோட்டம் அப்படிங்கறத அமைக்க.
1: சரிங்க சார், நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் ஒலிக்கிறது நமக்காக.

இங்க கூட நம்மளுடைய ஃபேஸ்புக்ல நிறைய பேர் அவங்களோட வீட்டு தோட்டத்தை பத்திலாம் சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் ஆண்டனி ராஜ் அவர் சொல்லியிருக்காரு, பூந்தின்னல் நிகழ்ச்சியில தலைப்புக்கேற்ற ஆரம்ப பாடல் மாலை வேளையோடைய இனிமையை சேர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடரும் பாடல்களும் அப்படி இருக்கணும்ன்ற மாதிரி பாராட்டி வாழ்த்திருக்காங்க. பொன்னேமிடு வண்ணை கணேசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாலை வகனம் சொல்லிட்டு அவங்க வீட்டு மாடி தோட்டத்தில் பச்சை மிளகாய், வெண்டைக்காய், கொத்தமல்லி, பாகற்காய், அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி தென்னை மரம், மாமரம், முருங்கை மரம் இதெல்லாமே அவங்க வளர்க்குறாங்க போல இருக்கு. அதை சொல்லியிருக்காங்க, இயற்கை காற்றுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவர் வந்து பூந்திரல் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து என்ன மாதிரியான செடிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருநீற்று பச்சை, துளசி, புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள், பூ வகைகளில் பார்த்து சில வகைகளையும் அவங்க வந்து வளர்த்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மருத்துவ குணம் உள்ள கீரைகள் உணவிற்கு மனதிற்கும் உற்சாகம் தரும். மாலை நேரத்தில் தோட்டத்தில் நடப்பது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சிறந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் இல்லையா, அதை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஹரிஹரன் நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. கண்ணன் அப்படிங்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோபி அப்படின்றவரும் வந்து அரக்கோணம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்து தான் குறிப்பிட்டிருக்காங்க. பழனி கவிதா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சியை இணைந்து கேட்டுட்ருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பொன்னிருவனை கணேசன் அவங்களுமே வந்து இனி மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மாடி வீட்டு தோட்டத்தில் செம்பருத்தி துளசி செடி, அப்புறம் வந்து பப்பாளி மரம் இதெல்லாம் வளர்க்குறேன்னு ஏ ஹரிஹரன் குறிப்பிட்டிருக்காங்க. வனிதா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா நிகழ்ச்சியில் இணைந்தது பாடல் அருமை அப்படின்னு சொல்லி நம்மளையும் வாழ்த்திருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்து தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்தி மாலை வணக்கம் சொல்லிட்டு ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து அவங்களும் வந்து அவங்களுடைய இருப்பை வந்து இங்க பதிவிட்டிருக்காங்க. அவங்க வந்து என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விவத் பாரதி தமிழ் பண்பலை என்று சொல்லுமே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சின்ன கவிதை மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் கதிரவன் அவருமே வந்து பூந்தரல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிவராமன், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மீரா வெங்கட்ராமன் எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. ரொம்ப தெளிவாக தொகுத்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து பாராட்டியிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். பூந்தரல் நிகழ்ச்சிக்கு இனிய மாலை வணக்கம் சொல்லி ராமகிருஷ்ண கொழும கொண்டான் அவங்க இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து அவங்களோட மாட்டி தோட்டத்தில் வந்து பல வகையான பூச்செடிகள் இருக்காம், மாலையில் வந்து தண்ணீர் ஊற்றி தெளிக்கும் போது அந்த செடிகள் எல்லாம் மலர்ச்சியோடு சிரிக்கிறது போல ஒரு உணர்வு அவருக்கு கிடைக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதை பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26 வருடங்களாக வந்து மாடி தோட்டம் அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. கோபி அவரும் வந்து மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. தினேஷ்குமார் அப்படின்றவரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லி மாதுளை அப்படின்ற ஒரு மரம் மாதிரி இருக்கிறத காமிச்சிருக்காங்க. கோபின்றவர் மயிலாப்பூர்லேருந்து, கலீல் அகமது பொன்னேரிலேருந்து அவங்களுமே வந்து பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து பழைய பாட்டு வந்து ஒன்று போட்டால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வாழ்த்தி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. சுழ ரீஜா மனோகர் அவரும் வந்து பூந்தனல் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி சொல்லியிருக்காங்க. அவங்களும் நிகழ்ச்சியில் இருந்து கேட்டுட்டு இருக்கேன்றதை பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் பாஷா அப்படின்றவர் ரெட்டி ஹில்ஸ்லேருந்து, அவரும் வந்து கற்பூரவல்லி, சோற்றுக்கற்றாழை இதெல்லாம் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க போல இருக்கு. நேர்களோட உரையாடல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு, பாடல்களும் அதை விட சிறப்பாக இருக்கு, மாலை நேரத்தில் இனிமையான பாடல்கள் வழங்குறீங்க, நன்றி சொல்லிட்டு கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் அவர் வந்து வாழ்த்திருக்காங்க. நேரம் 5:28 ஆயிடுச்சு. நம்ம தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி வளர்த்து இல்லை ஒரு செடிகளில் வளர்க்குறோம், அதுக்கு நடுவில் இருக்கும்பொழுது கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பசுமையான சூழ்நிலையில் நம்ம ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு வழிவகை இருக்கும். நம்ம ரிலாக்ஸாக நல்லா உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நல்ல இனிமையை தரும் இல்லையா, அது நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதனால தான் பார்க்குக்கெலாம் நம்ம போகிறோம். அதில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வளர்க்கறதும் நல்ல விஷயந்தான். ஏன்னா பச்சை நிறம் அப்படின்றது ஒருவித அமைதி உணர்வை தரக்கூடிய ஒரு நிறம். இந்த நிறம் வந்து மேலும் புத்துணர்ச்சியும் நமக்கு தரும். அதுவும் வந்து இயற்கை சூழலை வந்து

0: வைக்கக்கூடியதாகவும் அது இருக்குது. அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தோட்டம்னு ஒன்று வளர்க்குறோம், ஒரு செடி கொடி வளர்க்குறோம் அப்படின்னா அதை நாடி வரக்கூடிய உயிரினங்கள், அதை நம்ம பார்க்கறது, அவங்களையும் நம்ம வளர்க்குறதுக்கு ஈடு இருக்கும் இல்லையா? சரி, நிகழ்ச்சியில் வரவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். விபத் பாதி தமிழ் பண்பலை,
1: ஹலோ வணக்கம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்.
1: கும்பகோணம் இந்திரா காந்தி சிலேருந்து பிஎம் சரவணன் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், உங்கள் வீட்டு தோட்டம் பற்றி சொல்லுங்கள்.
1: எங்கள் வீட்டில் தோட்டம் வந்து கனகாம்பரம் செடி, இந்த அடுக்குமல்லின்னு இருக்கு மேடம்.
0: ஆமா,
1: அடுக்குமல்லி போட்டு அருமையா வளர்ந்துருக்கும் மேடம். அதான் முளைக்கீரை, அது ஒரு கருப்பா விதை இருக்கும்.
0: ஓ,
1: அதை போட்டு நாங்க வீட்டுக்குள்ளேயே தெளிச்சு.
0: நீங்க வந்து எப்படி தொட்டில வளர்க்குறீங்களா இல்ல மண் இருக்கு?
1: தொட்டில இல்ல, கொல்லப்புறத்துல
0: மண் இருக்கு. ஓகே ஓகே.
1: இப்ப இல்ல மேடம், ஆரம்பத்துல இருந்துச்சு, இப்ப இல்ல.
0: அப்ப இப்ப
1: வருத்தமா இருக்கு.
0: ஒரு காலத்துல வளர்த்தீங்க அப்ப இதெல்லாம்?
1: அப்படியே அப்படியே வளர்த்து அப்படிலாம் சாப்பிட்டோம். கனகாம்பரம் எல்லாம் அப்ப எல்லாம் இட கணக்குதான். ஒரு ஒரு இடம்னா 50 காசு கொடுத்தா இந்த பக்கம் 50 காசு போட்டு இட போட்டு கனகாம்பரம் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் நாங்க வாங்கவே மாட்டோம் கனகாம்பரம்லாம்.
0: உங்க வீட்டுல இருக்கும் போது நீங்க அதே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா?
1: கனகாம்பரம் செடி, அடுக்குமல்லி, கீரை, அதெல்லாம் வந்து
0: சுமார் எவ்வளவு காலகட்டமா வளர்த்தீங்க செடி கொடிலாம்
1: மேடம்? இப்ப இல்ல
0: இல்ல, எவ்வளவு காலகட்டம் வளர்த்தீங்கன்னு கேக்குறேன். ஒரு வருஷம்
1: கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வளர்த்துருக்கோம்.
0: 5 வருஷம் வளர்த்தீங்க.
1: அது பத்தி தேவைப்பட்டுச்சு இடம் இல்லாம போயிடுச்சு. இப்ப ஒரே தொட்டியில மட்டும் ரோஜா செடி ஆட்டம் வளர்க்கறோம் மேடம்.
0: ஆமா ஆமா, இன்னும் கொஞ்சம் நிறைய பேக் எல்லாம் வச்சு செட்டிய செடிய தொட்டி எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்குள்ள எது நீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி வளர்க்கணும்னு, அது அப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கா இருக்கும். சரி, ஓகே, நன்றி
1: சார்.
0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க.
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: அதாவது எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பூந்த, அதாவது மல்லிகை பூச்செடி இருக்குல்ல மேடம், அதுதாங்க மேடம் வந்து அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு திடல் முழுக்க வெறும் மல்லிகை பூச்செடி வச்சு அந்த பூவெல்லாம் எடுத்து வியாபாரிகளுக்கு கொடுப்போம். காலையில வேணும் வரும், அதுல அனுப்பி விட்டுறது. அது வந்து ஒரு வருமானமாவும் இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த பூச்செடியை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம வந்து தண்ணி விடணும். அது செடியை சுத்திலும் நல்லா ஒரு உரம் போட்டு, நல்லா ஒரு அடிக்கு விட்டு உரம் போட்டு நல்ல முறையில உரம் போட்டோம்னா நல்லா பூக்கும் மேடம். இந்த தை மாதத்துல பாத்தீங்கன்னா நல்ல பூ இருக்கும். பனி காலத்துல பாத்தீங்கன்னா பூ குறைஞ்சிரும். இப்ப வந்து பூ அதிகமா இல்ல, ஆனா விலை கூட. பூ அதிகமா இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா விலை வந்து கம்மியா இருக்கும்.
0: நீங்க வந்து வளர்த்து விற்பீங்களா?
2: ஆமா மேடம், ஆமா மேடம். டெய்லி பூ காலையில 6 மணிக்கு எங்க எல்லாரும் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் 6 மணிக்கெல்லாம் பூ எடுக்கிறதுக்கு போயிடுவாங்க. அந்த பூவை பறிச்சு அதை ஒரு சேகரம் பண்ணி அதை மூட்டையில போட்டு தச்சு அதை அப்படியே லோடு ஏற்றி விட்டுருவோம். அதுக்கு வாடிக்கை சில்லறையா கேக்குறவங்களுக்கும் கொடுப்போம். கடைகளுக்கு, கோயில்களுக்கு யாரும் வேணும்னா இலவசமாவே கொடுத்து விட்டுருவோம்.
0: சரி சரி, அப்ப நீங்க வந்து ஒரு பெரிய தோட்டமே பராமரிச்ச ஒரு அனுபவத்துல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லீங்களா?
2: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: ஓகே சார், நன்றி.
2: நன்றி மேடம்.
0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: மேடம் வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: மேடம், எங்க வீட்டு மொட்டை மாடியில
0: வாடிக்கையை சொல்றீங்க. சரி, ஓகே, ரொம்ப உங்களோட ஃப்ரெண்ட்லியா நீங்க பழகுறீங்க.
3: கண்டிப்பா ரொம்ப அது பாக்கலாம். எனக்கு என்ன முடித்த போக
0: எனக்கு. சரிங்க சார், வேற என்னென்ன வேற செடி ஏதாவது, அதாவது வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் போடுற பழக்கம் இருக்குங்களா?
3: ஆமா மேடம், காய்கறி பாருங்க.
0: இல்ல இல்ல, காய்கறி இல்லாம வளர்க்கறீங்களான்னு
3: கேக்குறேன்.
0: காய்கறி இல்லாம வளர்க்கறீங்களா? வெண்டைக்காய்
3: வச்சிருக்கேன்.
0: எவ்வளவு இடம் இருக்கு உங்களுக்கு? நல்லா சுத்தி
3: போட்டு ஒரு கிரவுண்ட் இருக்கு வீடு,
0: அதனால இடம் இருக்கு நீங்க வளர்க்கறதுக்கு.
3: மொட்டை
0: மாடியில தான் வளர்க்கறீங்களா?
3: கிழங்கு கூட இருக்கு மேடம், வெள்ளிக்கிழங்கு.
0: சரிங்க சார், சரிங்க சார், நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். பூவெல்லாம் முன்வாசம் படுது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து நம்ம நேயர்கள்லாம் அவங்க வீட்டு தோட்டத்தை பத்தி சொல்றாங்க, என்னென்ன மாதிரி செடிகள்லாம் இருக்கு, கொடிகள் இருக்கு, பூக்கள் இருக்கு, எல்லாமே விவரமா சொல்லிட்டு இருக்காங்க. எப்பத்துல இருந்து அவங்க இந்த மாதிரியான தோட்டக்கலையில ஈடுபட்டு இருக்காங்க அதையும் சொல்றாங்க, எவ்வளவு மகிழ்ச்சி அவங்க பெறுகிறார்கள் எல்லாமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம கேட்டு நம்மளுமே வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த நிகழ்ச்சி மூலமா. நேரம் 5:40. இப்ப வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாரு கேட்கலாம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம். மேடம் எங்க வீட்டு எதிர்க்க கேடன் தோட்டம் மாதிரி இருக்கு மேடம். எந்த செடி வச்சிருக்காங்க? தம்பியும் தம்பி வைஃபும்.
0: உங்க பேரு மேடம்? நீங்க பேர் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து கால்
1: பண்ணீங்க? எஸ்நகர் அம்பத்தூர். அம்பத்தூர் வந்தீங்கன்னா போதும் மேடம்.
0: ஓ சரிங்க.
1: மிளகாய் செடி, வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப போய் பார்த்தா ஒன்னும் இல்ல. பேக்ல வந்து இதுவும் இருக்கு மேம், சீத்தாப்பழம் செடி.
0: ஓ மரங்களுமே இருக்கு.
1: அவங்களுக்கு என்ன வச்சிருக்கேன், அவங்க பறிச்சு சாப்பிடுறதுன்னு விட்டுட்டோங்க. அப்படியே கோயில் தேர் போறதுக்கோசம் வெட்டிடுவாங்க மேம் செடியில. வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கு மேடம். அன்பும் வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி சார்.
1: நீங்க நலமுடன் வாழ வேண்டும் மேடம்.
0: எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சார். நன்றி.
1: நன்றி.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: அன்பான சொரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். ஆண்டனி ராஜ் சொல்லுங்க சார்.
2: ஆக்சுவலி என்னன்னா எனக்கு ஏற்ற தலைப்பு வைத்திருக்கேன். நான் ஆக்சுவலி ஒரு கார்டனர்.
0: தோட்டக்கலை நிபுணர். நீங்கெல்லாம்
2: 25 ஆண்டுகளாக மதுரை மெயினா ஸ்ரீ சுந்தரேஸ்வர பட்டணத்துல மதுரையில 26 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், கார்டனிங் ஒர்க்கு. அதற்காக இந்த தலைப்பு வைத்ததற்காக இந்த தருணங்களை நன்றி நவழ்கின்றேன். அதாவது சரி, ஒரு பிளான்ஸ் வளர்க்கலாம் ஆசைப்படுறாங்க, ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அது பெற்ற குழந்தை மாதிரிதான் வளர்க்கணும் கண்டிப்பா. எல்லா செடியும் அடிச்சு பிடிச்சி, அதான் திருமண வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாம்பூல பைக்கு பதில இப்ப எல்லாம் மோஸ்ட்லி அந்த செடிகளை குடுக்கறாங்க. எனக்கு ரெண்டு கூட. ஆமா கரெக்டா சொன்னீங்க. எனக்கு நால கூட, எனக்கு அஞ்சு கூட பிடிச்சி அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் 2 டேஸ் அல்லது 3-4 நாட்களுக்கு கவனிப்பாங்க. அதை அப்படியே போட்டுறாங்க. அது ஒரு உயிர், ஒரு உயிர் ஜீவன் இருக்கு.
0: இப்ப நம்ம அது நடணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அப்ப எவ்வளவு அடிக்கு இல்லைன்னா எவ்வளவு மீட்டருக்கு அதை வந்து உள்ள நடணும். அவங்க கொடுக்கறது ஒரு சின்ன பாட்ல தராங்க இல்ல ஒரு பேப்பர்ல தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம தொட்டில எப்படி
2: இல்ல சரி. இப்ப கவர்ல குடுக்கறாங்க, மோஸ்ட்லி கவர்ல குடுக்கறாங்க. அந்த கவர் என்ன செய்யணும், அந்த பூச்செடி எல்லாம் நல்லா சன்லைட் படத்துல வச்சிடணும். சன்லைட் படத்துல எடுத்த பூ பொதுவாகவே பிளவர் வெரைட்டிஸ் பூராமே சூரிய வெளிச்சம் படணும். சூரிய வெளிச்சம் இடத்துல நல்லா செடிகள்னா சின்ன சின்ன செடிகள்லாம் சும்மா 4 அடிக்கு அல்லது 3 அடிக்கு ஒரு செடிகளை வளர்த்து, ஏன்னா பெருசா இருக்கும்போது பக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கா, அல்லது 3 அடி அல்லது 4 அடியில தள்ளி தள்ளி வளர்க்கணும். வளர்த்துட்டு நல்லா டெய்லியும் இதெல்லாம் சம்மர் மாதிரி வெயில் அடிக்கிறா தினந்தோறும், அல்ல காலை அது இள நேரத்துல அல்லது மார்னிங் இல்லாட்டி ஏர்லி மார்னிங் இல்லாட்டி மாலையில அது தண்ணி வந்து இள நேரத்துலதான் ஊத்தணும்.
0: ரொம்ப மத்திய வெயில் அப்படிலாம் நம்ம ஊத்திட கூடாது.
2: கண்டிப்பா கண்டிப்பா சம்மர்ல அப்படியே குளுத்துற வெயில கண்டிப்பா ஊற்றவே கூடாது, ஏன்னா வெப்பத்தன்மை நீர் வந்து வெப்பத்தன்மையா வரும். அதனால எல்லா நேரத்துல ஊத்துனா நல்லது. அது மாதிரி ரோசஸ் வந்து என்ன செய்யறாங்க, மோஸ்ட்லி எங்க வீட்டுல வளரலைங்கிறாங்க. ஆனா ரோசஸ்க்கு மட்டும் ஒன்லி வந்து நல்ல தண்ணி கொடுக்கணும். நம்ம குடுக்கற தண்ணி சும்மா ஒவ்வொரு செம்பு ஒரு 4 அல்லது 6 கப் கொடுத்துட்டாலே போதும்.
0: உப்பு தண்ணி ஊத்தக்கூடாதுன்றீங்க.
2: முறைப்படி வளர்க்கணும் கண்டிப்பா. ஒன்லி வந்து ஆர்கானிக் வந்து பயன்படுத்துங்க. ஆமா, அந்த எரு ஒரு மக்கி போன எரு வரங்கள்ல நம்மளே வீட்டிலேயே ஒரு குழி அமைச்சிட்டு அந்த வேஸ்டான மக்கும், இப்ப எல்லாம் இந்த கவர்மெண்ட் எல்லாம் கார்பரேஷன் மக்கும் குப்பையும் 4 அடியில 5 அடியில

0: போட்டு போட்டுட்டு அந்த கழிவுகள்லாம் காய்கறி கழிவுகளை போட்டுட்டு மறுபடியும் விட்டக்கூடாது, அதுல செம்மண் போடணும், மணல் போடணும், அப்புறம் திருப்பி காய்கறி கழிவுகளை போடணும், திருப்பி மறுபடியும் செம்மண் போடணும். அப்புறம் மக்கும் ஜஸ்ட் ஒரு 6 மாதம் அல்லது 10 மாதம் எடுத்து பாருங்களேன், அப்படியே மக்கி போயிடும், அப்படியே ஆர்கானிக் ஆயிடும்.
1: அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்,
0: பயன்படுத்திக்கலாம். ஆனா ரீப்ளேஸ் மேல மேல மண்ணில் செம்மண்ணில் போட்டுட்டே இருக்கணும். அப்பதான் மண்ணோட சேர்ந்து
1: அப்படி
0: ஒரு 6 மாதம் கழிச்சு எடுக்கணும், உடனே எடுக்க கூடாது. ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் தான் வருது. எடுத்துட்டு பாத்தோம்னா நல்லா நம்மளே நல்லா ஜல்லடையில் தெளிச்சு பாத்தீங்கன்னா, தெளிச்சோம்னா கீழே வந்து அப்படியே ஆர்கானிக் மாதிரி அந்த அப்படி கருப்பு கருப்பா அதான் வரும். மூலிகை செடி இல்லங்க, ஓம வழி எடுங்க, சிறியானாங்க பெரியானாங்க, தூதுவலை, நம்ம ஒரு 4 தொட்டியில வாடகை வீட்டுல இருந்தா கூட 4-10 தொட்டியில சின்ன சின்ன தொட்டியில நம்ம என்ன வீட்டை கழிவு போகும்போது நம்ம தொட்டியோட சேர்த்து எடுத்துட்டு போயிடலாம். பிளாஸ்டிக் தொட்டி வாங்கினா நம்ம சேஃபா இருக்கும். அது மாதிரி ஒரு செடிகளை இயற்கை அந்த காலத்துல இந்த அப்படி மூதாதிரிகள் எப்படி மரம் செடிகளை வளர்த்தாங்கன்னா, ஜஸ்ட் வெறுமனே வேப்பமரம் அது இல்ல வீடே இருக்காது, அது வெறுமனே ஜஸ்ட் என்னன்னா ஒரு வேப்பமரம் அல்லது புங்க மரம், அதுக்கு அடியில படுறது, அதன் அடியில வெறுமனே ஒரு துண்டு விரிச்சு படுங்க, தூக்கம் துயில் அப்படி வரும். ஏசி காத்துல படுத்த தூக்கம் வரலைங்கிறாங்க. ஆனா பட் வந்து இந்த இயற்கை அந்த மரங்கள்ல அந்த மரம் வேப்ப மரத்துக்கு அடியில நல்ல சம்மர்ல நல்ல குழு குழுக்கு நடத்துல வெறுமனே துண்டு வடிச்சு பாருங்களேன், அவ்வளவு உறங்கு உறக்க அவ்வளவு வரும். அதனால நம்ம மூதாதைகள் விட்டு போன நமக்கு ஜெனரேஷன் மட்டமல் வர சந்ததிகளுக்கு 2 மரங்களை வளர்க்க, வீடு இல்லீடம் கட்டும் பொழுதே 2 மரங்களை வளர்க்கணும், 4 செடிகளை வளர்க்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். இயற்கையை பாதுகாத்தா தான் நமக்கு வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் மரங்களை ஃபுல்லா நம்மளே இயற்கையை பூரா அழிச்சிட்டா எப்படி மழை வரும், மழை வரும் நம்ம எப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு கேள்விக்குறிய எழுப்போமா, நம்ம தான் கேள்வி பதிலுமா இருக்கிறோம். அதனால நம்ம இயற்கையை பாதுகாப்பு அழகா ஒரு டைட்டில் வைத்து ரொம்ப நன்றி.
1: அதனால
0: இயற்கையை பாதுகாப்போம், 4 செடிகளை வளங்க, 4 மூலிகை செடி ஹெர்பல்ஸ் செடிகளை வளங்க. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சரி செடி எழுப்பாங்க, பச்சை எலிதான் ஒரு காய் ஏற்பட்டாலும் அந்த கசைக்கு எங்க பாட்டில என்ன சொல்லுவாங்க, பை நல்லா அந்த பச்சை இலையை நல்ல சாறு வந்து பிழிஞ்சத ஒரு புண்ணுக்கு நேரம் அந்த அடிபட்ட இருந்ததுனால விடுவாங்க அந்த லிக்விட, அப்படி 2 நாள் அப்படியே வட்டு போயிடும் அந்த காயம்.
1: இங்க வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்ல பாலு கிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து கிருட்டினன் அவருமே வந்து அவங்க வீட்டு தோட்டத்தை வந்து போட்டோ பிடிச்சு போட்டிருக்காங்க. இவ்வளவு செடி கொடி நல்ல ஒரு பூச்செடிகள் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டமா இருந்திருக்கு. அதே மாதிரி கொத்தமல்லி அப்புறம் இந்த தனியா விதைகள் இதெல்லாம் போட்டு கூட நம்ம வளர்க்கலாம், கொத்தமல்லிகளை வளர்க்கலாம், கருவேப்பிலை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஹில்ஸ் வந்து பாஷா அவர் வந்து ஜெயபுண்யாஷா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சூழி ரீஜா மனோகர் அவங்களும் வந்து திருமண மலர்கள் பாடல் அந்த பாடல் வந்து ரொம்பவே மணிமுகுடமா இருந்தது நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. காற்றலையில வந்து கடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சண்முகசுந்தரம் சொல்லியிருக்காங்க. கருவேப்பிள்ளை செம்பருத்தி ஆகிய செடிகளை வளர்க்கலாம் சொல்லியிருக்காங்க. சூழி ரீஜா மனோகர் அவங்க வீட்டில் கற்பூரவள்ளி சோற்றுக்கற்றாழை இந்த முக்கிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்படுதாயணன் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற படத்துக்காக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியுள்ள பாடல். பழனி பாரதி எழுதின பாட்டுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. கேட்டு ரசிக்கலாம் நாம் அந்த பாடலை.

நேரம் 5:53. பூந்தனல் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வீடு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அது வெறும் பில்டிங் மட்டும் இல்லை, அந்த கட்டிடம் மட்டும் இல்லை இல்லையா, அங்கே மனிதர்களும் கூடி வசிக்கும் ஒரு இடமா தான் நம்ம பார்க்குறோம். கூடவே செடி கொடிகள், மரங்கள் இதெல்லாம் இருக்கும்பொழுது அங்கே இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்திற்கு இது

ரொம்பவே உதவக்கூடிய ஒன்றா இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளேயே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தண்டிக்கீரையோ ஏதாவது கீரை வகைகள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பூக்கள், கத்தரி, சுரை இந்த மாதிரியான காய்கறிகள் ஏதேதோ நம்ம வளர்த்து நம்மளால் பயன்பெற முடியும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். நம்மளோட நிகழ்ச்சியில் கூட நேயர்கள்லாம் நிறைய பேர் பங்கு பெற்று அவங்களுடைய அனுபவங்களை சொன்னாங்க, நம்மளுக்குமே நிறைய டிப்ஸும் சொன்னாங்க. எல்லாமே கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நேரம் போனதே தெரியல. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவாக நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். அந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி பூந்தின நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நாம் இப்போ கேட்கக்கூடிய இந்த பாடல் ஆசை என்ற படத்திலேருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடலில் ஒன்னே கிருஷ்ணன், சித்ரா இருவரும் இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை தேவா. கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

0: பக்தி மாலை.
1: நேரம் 6:01 102.3 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரை இசையில் ஒலிக்கிற பக்தி பாடல்கள்.

திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலை
1: 6:10 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் சரணம் ஐயப்பா திரைப்பட பாடல். அடுத்த பக்தி பாடல்

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: 6:25 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் திரை இசையில் வந்த பக்தி பாடல்களில் நிறைவு பாடலாக மலேசிய வாசுதேவன் சித்ரா குரல்களில் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இருந்தார்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாபலா. தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய

0: அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தாவேக அரசு கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் இரண்டாம் சீசனுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் 400,000-க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 30,000-க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இரண்டாம் சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை காட்டிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு பூங்கா முழுவதிலும் மலர் செடிகள் நடவு செய்யப்படும் நிலையில் இரண்டாம் சீசனுக்காக தற்பொழுது உதகை தாவரவியல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. பூங்கா முழுவதிலும் 45 வகைகளில் 400,000-க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இத்தாலியன் பூங்காவில் மேரிகோல், டேலியா, டெய்சி, கேலண்டுலா உட்பட பல்வேறு வகையான மலர் நாட்டுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திற்கு மேல் பெரும்பாலான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 400,000-க்கும் மேற்பட்ட சிறார்களுக்கும் 100,000-க்கும் மேற்பட்ட மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் பெறப்பட்ட மீட்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறைக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சியம்மன் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் நிக்கில் வாக், ஜாய் ஸ்டாலின் ராஜ், பிராச்சி மற்றும் ஜெஃபர்லின் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆக்ரி, கனகலட்சுமி, தேஜஸ் பாட்டீல், லோகேஷ் விமானி, லக்ஷ்யா பத்சர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மொராம்பா, ஆர்யா, ஷௌர்யா, அன்கேஸ், ஹெமேஷ், தனிஷ்கா, அனுப்பிரியா மற்றும் ஸ்ரேயா வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய படகு மாரத்தான் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 3.4 கிலோமீட்டர் பிரிவில் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷய் மற்றும் ஜெகன்பீர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் ஜாஸ்மின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 கிலோமீட்டர் பிரிவில் சச்சின், ஜெகன்பீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது. சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டி கொரியாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அதிதி கோபிசந்த் சுவாமி, வைஷ்ணவி குமார் பாட்டீல் உட்பட 8 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

எஃகுத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மணி 41 நிமிடங்களுக்கு 2.3 பாதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மண்டே மியூசிக் டே என்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், சூப்பர் ஹிட் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். 1,000,000,000,000 விடை கேட்டிருந்தாலும் அதே பாட்டு தான் திரும்ப இப்போ கேட்கும்போது இவ்வளோ நல்லா இருக்கே என்று சொல்கிற அந்த மாதிரியான ஒவ்வொரு பாட்டையும் தேடி தேடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இசை இந்த பூமியை ஆளட்டும். கேட்க போற மொத 3 பாடல்கள் ஸ்வர்ணலதா, இசைராஜா, இளையராஜா மேஜிக், வள்ளி பட பாட்டு. அதை தொடர்ந்து
1: நான் ஒரு சிந்து,
0: சித்ரா அண்ட் சிராஜா, இளையராஜா மேஜிக். இதை தொடர்ந்து சித்ரா, இசைராஜா, இளையராஜா மற்றும் பாவலர் அறிவுமதி. இவங்க 3 பேருடைய வாங்கிக்க இந்த பாட்டு. ஓகே, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 2.2 பாரதி தமிழ் பண்பலை. ஸ்டே டியூன்ட், மண்டே மியூசிக் டே என்பா கூட.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
5: பண்ணாதீங்க தம்பிகளா.

0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

ஏழு மணி ஒரு நிமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பில். மத்தியானம் கேட்ட மழை பெய்யாதா? அந்த மழை பெய்திருக்கிறது, வெளியில் போய் பார்த்தா. ஓகே ஐகன், மறுபடியும் ஈவினிங்ஸ் அந்த இரவு நேரங்கள் நல்லா ஜில்லுன்னு தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு சென்னையாக மாறி இருக்கிறது. எத்தனை இடங்களில் மழை பெஞ்சதுன்னு எனக்கு தெரில. ஓகே, மழை பெய்திருந்தால் சந்தோஷம். இசை மழையில் அடுத்து உங்களுக்கு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல உமாரமணன் வாய்ஸில் அடுத்த பாட்டு. பொன்னடியான் எழுதினது, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. இசை ராஜா, இளையராஜா இசையில் செவ்வந்தி பட பாட்டு.

ஸ்ரீனிவாஸ் ஸ்வேதா மோகன் குரல்களில் பாவிஜி எழுதின ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வர காவியத்திலன் படப்பாட்டு, அதில் ஸ்வேதா மோகன் பாடுற ஒரு வார்த்தையை மறக்காமல் கேளுங்க, அடிக்கடி சொல்லுவேன், சொல் அப்படிங்கிற சொல்ல அவங்க பாடுற அந்த சொல்லை மறக்காமல் கேளுங்க.

ஷார்ட் வேர்ஷன் ஆஃப் சித்ரா வேர்ஷன் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது வந்து எனக்கே இப்போ தான் தெரியும் அது சுஜாதா பாடினதுன்னு. வானிலை வெண்ணிலா வானத்தை போல இருந்து கேட்டிங்க. இப்போ ஃபீல் ஆஃப் லவ் நவீன் வாய்ஸில் மதராசப்பட்டினத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.

92.3 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாடல்கள் தொடரும், மண்டே மியூசிக் தேவையில் இசை தொடரும், செய்திகளுக்கு பிறகு ஸ்டேட்யூன் டூ 92.3 பாரதி தமிழ் பண்பலை. மண்டே மியூசிக் டே இன்பாகுடா.

0: அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில்அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17 நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின்போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி டக்கர் விரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் மார்டின் போரிசியுக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில்

கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

டிமான் இசையில் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலில் வைரமுத்து எழுதின இந்த பாட்டு வாஹா படத்துலேருந்து 102.3 தமிழ் பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேரம் 7:30.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட கதிரவனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். நாம அன்றாடம் சில பல பொருட்களை பயன்படுத்துறோம். அவை நமக்கு ஒரு வகையில உபயோகரமா இருக்கும். ஆனா நாம பயன்படுத்தி தூக்கி எறிந்த பிறகு, அவை நிலத்துல மண்ணுல போட்ட பிறகு மக்குமா மக்காதா, அதன் பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நாம சிந்திக்கிறது இல்லை. பேப்பர், காகிதம், இதன் பயன்பாடு இன்னைக்கு அபரிமிதம். காகிதம் இல்லாமல் காலமே ஓடாது என்ற நிலை. ஆனா காகிதம் தயாரிக்க கூழ்மரங்கள், சவுக்கு, யூக்கலிப்டஸ், மலவேம்பு, மூங்கில்லாம் தேவைப்படுது. அப்புறம் கரும்பு சக்கையும் பயன்படுத்தப்படுது. இந்த காகிதங்களை தூக்கி வீசணும்னா சிதைவதற்கு 2-4 வாரங்கள் ஆகுமா. வாழை இலையில சாப்பிட்டுட்டு எச்சில் இலையை தூக்கி எறிகிறோம். இது மக்குவதற்கு 3-4 வாரங்கள் ஆகும். காகித பை இருக்கு, இதை தூக்கி எறிஞ்சோம்னா சிதைவதற்கு 1 மாத காலம் ஆகும். நியூஸ் பேப்பர், செய்தித்தாள் மக்க 1.5 மாசம் ஆகுமா. அட்டைகள் இருக்கு இல்லையோ, இவை மக்குவதற்கு 2 மாசங்கள் ஆகுமா.
2: கதிரவனையா,
3: இப்போ நிறைய பேர் கையில உரை, காட்டன் கிளவுஸ் போட்டுக்கிறாங்க. நீங்க போட்டுக்கிறீங்களா? இது சிதைவதற்கு 3 மாசம் ஆகுமா. ஆரஞ்சு பழத்தின் தோல் மக்க 6 மாதங்கள் ஆகுமா. ஒட்டு பலகை மக்குவதற்கு அல்லது சிதைவதற்கு 1-3 ஆண்டுகள். கம்பளி சாக்குக்கு 1-5 ஆண்டுகள். பால் அட்டை பெட்டி மக்குவதற்கு 5 ஆண்டுகள். சிகரெட் துண்டு ஊதிட்டு கீழே போடுறாங்களே, அது சிதைவதற்கு 10-12 ஆண்டுகள் ஆகுமா. காலில் போடுற தோல் காலணிகளுக்கு 25-40 ஆண்டுகள். நுரைத்த பிளாஸ்டிக் கோப்பைகள் சிதைவதற்கு 50 வருடம் ஆகுமா. பிளாஸ்டிக் கொள்கலன்கள் 50-80 ஆண்டுகள் எடுத்துக்குமா சிதைவதற்கு. பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு 450 ஆண்டுகளும், டயப்பர்களுக்கு 550 ஆண்டுகளும், பிளாஸ்டிக் பைகள் சிதைவதற்கு 200-1000 ஆண்டுகளும் ஆகும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இவ்வளவு சிரமப்படுத்துகிற பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு. ஆனாலும் நம் ஆட்கள் சமயத்தில் சட்டம் போட்டிருப்பதை மறந்துடுறாங்க. அதனால் இன்னும் அந்த பிளாஸ்டிக் என்பது நம்மளை விடமாட்டேங்குது. நாமளும் அதை கைவிட மறுக்கிறோம். மண்ணில் நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது. நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள், தீமை செய்யும் நுண்ணுயிர்கள்னு பல வகையான நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, பூஞ்சை, ஆக்டினோமைசிட்ஸ், வைரஸ், இப்படி ஏகப்பட்டது இருக்குது. இவையெல்லாம் இருப்பதால் தான் மண்ணுக்கு உயிர் இருக்கு. இந்த உயிர்கள் இல்லைன்னா உயிரில்லா ஜட பொருளாயிடுது மண். இந்த உயிர்கள் பல்கி பெருகணும்னா அந்த உயிர்கள் வளர வாழ நிறைய இயற்கை உரங்களை போடணும். இந்த இயற்கை உரங்கள் சிதைஞ்சி நுண்ணுயிர்களுக்கு உணவாகி அவை பெருக்கமடைந்து மண்ணில் விழும் எந்த கழிவாய் இருந்தாலும் அவற்றை மக்கச் செய்கின்றன. பொருளின் தன்மையை பொறுத்து அது மக்குவதற்குண்டான கால அவகாசம் மாறும்.
2: கதிரவனையா,
3: காகிதத்தில் துவங்கி பிளாஸ்டிக் பைகள் வரை இவ்வளவு இவ்வளவு ஆண்டுகள்னு குறிப்பிட்டதெல்லாம் ஏதோ ஒரு கணக்கு. இவற்றை சிதைப்பதற்கு இந்த நுண்ணுயிர்களின் சக்தியை நாம வீணா உபயோகிக்கிறோம். அதற்கு பதிலாக நற்செயல்களுக்கு நுண்ணுயிர்களின் செயல்பாட்டை பயன்படுத்தினோம்னா எப்படி இருக்கும்? ஓர் உதாரணம், ஒரு வாழை மரம் தார் விட்ட பிறகு குலை, தண்டு, பூ போன்றவற்றை எடுத்த பிறகு அந்த மட்டையை சிதைப்பதற்கு நுண்ணுயிர்கள் உபயோகமாக இருக்கும். சிதைந்து அந்த மண்ணிற்கு இயற்கை உரமாகும். இப்படி நமது எனர்ஜி, சக்தி என்பது நற்செயல்களுக்கு பயன்பட்டுதுன்னா எப்படி இருக்கும்? சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

0: தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
5: வணக்கம் இசை உள்ளங்களே,
6: பாட்டும் பயணமும்

7:36 பாட்டும் பயணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 தமிழ் பண்பலையில் பாட்டு பயணத்தில் போது கேட்டுக்கிட்டே போனீங்க என்றால் ரெண்டு ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். ஒன்று பயணத்தில் எஸ்பெஷலி கார் பைக் மாதிரி ஓட்டிக்கிட்டு போகிறப்போ, வேறு யாராவது ஓட்டுறாங்க நீங்கள் பாட்டு கேட்டு போகிறது பிரச்சனை இல்லை, நீங்களே ஓட்டிகிட்டு தனியாக போகிறப்போ, அது இந்த மாதிரியான மழை மாதிரியான நாட்களில் அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து சவுண்ட் கேட்காது, நல்ல பாட்டு வருது அப்படின்னு டக்குன்னு சவுண்டை ஜாஸ்தியாக்குறது நல்லா பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், வெளில இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டு வருவாங்க, வழி விட மாட்டீங்க, இதை அடிக்கடி நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேட்க போகிற பாடல்கள் தொடர்ந்து மும்பை எக்ஸ்பிரஸ் படம், அது தொடர்ந்து முகுந்தா பாட்டு, அது தொடர்ந்து வெள்ளி மலரை பாட்டு. மண்டே மியூசிக் டே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து கேட்கவிருக்கிறீர்கள். சோனு நிகம், ஸ்ரேயா கோஷல், ஷான் மூணு பேரும் பாடினது, வாலி எழுதினது சிராஜா, இளையராஜா. இசையில மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துலேருந்து இப்போ இந்த பாட்டு.

7:44 சாதனா சர்க்கம் கமல்ஹாசன் வாய்ஸ்ல அடுத்த பாட்டு ஹிமேஷ் இசையில் தசாவதாரம் படத்துல முகுந்தா பாட்டு.

0: 22 புலி 3 பாத்துக்கு தான் தானு
1: 22 புலி 3 பாட்டுக்கு இட்டா டான்னு.

பாட்டு இசையோடு எப்போதும் இருப்போம். இசை இந்த பூமியை ஆடட்டும். இசையோடு வந்தோம், இசையாகி வந்தோம், இசையாவோம் அப்படிங்கிறது தான் மண்டே மியூசிக் டேயில் மதியத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மெசேஜ் அனுப்பின தொலைபேசி வழியாக கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் மிக மிக நன்றி. மீண்டும் இதே மாதிரி நல்ல பாடல்களோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் இன்பான். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக, இந்த நேரத்தின் நிறைவு பாடலாக, எஸ்பிபி அண்ட் மகாலட்சுமி குரல்களில் வைரமுத்து எழுதி ஏஆர் ரஹ்மானி செய்த ஜோடி பட பாட்டு. இந்த பாட்டை தொடர்ந்து தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய

0: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சுருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார், அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாகிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார், ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போவும் ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறுனா லாபம் அப்படின்னு, அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிரும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7ஆம் நம்பர் தான் ராசியான நம்பரா, 7ஆம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம், 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார், 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார், 7ஆம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார், கல்யாணம் கூட 7ஆம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம், குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார், ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது, 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோடய குதிரை 7ஆவதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக.
2: ஒரு தகவல் கேட்டோம்.

0: கூறினால் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ கூறினால் நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்? பள்ளி விழாக்கள்ல பங்கு பெற்ற அந்த பசுமையான நினைவுகளை பற்றி தான் நம்ம பேச போறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திர தினம்லாம் வரப்போகுது, அப்போல்லாம் கூட மேடை ஏறி இருப்போம். அப்புறம் ஆண்டு விழா, அப்புறம் சில்ட்ரன்ஸ் டே, இப்படி எல்லா ஒரு பண்ணி விழாக்கள் போதும் நம்மளுடைய பள்ளி விழாக்களில் நம்ம பங்கேற்றிருப்போம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நம்ம பேசி இன்னைக்கு மகிழலாம். பள்ளி விழாக்கள்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பங்கு பெறுறது, நம்ம இந்த மாதிரியெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம், அழகான ஒரு பொக்கிஷமாக இன்றுமே கூட நம்ம போற்றி வச்சுக்கக்கூடிய ஒரு பிக்சர்ஸ்லாம் கூட நம்மளுக்கு அந்த நேரத்தில் கிடைஞ்சிருக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்களாக அது நமக்கு இருந்திருக்கும். பதற்றம் பயம் எல்லாமே இருந்தால் கூட நம்ம மேடை ஏறி அந்த நேரத்தில் எல்லோரோடும் சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய அந்த ஒரு சின்ன வயசில் கிடைச்சிது அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதை எல்லோருமே அனுபவம் பெற்றிருப்போம் இல்லைங்களா? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நாங்களுமே கேட்டு ரசிக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துலேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், நீங்க பள்ளி காலகட்டத்திலலாம் வந்து மேடை ஏறி இருப்பீங்க, அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கோங்க.
1: அது சின்ன வயசுல வந்து இப்ப எல்லாம் ஸ்கூல்ல அது மாரி எல்லாம் நடக்குதா என்னன்னு தெரியல, ஆனா டான்ஸ் பசங்க மேக்கப் பண்ணிட்டு எல்லாம் போறாங்க.
0: ஆமா ஆமா, நடக்கதான் செய்யும்.
1: நாங்க படிக்கும் பொழுது டீச்சருங்களே கத்து கொடுப்பாங்க, அது ஒரு ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னையில இருந்து இந்த சுதந்திர தின விழா, குடியரசு, அது மாரி ஆண்டு விழா, அது மாதிரி இருக்கும்பொழுது கும்மி, கோலாட்டம், டான்ஸ், நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆடுற மாதிரி டான்ஸ், தனியா திறமை உள்ளவங்க தனியா ஆடுறவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி நிறைய
0: ப்ரோக்ராம்,
1: அதுக்கு பரிசெல்லாம் கூட கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து சின்ன வயசா ஸ்கூல்ல படிக்கும் பொழுது அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சார் சொல்லுவாரு, இந்த 1வதுல இருந்து 5வது வரைக்கும் தான் இந்த ஸ்கூலு, அப்ப போகும்பொழுது இந்த மாதிரிதான் சுதந்திர தினத்துக்கு நாளைக்கு எல்லாரும் சீக்கிரம் வந்துடணும், குடியேற்றுவோம், நல்லா நல்லா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அழகா வரணும் எல்லாரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பசுமையா, அப்ப எல்லாம் நோட்டு பென்சில் அது மாதிரி தலைவர் சில வரவழைச்சு மெயினா அதான் விஐபி மாரி ஒருத்தரை வந்து கூப்பிட்டு குடியேற்ற சொல்லி பசங்களுக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு இது. மேடையில ஏறி அந்த மாதிரி டான்ஸ் பாட்டும் நடத்தின கலந்துகிட்டதும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.
0: உங்களுடைய அனுபவங்களை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: சொல்லுங்க சார், உங்க பேர்.
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில் அம்மது பேசுறேன் மேடம்.
0: கலியில் அம்மது சார், சொல்லுங்க.
2: எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய அனுபவம் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவேன். ஸ்கூல்ல நம்மளுக்கு நிறைய ஸ்டேஜஸ் போய் பண்ணிருக்கேன். அது முதல் ஆரம்ப தொடக்கம் பாத்தீங்கன்னா நம்ம

0: பள்ளிக்கால காலத்துல தான் மறக்கவும் முடியாது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா பேச்சு போட்டியில கலந்தாங்க. அப்ப வந்து பாஷா படம் வந்தது மேம். ஹலோ
1: சந்தோஷமா
0: இருந்தது. அதே போல ஒரு வாட்டி தமிழ் தாய் வாழ்த்து தெளிவா சொன்னதுக்காக முதல் பிரைஸ் வின் பண்ணனா கிஃப்ட்ல.
1: சரிங்க சார்.
0: ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம்.
1: நம்ம நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து நேயர்கள்லாம் சொல்றதை நம்ம கேட்கலாம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் கூட நிறைய பேர் அவங்களோட அனுபவங்களை போட்டுட்டு இருக்காங்க. நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 8:09 ஆயிடுச்சு. பிரபாகரன் அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவருடைய 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது முதன் முதலாக ஆண்டு விழாவில் வந்து திருக்குறள் ஒப்புவிக்கும் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அதில் பரிசும் பெற்றிருக்கார் போல இருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய அந்த ஒரு புகைப்படம்லாம் கூட நான் பத்திரமா வச்சிட்ருக்கேன். 1ஆம் ஆண்டு விழா அப்புறம் வந்து அந்த வெள்ளை கருப்பு வெள்ளையில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை இன்றும் நான்கிட்ட இருக்கு, மறக்காமல் நான் வச்சிட்ருக்கேன். நல்ல ஒரு நிகழ்வு, மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் அவருமே வந்து நீக்கொரு நாள் நிகழ்ச்சியில் அருமையாக இருக்கு தலைப்புன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்தது சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து எல்லோருடைய பதிவுகளுக்கும் நன்றி. இங்கே தி கனகராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,

அவர் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்குறோம். 9 மணி வரைக்கும் நீ கோரி நாள் நிகழ்ச்சியை நம்ம வந்து கேட்போம் இல்லைங்களா, அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. மிக சிறந்த முறையில் நேயர்கள்லாம் வந்து கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக சிறந்த முறையில் நம்மளும் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அவங்களுடைய அனுபவம் எதுவும் வந்து சொல்லலை. பொன்னேரி அவர் வந்து மெமிக்ரி பண்ணதை வந்து சொன்னார் இல்லைங்களா, அது ரொம்ப மகிழ்ச்சி அளிச்சுது அப்படின்னு சொல்லி இங்கே திரும்பி பதிவிட்டிருக்காரு.

0: சரி, இப்ப நிகழ்ச்சியில வரவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: வாழ்க வளத்துடன் கேவி ஜெய.

0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டிமா.
0: சரிங்க சார்.
1: இப்ப உயர்நிலை பள்ளி 9வது படிக்கும் போதுமா விடுதலை திருவிழா பற்றி, விடுதலை விழா.
0: ஓ, நீங்க வந்து சுதந்திர தினத்துக்கு பங்கேற்றீங்க, சுதந்திர தினம் அன்னைக்கு பங்கேற்றீங்க.
1: கட்டுரை சொன்னாங்க, அந்த கட்டுரை 2வது பரிசு பெற்றோமா.
0: ஓ, கட்டுரை எழுதி நீங்க அந்த மாதிரி பரிசு பெற்றீங்க. ஓகே ஓகே. அப்புறம் மேடையில
1: அப்பல
2: எனக்கு வந்து நல்ல டாபிக் மேடம் இது. எங்க ஸ்கூல் ஆண்டு விழால வந்து ஒரு வாட்டி நடந்தது. நடிகை ராஜசுலக்ஷ்மா ஆசை, சிராஜ் அடிக்க ஆசைன்ற அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆன எல்லாம் ஒரே மாதிரி டிரெஸ் போட்டுக்கிட்டு, அது அந்த நீங்க சொல்லவே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு.
0: அதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது இல்லீங்களா.
2: அதேதான், மறக்கவே முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி கலகாம்பரம் வச்சுக்கின்னு, ஒரே மாதிரி லாவெண்டர் கலர் மேல ஒயிட் வச்சு அந்த டிரெஸ் போட்டோ இன்னும் நான் வச்சிருக்கேன் மேடம். அந்த மேடம் கிட்ட வாங்கினது ராஜசுலக்ஷ்மி ஆக்ட்ரஸ், ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. மேடம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா நீங்க நல்லா ப்ரோக்ராம் நடத்துறீங்க.
0: சரிங்க மேடம், நன்றி. நீங்க பங்கு பெற்று உங்களோட அனுபவத்தை சொன்னதுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.
2: ஓகே ஓகேமா, தேங்க்ஸ்.
0: விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
3: மேடம்
0: சொல்லுங்க மேம்.
3: உங்க
0: பேர் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
3: நான் எய்த் படிக்கிற போதும் ஏதோ ஒரு பண்டிகை விழா வச்சுக்கங்களேன் ஸ்கூல்ல, இந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல வைஜன் மாலா பத்மினி ஆடுவாங்கல்ல, அந்த டான்ஸ் வந்து பத்மினி பாட்டை நான் ஆடினேன். இன்னொரு பொண்ணுக்கு வைஜன் மாலா பாட்டு. அப்பெல்லாம் இந்த ரிகார்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, டீச்சர்ஸ் தான் பாடுவாங்க. டீச்சர்ஸ் பாடி நாங்க ரெண்டு பேரும் அப்படியே மேடையில ஆடி முடிச்சிட்டோம். அப்புறம் அத ஏதாவது ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வரணுமே அந்த டான்ஸ, அதனால எங்க டீச்சராகவே ஒரு 4 வரி எழுதி சும்மா சமாதானம் ஆற மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க. அதை அப்படியே ஆடி முடிச்சிட்டோம். அதுக்கு கீழே அதை பார்த்துட்டு இருக்கிற பசங்க ஒரே கத்துறாங்க, சமாதானம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், சண்டையாவே
0: இருக்கட்டும், ஆமா போட்டியே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி
3: அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் ஹச்சம் வந்து பேசா போங்கடா, சின்ன பிள்ளைங்க ஆடுது வந்து பாத்துட்டு போகாம அப்படின்னு அவர் வந்து அடக்கினாரு. இப்ப நீங்க தலைப்பு கொடுக்கவோ
0: எனக்கு ஞாபகம் வருது பாத்தீங்களா. ஆமா
3: ஆமா.
0: வாழ்த்துக்கள் மேடம், நன்றி.
3: நன்றி மேடம்.
0: நம்ம நிகழ்ச்சியில முன்னதா ஒரு பாடல் கேட்டோம், சாந்தி நிலையம் என்ற படத்துல இருந்தா அந்த பாடல் ஒலித்தது. டி எம் சௌந்தரராஜரோட குளர்ல நம்ம கேட்டு ரசித்தோம். கண்ணதாசன் எழுதி இந்த பாடல் அது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில ஒலித்தது. இப்ப நம்ம ஒரு பாடல் கேட்க போறோம். தாமரை நெஞ்சம் என்ற படத்திலிருந்தா பாடல் ஒலிக்கிறதுக்காக இருக்கு. பி சுசிலா அவங்களோட குரல்ல நம்ம பாடல் கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய அந்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது, பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலையும்.

0: இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் குழந்தைகள் மேடை ஏறும் பொழுது அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குது, பயம் நீங்குகிறது, தன்னம்பிக்கை பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மேடை அச்சம், நம்ம ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த சின்ன வயசுல தெரியவும் தெரியாதுன்னா கூட கொஞ்ச நஞ்சு இருந்தாலும் அதுவும் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூட்டத்தை பார்த்து பயப்படாம மேடையில ஏறி பேசுறது, ஆடுறது, பாடுறது, தாங்க நினைக்கிறத எப்படி செஞ்சாலுமே ரசிப்பாங்க இல்லைங்களா. அவங்க கரெக்டாக தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க மேடை ஏறி நின்று அதை செய்யணுன்ற அந்த முயற்சிக்கே அவ்வளோ அப்ளாஸ் கிடைக்கும். பலருக்கு முன்னால தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் பொழுது குழந்தைகளுக்கு தங்கள் மீது நம்பிக்கை பன்மடங்கு பெருகுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நம்ம எல்லாருமே பெற்றிருப்போம். அதை தான் நம்ம இன்னைக்கு நினைச்சு நினைச்சு பாக்குறோம். விழா கோலங்கள், விழா காலங்கள் எல்லாமே வருது இல்லையா. அதனால நேரம் 8:20:25. நீ கோரினால் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: கும்பகோணம் கோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி. ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சரவணன் சார், நீங்களும் வந்து மேடை

0: ஏறிருப்பீங்க? சொல்லுங்க சொல்லுங்க அந்த அனுபவம்.
1: 1985 என்னமோ பொங்கல் விளையாட்டுல ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க. பொங்கல்
0: விளையாட்டுல
1: அப்போ மேடை ஏறி திரைப்பட வசனங்கள் மற்றும் ஒரு வாட்டி பாடல் பாடின பாட்டு போட்டியில கூட கலந்துக்கிட்டு ஒரு பாடலை பாடின ஒரு பாடல் பாடின நினைவு.
0: சரிங்க சார், அதெல்லாம் வந்து ரொம்ப மறக்க முடியாம பசுமையா இருக்கு இல்லீங்களா?
1: ஆமா ஆமா ஆமா, அந்த பேரும்புகழும் படத்துல தானே தன்னுக்குள் ரசிக்கின்றாய் இருக்கின்றாய் மானே உனக்கு தெரியாதா மகன் வரப்போது புரிய. அப்பதான் முதல் மேடையை இந்த பாட்டு பாடின மேடம். அப்போ
0: சரிங்க சார், நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்
0: மேடம். சொல்லுங்க சார். நினைவுகள் இருந்தா பகிர்ந்துக்கலாம்.
2: திருக்குறள் மட்டும் ஒரு நாலஞ்சு சொன்ன
0: திருக்குறள் போட்டியில எல்லாம் கலந்துட்டு சொன்ன அனுபவம் இருக்கு. அதுக்கு நிறைய கைத்தட்டல் வாங்கிருப்பீங்களே,
2: எடுத்து சொல்ல சொன்னாலும்
0: சொல்லிட்டீங்க. நல்ல ஒரு கரகோஷத்தையும் வாங்கினீங்க இல்லீங்களா?
2: ஆமா மேடம், வெரி குட் மேடம்.
0: சரிங்க சார், நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்,
3: வணக்கம்மா.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா. பத்மாவதி. சொல்லுங்க.
3: நான் வந்து 10வது பந்து போட்டுப்பா. 7 பேர் சைக்கிள் விட்டுனு பந்து போனோம். அந்த 7 பேர்ல நான் ஜெயிச்சு கப்பு வாங்கினேன்மா.
0: கப்பு வாங்கினீங்க, மேடையில ஏறி அந்த அந்த பரிசை பெற்ற ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா உங்களுக்கு?
3: ஆமா, அந்த அந்த கப்பை நான் இன்னும் வச்சுக்கிறோம்.
0: இன்னும் வச்சிருக்கீங்க, ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி
3: நன்றி.
0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம்,
4: விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பெயர்?
5: வணக்கம், கடலூர் மாவட்டம் மேல கஞ்சமல்ல வெள்ளம் பன்னீர்செல்வம்மா. அம்மா, எங்க ஊர்ல வந்து மாரியம்மன் திருவிழா நடக்கும்.
0: ஓ சரி சரி.
5: அதுல வந்துட்டு இந்த சிலம்பு, கார் சிலம்பு இருக்குல்ல, அந்த கார் சிலம்பு எங்க பங்காளிகள் வந்து ஒரு 10 குடும்பம் இருக்கு. இந்த அந்த கார் சிலம்பு கையில் எடுத்து விளையாடுவது எங்களுக்கு மட்டும்தான் அது உரியது. அந்த நான் வந்து கார் சிலம்பு எங்க அப்பாவுக்கு பிறகு நான் எடுத்து விளையாண்டா எல்லாருமே விட்டுட்டாங்க. எங்க அப்பாவுக்கு பிறகு நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. திரும்ப அதை வந்து நான் செய்தம்மா. வருட பிறப்பு, அதாவது தமிழ் வருட பிறப்பு அன்று இரவு சாமி பிறப்பாடு நடக்கும் எங்க ஊர்ல.
0: சரிங்க சார்.
5: அப்போ வந்துட்டு இந்த கார் சிலம்பு நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல எல்லாருமே ஒட்டு மொத்தமா
0: பண்ணாங்க. சரிங்க சார்.
5: செய்யும் பொழுது அந்த சாமி கரவை சோடிச்சு கொள்ளிடத்துல இருந்து வரும். இறக்கும் பொழுதும் சரி, திரும்ப வந்துட்டு சாமி ஊர் வீதி உலா வந்த பிறகு சாமி கோயில சுத்தி இறங்கும். அப்போ வந்துட்டு ஆட்டம்னா பயங்கரமா இருக்கும். அதாவது இந்த மேல வந்து அடிக்கும் பொழுது அந்த அடி போட்டு விளையாடணும்.
0: ஓ சரிங்க சார்.
5: அந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன போட்டோ பிடிச்சி எங்க ஐயர் வந்து எங்க கோயிலுக்கு உரியவங்க எல்லாருமே போட்டோ பிடிச்சி எடுத்து
0: போயிட்டாங்க.
5: அந்த மாதிரி அப்பா மாதிரி அந்த பன்னீர்செல்வம் மட்டும்தான் அந்த இந்த கை கார் சிலம்ப வச்சுக்கிட்டு விளையாண்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெருமையா எல்லாருமே சொல்லுவாங்க.
0: சரிங்க சார், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான.
5: நான் அந்த அளவுக்கு மாரியம்மன் மேல பக்தி உள்ளவம்மா.
0: சரிங்க சார், நன்றி சார், நன்றி
5: நன்றி, வணக்கம்மா.
0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம்,
6: வணக்கம் மேம். நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
6: மேம், என்னுடைய லைஃப்ல நான் படிக்கக்கூடிய காலகட்டத்துல மேம் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அப்ப வந்து அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி இருக்கும்ல, அதுல அந்த வேடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டு நான் நடிச்சேன் மேம். அந்த அனுபவம் அப்படிங்கறது இருந்தது, ஒரு குட்டியா ஒரு ஸ்கிட் மாதிரி இருந்தது மேம்.
0: நானு
6: என்னுடைய 5 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமா சேர்ந்து அந்த ஸ்கிட் பண்ணோம். ஒரு சமூக நலனுக்கு கொண்ட அந்த ஒரு ஸ்கிட் அப்படிங்கிறது தான் ஒரு தீம். குப்பைகள் எல்லாம் போடக்கூடாது, அது மாதிரி தான் தீம். அதுல எங்களுக்கு வந்து 3rd பிரைஸ் கிடைச்சது மேம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆமா, முதல் வாட்டியே எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி.
0: ஆமா ஆமா, அந்த கைத்தட்டே நம்மளுக்கு

0: சந்தோஷம் கொடுக்கும் போது இப்போ பரிசு பொருளே
1: டீம்ஸ் கலந்துகிட்டாங்க மேம் அக்ராஸ் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். அதுல நாங்க தேர்ட் பிரைஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி
0: சரிங்க.
1: அது அப்ப வந்த ஒரு ஆர்வம் தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷங்கள் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டோம் மேம்.
0: சரிங்க சார், நன்றி சார், நன்றி.
1: சோ அந்த அந்த என்ன சொல்றது ஆனுவல் டேனாவே நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது பண்ணி பிரைஸ் வின் பண்ணிடுவோம் மேம்.
0: ஓகேங்க சார், வாழ்த்துக்கள், நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: சொல்லுங்க சார். நீங்க பள்ளி காலங்கள்ல மேடை ஏறின அனுபவம் இருக்கா இல்ல வேற எங்கயாவது நீங்க மேடை ஏறி?
2: இருக்கு மேடம்,
0: சொல்லுங்க.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒட்டப்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க பேர்?
2: சங்கர்.
0: சங்கர், சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: அதாவது வந்து ஓட்டப்பந்தயம் விட்டாங்க மேடம்.
0: ஓ, ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரி? ஓகே.
2: கிரவுண்ட்ல கோடு போட்டு ஏழாவது படிக்கிறவட்டி ஒரு நாலு பேர் வந்து விட்டாங்க. மூணு பேர் வேகமா ஓடினாங்க, நான் மெதுவா ஓடினா. அப்புறம் வந்து கச்சிப்பு ஒரு ஆளு கொடுத்து ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க அப்படின்னாங்களே, வாயில வச்சுன்னு ஓடி முதல் முதலா வந்த மேடம்.
0: ஓ, அவங்களை எல்லாம் தாண்டி நீங்க ஓடிட்டீங்க, அது எப்படி ஓடணும்ன்ற மாதிரி? ஓகே,
2: மெதுவா போற மாதிரியே போனா. ஒரு ஒரு பையன் வந்து கச்சிப்பு கொடுத்து வேகமா ஓடு, அவங்கள மேட்டு ஓட்டு ஓடு அப்படின்ட்டு.
0: நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்.

நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து அவருமே இங்கே வந்து ஒரு சீனரி நம்மளுக்கு போட்டு நம்மளையும் வாழ்த்திருக்காங்க. ஹரிராம் அப்படின்றவர் தேனியிலிருந்து அவங்களுடைய பசுமையான நினைவு பற்றி சொல்லியிருக்காங்க. 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ராமு திரைப்படம் அப்படி அந்த படத்தில் வந்து முத்திச்சிப்பி மெல்ல மெல்ல திறந்து வரும் அந்த பாடலை பள்ளி விழாவில் சோலோவாக அவர் பாடியிருக்கார் போல இருக்கு. பாடி ஆடியும் இருந்திருக்காராம். அந்த நினைவுகள் தான் இப்போ அவருக்கு சொல்லணும்னு வருது. அது இப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நம்மளும் வந்து கேட்டு ரசிக்கிறோம். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் 100க்கு 100 என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது. டிஎம் சௌந்தரராஜன் குழுவினரோடு பாடியுள்ள பாடல், பாடலுக்கு இசை வி. குமார். நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

கையில் வேதம் ஏன் நானும் மாணவன்தான். நாம் கற்றது கையளவு அல்லாதது கடலளவு. வாழ்க்கை என்பதும் சோதனை.

0: மேடை ஏறி குழந்தைகள்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களோட திறமைகள் எல்லாம் காட்டுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த திறமைகளை அடையாளம் காண்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பேச்சு, நடனம், நடிப்பு, பாட்டு, இப்படி பல கலைகள் இருக்கு இல்லையா, விளையாட்டாக கூட இருக்கலாம். இப்படி இத்தனை கலைகளில் குழந்தைகளுக்கு எது இயல்பாக ஆர்வமாக வருது அப்படின்றத நம்ம கண்டறியறதுக்கு இந்த மாதிரியான போட்டிகள், இந்த மாதிரியான விழாக்கள், பள்ளி விழாக்கள் எல்லாமே வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. மேடையில் அந்த மாதிரி அவங்க பங்கு பெறும் பொழுது படைப்பாற்றல் அதுவும் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. நடிக்கும்போது முகபாவனைகள், உடல் மொழி, குரல், ஏற்றத்தாழ்வு எல்லாமே நம்ம கற்றுக்குறோம் இல்லைங்களா. அதே மாதிரி டான்ஸ் ஆனாலும் சரி, அதே மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் கூட எப்படி நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது, இத்தனை விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரியான விழாக்களில், போட்டிகளில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப வரக்கூடிய நேயர் அவங்களோட அனுபவத்தை சொல்லட்டும்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், விபத் பாரதி தமிழ் பண்பலையில இணைந்திருக்கீங்க. உங்க பெயர்?
1: மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்ப வந்து எல்லாரும் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, யாராவது வந்து மணமக்களை வாசிக்கணும்னா ஒரு ஏதாச்சும் ஒரு சிங்கல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க,
0: ஏதோ என்டர்டெயின்மென்ட்க்காக வாங்குனாங்க.
1: அப்ப அந்த மேடையில ஏறி நான் போய் அந்த பாடி முடிஞ்ச உடனே எல்லாரும் கை தட்டினாங்க. கை தட்டிட்டு நான் போய் உட்கார்ந்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, அவரோட கையில இருந்த எவ்வளவுன்னு தெரியல, ஆனா பணத்தை எடுத்து பாக்கெட்ல இருந்து எடுத்து என் பாக்கெட்ல வச்சாரு. அருமையா பாடுனீங்க அப்படின்னு சொன்னாரு. அதை மறக்கவே முடியாது அந்த சம்பவத்தை.
0: ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகே, நன்றி சார், நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
2: சத்ய பரமராஜ் மேடம், வேப்பத்தூர்.
0: ஓகே.
2: எனக்கு வந்து மேடம், நான் அளவா போட்டிலாம் அதனால எனக்கு ரொம்ப பாடணும்னா, ரொம்ப பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அதனால ஸ்கூல் டயத்துல ஒரு தடவை ஒரு பாட்டு பாடி இருக்கிறேன், அதுக்கு தியேட்டருக்கும் வாங்கி
0: இருக்கிறேன்.
2: மேடையில பாடின அனுபவம்னா, ஒரு வேலை வேலை வேலை செஞ்சுக்கிறப்ப மேடையில பாட சொன்னாங்கன்னா அப்போ ஒரு தடவை பாடிருக்கேன் மேடம்.
0: இப்போ ஸ்கூல்ல நம்ம பாட்டு பாடுறோம்னா அதுதானே மேடை, நம்மளுக்கு 4 பேர் முன்னாடி நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம்.
2: அது வந்து பயமா இருந்தது மேடம். அப்போ இப்போ வந்து பாடுறப்போ வந்து நமக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ண மாதிரி, வேலை செய்யற இடத்துல வந்து
0: விழாக்கள் வரும்போது ஒரு கிருஷ்ணேஜ் வருதுன்னா நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்போம். அந்த மாதிரி காலங்கள் தான் நம்மளுக்கு எல்லாமே நினைவு கூட்டுது இல்லீங்களா.
2: தலைப்பு கொடுத்தா பரவாயில்ல மேடம், பழைய ஞாபகங்கள்லாம் தோணும், அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே எல்லாரும் பேர் நேயர்கள்லாம் பேசுறப்ப
0: நமக்குமே தோணும், ஆமா இப்படி நம்மளுமே வாங்கிருக்கோமே, என்ன
2: நம்மளும் பண்ணிருக்கோமே, இவங்க சொன்னாமே பண்ணிருக்கிறோமே
3: நினைவுகள்மா. டான்ஸ்ல சேர்ந்திருந்தேன், ஸ்டார் டான்ஸ்ல.
0: ஓகே.
3: அப்ப வந்துட்டு அம்மா போட்டிருந்துச்சுங்கம்மா எனக்கு.
0: ஓ, உடம்பு முடியாம போயிடுச்சு.
3: ஆமாங்க, அதனால டான்ஸ் ஆட முடியாம வீட்டுக்கு போயிட்டேன். அப்ப வந்து எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் வந்து பிரைஸ் தரது கலையரங்கத்துல. அப்ப வந்து டான்ஸ் ஆட முடியலையே, நம்மள வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களேன்னு எனக்கு ஒரே

0: மனசு கஷ்டமாயிடுச்சு.
1: ஆமாமா, எப்படியாவது கலந்துக்கணும்ட்டு போய் அம்மா நல்லானவனே வந்து மறுபடியும் அந்த டான்ஸ்ல சேர்ந்து அவர் கையில பிரைஸ் வாங்கினம்மா.
0: ஓ பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க விட்டதையும் வந்து நீங்க ஈடேற்றிட்டீங்க. ஓகே ஓகே,
1: ரொம்ப தேங்க்ஸ்மா.
0: நன்றி நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார், உங்க பேர்?
2: நான் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில இருந்து பேசுறேன் மேடம், முனியமுத்து.
0: ஆ சரிங்க சார், உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க.
2: எங்க நான் பள்ளியில எப்பவுமே வந்து கவிதை போட்டி பேச்சு போட்டியிலதான் திறனா செய்வேன். 2024 வந்து ஒரு கவிதை போட்டி செஞ்சு அதை வந்து முதல் பரிசு பெற்றேன்.
0: அது எப்படி இப்ப படிச்செல்லாம் முடிச்சுட்டு
2: மேடம்?
0: 2004னா அப்ப நீங்க என்ன படிச்சுட்டு இருந்தீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்களா?
2: சந்தோஷமான
0: விஷயம் இல்லீங்களா? நன்றி.
2: அந்த கவிதை சொல்லலாமா?
0: சின்னதா இருந்தா சொல்லுங்க
2: டக்குன்னு. தலைப்பு வந்து தாய், அந்த தலைப்பு சொல்றேன் பாருங்க. மண்ணில் நான் கண்ட மனித தெய்வம், உன்னில் என்னை விதைத்த மனித தெய்வம், பாசம் என்னும் பல்கலைக்கழகம் பற்றம் பெற்ற மனித தெய்வம், பழைய சோறு ஊட்டின பசியாற்றிய மனித தெய்வம், சித்தால் வேலை செய்து சிக்கிக்கு முத்தாக என்னை காற்ற மனித தெய்வம், கருவறையில் என்னை சுமந்து கண்மூடாம காத்த மனித தெய்வம், உன்னை என் கண்மணிக்குள் சுமந்து கட்டிடம் கோயில் போல் உன்னை காத்திருப்பேன் பக்தன் போல.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்ல ஒரு உருக்கமா தாய் பாசத்தை வெளிப்படுத்தினீங்க, நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம், மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க சார்.
3: நான் 1977 10th படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ் டே வந்தது எங்க ஸ்கூல்ல. அப்ப பாத்தீங்கன்னா சைக்கிள் இந்த மாதிரி எல்லாம் போட்டி எல்லாம் நடத்துனாங்க. நான் பாத்தீங்கன்னா கோழி பை அனுப்பி வச்சாங்க,
0: கோழி
3: பை மாட்டிக்கணும் போறணும். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு 6 பேர் வந்து நானும் 3வது வந்து வின் பண்ணி சர்டிபிகேட்
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
4: மேடம் கோனேரிராஜன் சுரேஷ் பேசுறேன், சுரேஷ்குமார். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க
4: மேடம். எனக்கு வந்து மேடம் அந்த 8வது படிக்கும் மேடம் கவிதை இது ஓவிய போட்டு வச்சேன், உங்க ஓவிய போட்டி. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காந்தி வரைஞ்சதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க மேடம், மறக்க முடியாத சம்பவம் மேடம் அது.
0: ஓ நீங்க வந்து ஓவிய போட்டியில காந்தி தான் வரைஞ்சீங்களா?
4: ஆமா மேடம்.
0: அதுல உங்களுக்கு பரிசு கிடைச்சது?
4: ஆமா, அதுல வந்து பிரைஸ் கிடைச்சது. அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆண்டி விழாவில பிரைஸ் தான் விட்டாங்க, அது மறக்க முடியாது.
0: நீங்க போட்டி ஒரு நாள் நடந்தாலும் ஆண்டு விழால பரிசு கொடுப்பாங்க இல்லையா, அதுல வாங்கினீங்க?
4: ஆமா மேடம், நோட் பண்ணி பெருமையா இருந்துச்சு. யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் வச்சுப்பாங்க.
0: ஓகே ஓகே,
4: அது வந்து இந்த ஆண்டி விழாவில தேர்வு பண்றப்ப அந்த பிரைஸ் வாங்குறப்ப ஒரு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மேடம், ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப இது பண்ணாங்க, ரொம்ப
0: என்கரேஜ் பண்ணாங்க இல்லையா. வாழ்த்துக்கள் சார், நன்றி நன்றி.
4: நன்றி மேடம்.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் மேடம்,
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
5: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபா ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சார், உங்களுடைய பள்ளி காலத்துல நீங்க மேடையேறி இருப்பீங்க இல்லையா, அந்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்கலாம்.
5: பள்ளிங்களா? பள்ளி காலத்துல வந்து நாங்க அப்பெல்லாம் மேடம் நாங்க அஞ்சு படிக்கும் போது 1985 படிக்கும் போதெல்லாம் வந்து நாங்க எல்லாமே எங்க ஃப்ரெண்டு எல்லாம் ஒன்றுமையா இருப்போம், போவோம். அப்ப ஹாஸ்டல் போகும்போது நான் வந்து பாதியிலே போய் நின்றுடுவேன், லீவ் போட்டுருவேன். பசங்கள்லாம் வந்து நேரா தேடிட்டு வந்து என்ன வந்து கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் அந்த நன்மையெல்லாம் வந்து மறக்கவே முடியாது மேடம்.
0: சரிங்க சார், சரிங்க சார்.
5: ஓகே, நன்றி மேடம்.
0: அவர் மேடையேறி அனுபவம் சொல்லியிருந்திருக்கலாம். சரி, நிகழ்ச்சி நம்ம இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் நம் நாடு என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. டி எம் சௌந்தரராஜன், எல்லார் ஈஸ்வரி, எல்லார் அஞ்சலி, எஸ் என் ஷோபா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க அந்த பாடலை. வாலி எழுதிய பாடல், பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

விவத் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் கதிரவன் அவங்க வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கேன்னு சொல்லிட்டு இனிய இரவு வணக்கம் பதிவிட்டிருக்காங்க. சூளைரிஜா மனோகர் அவருமே பார்த்தீங்கன்னாக்கா பசுமை நிறைந்த நினைவுகள் குறித்து நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறது உங்களுக்கு ரொம்ப நன்றி, நெஞ்சமாற வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூளைரிஜா மனோகர் பதிவிட்டிருக்காங்க. உங்களில் ஒருவன் நான் அந்த பாடல் வந்து ஒழித்தது இல்லைங்களா, 100க்கு 100 திரைப்படத்துலேருந்து, அது வந்து அவங்களோட பள்ளி வாழ்க்கையே வந்து நினைவு கூர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு சூளைரிஜா மனோகர். 1971 வெளியான 100க்கு 100 திரைப்படத்தின் இடம்பெற்ற உங்களில் ஒருவன் நான் பாடல் அருமை அப்படின்னு சொல்லி நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து வாழ்த்துக்கள் பதிவிட்டிருக்காங்க. அதாவது வந்த நேரங்களே வந்துட்டு இருக்காங்க, அதுலேயும் ஒரு சிலர் வந்து அவங்க வர்றது கேட்கும்பொழுது நாங்கள் நாள்தோறும் கேட்குறோம் இல்லைங்களா, எங்களுக்கு ஒரு சலிப்பு தன்மை வருது அப்படின்னு சொல்லி நேயர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அடிக்கடி அவங்க வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி புதிய நேர்களுக்கு

0: விடுங்க, நம்மளும் சொல்கிறோம். இருந்தாலும் அவங்க வந்து பங்கேற்கிறாங்க, நம்மளும் இப்போ தான் வரோம் இல்லைங்களா, அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. சரி, ஆனால் இவங்க புரிஞ்சுக்கணும், வரவங்க வந்து இனிமேல் வர ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து கோபியும் சொல்லியிருக்காரு, பிரபாகரனும் வந்து அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சில நேயர்கள் மட்டுமே நேரில் பங்கு பெறுறாங்க. நாள் முழுவதும் நாங்கள் இதை கேட்டுட்ருக்குறோம் விவத் பாரதியை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது எங்களுக்கு ஒரு அவங்களோட குரலை கேட்கும்போது எங்களுக்கு ஒரு எரிச்சலோ சரி சலிப்போ வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவரும் வந்து பசுமை நிறைந்த நினைவுகள், சில நேயர்களோட பசுமையான நினைவுகள் கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு பாராட்டியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்தும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: 8:47:25. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாதே தமிழ் பண்பலை 102.3. கோரினால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பள்ளி விழாக்கள் எல்லாம் பங்கேற்றிருப்பீங்க, அந்த மாதிரியான நினைவுகளை நீங்க பெற்ற அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம் நேயர்கள்கிட்ட. விவித் பாதி தமிழ் எஃப்எம். ஹலோ.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம்.
0: சரிங்க சார், சொல்லுங்க.
1: அஞ்சு படிக்கும் போது ஒரு மேடை நாடகம் மாதிரி
0: நடத்தினாங்க.
1: அப்ப நான் அதுல அந்த சுதந்திர போராட்டத்தை பத்தி ஒரு இது நடிக்க வேண்டியது, அதுல காந்தி எல்லாமே வேஷம் போட்டாங்க. நான் வந்து பாரதியார் வேஷம். எனக்கு அந்த வேஷம் பண்ணும்போது அந்த மீசையை வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா வச்சுட்டாங்க. கடைசி பேசும்போது பாத்தீங்கன்னா லேசா ஒரு சைடு மீசை கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது.
0: இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் இல்லையா? இப்ப
1: அது ஒரு இதா இருந்தது. ஆனா எல்லாரும் சிரிக்கத பார்த்து அதை நான் கெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கை கொடுத்த தெய்வம் படத்துல சிந்து நதியின் இசை அதுல சிவாஜி இந்த கன்னத்துல கையை
0: வச்சிருக்காரு
1: கனவுகாங்க மாதிரி. நான் அதே மாதிரி வச்சுக்கிட்டே அந்த வசனத்தெல்லாம் பேசி
0: பிடிச்சேன்.
1: எனக்கு அந்த ஞாபகம்.
0: ஓ பரவாயில்லைங்க சார். அதாவது இந்த கால குழந்தைங்க எல்லாம் இவ்வளவு துரு இருக்காங்க சொல்லுவோம், நீங்க அந்த காலத்துலயும் அப்படிதான் இருந்திருக்கீங்க.
1: ஆமா, அந்த மாதிரி இருந்தது. அதாவது அப்ப அந்த வேஷம் போட்டு நடிக்கிறதுன்னா அவ்வளவு ஒரு ஆர்வம்.
0: ஆர்வம்
1: கண்டிப்பா. கண்டிப்பா.
0: வாழ்த்துக்கள் சார். நன்றி.
1: நன்றிப்பா. நன்றி மகிழ்ச்சி.
0: விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர் சார்?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனத்துல இருந்து உதயா.
0: உதயா சார், சொல்லுங்க, உங்களுடைய பள்ளி நாட்கள்ல நீங்க மேடையேறின அனுபவம்.
2: 1970 நினைக்கிறேன் மேடம், நான் எஸ்எஸ்எல்சி படிச்ச நேரம் மேடம். பள்ளியில வந்து கல்வி இறுதி ஆண்டுல வந்து அந்த இலக்கிய மன்றம் நடத்துவாங்க மேடம். அப்ப வந்து புலவர் கீரன்ங்கிறது வந்து தலைமை வகிச்சாரு. அப்ப என்ன கேட்டக்கா, மெட்டுக்கு பாட்டு பாடணும் அப்படின்னு இதை கொடுப்பாங்க மேடம். அதாவது பாட்டு வந்து பாட்டு உள்ளது, ஆனா நம்மளா வந்து சொந்தமா கவிதை எழுதணும் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து என்ன பாட சொன்னாங்க மேடம். நான் பாடுன மேடம், அதாவது பழைய பாட்டு, அதாவது நினைக்க தெரிந்த மனைவி உனக்கு மறக்க தெரியாதா, மறக்க தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா அப்படிங்கிற பாட்டுக்கு வந்து நானே சொந்தமா வந்து வரிகள்
0: போடுவீங்க.
2: கொதிக்க தெரிந்த பாலே உனக்கு ஆற தெரியாதா, ஆற தெரிந்த பாலே உன்னை குடிக்க முடியாதா அப்படின்னு அந்த பாடல் பாடின மேடம்.
0: சரிங்க சார்.
2: புலவர் கீழே கைத்தட்டி எனக்கு திருக்குறள் புத்தகம் கொடுத்தாரு மேடம்.
0: சரிங்க சார், வாழ்த்துக்கள். நன்றி.
2: ரொம்ப நன்றி மேடம்.
0: ரொம்ப அப்படியே சுவாரஸ்யமா இப்பதான் களை கட்டுது. நேரம் பாத்தீங்கன்னா 8:50 ஆயிடுச்சு.
3: அனுபவம்
0: இருக்கா?
3: சரிங்க சார். நன்றி சார். நன்றி.
0: சரிங்க சார். நன்றி சார். நன்றி.
3: நன்றிமா. நன்றிமா. நன்றிமா.

0: குபித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ வணக்கம்,
0: உங்க பேர் சார்?
1: கும்பகோணம் பாபராஜ் முகமது இக்பால்.
0: ஆ சரிங்க சார், சொல்லுங்க.
1: மகனுக்கு சொல்லலாம் சார், சொல்லலாமா மேடம்
0: சார்? என்ன சார்?
1: மகன் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினாரு காலேஜில் படிக்கும் போது.
0: ஓ, அவரோட அனுபவத்தை நீங்க சொல்றீங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்திருக்கும் இல்லையா?
1: அவன் டெல்லியில இருந்து இது வந்துச்சு, வெள்ளி கடை வந்துச்சு, சிறந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கிடைச்சிருக்கீங்க.
0: ஓ, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு, பெருமையான விஷயம்.
1: அவன் நல்லா ஸ்கூல் காலேஜ் 20 வருஷம் தஞ்சாவூர்ல ஒரு தனியார் கல்லூரியில தான் படிச்சாருங்க. 2006 வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒரு அவார்டு கிடைச்சிருக்கீங்க.
0: சூப்பர் சார், சூப்பர்.
1: அப்புறம் பேப்பர்ல எல்லாம் புரிஞ்சு நேரம் டெல்லி போறது வந்து அந்த வெள்ளனால போக முடியல.
0: ஓ, உங்களால போக முடியல, ஆனா அவர் பெற்று வந்தாருன்றத நீங்க போட்டோ அப்படி எல்லாம் பாத்துருப்பீங்க இல்லையா?
1: ஆமா ஆமா, அதுதான் காலேஜ்ல எல்லாம் செலக்ட் பண்ணி டெல்லியில இருந்து செலக்ட் பண்ணி அங்க இது வந்துச்சு, கொரியர்ல வந்துச்சு. அந்த
0: பாடல் எந்த படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கு அப்படின்னு, குழந்தையும் தெய்வம் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். பி சுசிலா அவங்களோட குரல்ல ஒலிக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி வந்துட்டோம். நீ கோரினால் நிகழ்ச்சியில இன்றைய தலைப்பு அவங்களுடைய பள்ளி கால நினைவுகளை திரும்ப பார்க்க வச்சதுன்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர் வந்து பதிவிட்டிருக்காரு.

அந்த மாதிரியான பழைய பாடல்கள்லாம் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, ரொம்ப காவியமான பாடல்கள், அதுவும் வழங்கினதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒழித்த நல்ல பேரை வாங்கணும் பிள்ளைகளே அருமையான பாடல் சொல்லிட்டு அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பதிவிட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்ற நேயர்கள் வரணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தால் தான் இதுக்கெல்லாம் தீர்வுன்ற மாதிரி குரும்பேட்டையிலிருந்து பாலசுப்ரமணியம் அவர் சொல்லியிருக்காங்க. புரிசுவாக்கம் சவுந்தரராஜன் நீ கூறினால் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா நல்ல ஒரு கிளாப்ஸ் போட்டு நம்மளே உற்சாகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நல்ல பல விஷயங்களை நம்ம கேட்டோம், நாமளுமே நீங்கள் சொன்ன இடத்துக்கெல்லாம் போய் பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம் வருது நேர்கள் சொல்ல சொல்ல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கால மேடை அனுபவம்லாம் வந்து பகிர்ந்த எல்லா நேர்களுக்கும் பகிர நினைச்சவங்களுக்கும் இங்கே பதிவிட்டவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி சொல்லிக்கலாம். நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரே ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம இந்த நீ கூறினால் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்திலேருந்து ஒழிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொம்மை என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது. எல்ஆர் ஈஸ்வரி அவங்களோட குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல் வி லக்ஷ்மணன் எழுதியிருந்தது, வீணை எஸ் பாலச்சந்தரோட இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி நீ போரினார்.

0: நேரம் 9 மணி. நேர்கள் கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: வாய் பேச முடியாத ராணிக்கு உணவு கொண்டு வருவதற்காக பூங்குழலியும் சேந்தனமுதமும் கலங்கரை விளக்கத்தில் அருகில் இருக்கும் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பூங்குழலி சேந்தன் அமுதனிடம், நான் தஞ்சை வரலாம் உன்னுடன் என்று எண்ணியிருந்தேன், ஆனால் இப்பொழுது அந்த திட்டத்திலே ஒரு மாறுதல் ஏற்படுத்தி நான் உன்னுடன் பயணப்படுவதில்லை. அதற்கு காரணம், அந்த அம்மாளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பது போல பூங்குழலி சேந்தன் அமுதனிடம் கூறிக்கொண்டிருந்தாள். சேந்தன் அமுதன் பெருமூச்சு விட்டு, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான், அப்படியானால் இப்போதே உன்னிடம் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் என்றான். இல்லை இல்லை, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு உன் மாமன் முதலியவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு போ. இல்லாவிட்டால் என்னிடம் எல்லோரும் சண்டைக்கு வருவார்கள். வழியில் இன்னொரு இடத்தில் ஒரு புதரின் மறைவில் நின்று ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆஹா, அண்ணி ராக்கமல் போலிருக்கிறது. இன்னமும் ரகசிய பேச்சு முடிந்த பாடாக இல்லை. இப்போது வந்திருப்பவர்கள் யார்? அந்த பாண்டிய நாட்டு ஒற்றர்கள்தானா, வேறு யாராவதா என்று பூங்குழலி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ராக்கம்மாள் புதர் மறைவிலிருந்து வெளிப்பட்டு வந்தாள். பூங்குழலியை பார்த்ததும் சிறிது திடுக்கிட்டாள். ஆனால் அதை உடனே மறைத்து கொண்டு வேகமாக அவர்கள் அண்டை நெருங்கி வந்தாள்.
1: பூங்குழலே, இத்தனை நாள் எங்க தொலைஞ்சு போயிருந்த? உன் அப்பா உன் அண்ணன் ரொம்ப கவலைப்பட்டு போனாங்களே
0: என்றாள். எதற்காக கவலைப்பட வேணும்? நான் வீட்டை விட்டு போவது இதுதான் முதல் தடவையா?
1: இந்த தடவை உன் அத்தை மகனையும் அழைத்து கொண்டு போய் விட்டாய் அல்லவா? ஒருவருக்கும் சொல்லாமல் நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டு விடுவீர்களோ என்ற கவலை.
0: அண்ணி, இந்த மாதிரி அசட்டு பேச்செல்லாம் என்னிடம் பேச வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இன்னொரு தடவை இவ்வாறு பேசினாயோ?
1: இல்லையடி பெண்ணே, இல்லை. நீ உன் அத்தை மகனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன? அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன? இலங்கையிலிருந்து உன் பெரிய அத்தை வந்து உன்னை தேடிக் கொண்டிருந்தாள். அவளை நீ பார்த்து விட்டாயா என்றாள்.
0: இல்லை இல்லை, இன்னும் பார்க்கவில்லை என்று சொன்னாள் பூங்குழலி. வீடு சேர்வதற்குள் சேந்தன் அமுதனிடம் தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தபோது, அமுதா ஜாக்கிரதை, அண்ணி பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்தவள், அவள் உன் வாய் பிடுங்க பார்ப்பாள், ஒன்றுக்கும் பதில் சொல்லாதே என்றான்.
1: இங்கே நான் இருக்கும் இன்னும் சிறிது நேரமும் வாய் பேச இயலாதவனாகவே இருந்து விடுகிறேன் என்றான் சேந்தன் அமுதன்.
0: அன்று பிற்பகலில் பூங்குழலி மறுபடியும் நாகைப்பட்டினத்தை நோக்கி தன் ஓடத்தைச் செலுத்தினாள். படகில் வாய் பேச இயலாத ராணி வீற்றிருந்தாள். வாய் பேச இயலாத ராணியின் அருகில் இருக்கும்போது பூங்குழலி எப்போதும் மன நிம்மதி அடைவது வழக்கம். ஒத்த உணர்ச்சியுள்ள அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுக்கொன்று அவ்விதம் அமைதியை அளிப்பதுண்டு. ஆனால் இம்முறை பூங்குழலியின் மனத்தில் அத்தகைய நிம்மதி ஏற்படவில்லை. சில நாளைக்கு முன்பு அதே இடத்தில் பொன்னியின் செல்வனை உணர்வு இழந்திருந்த நிலையில் அழைத்துப் போனது அவளுக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்தது. அந்த ராஜகுமாரனை இன்னொரு ராஜகுமாரியிடம் சேர்ப்பிப்பதற்காகவே தான் அத்தனை கஷ்டத்திற்கு உள்ளானதை எண்ணிய போது அவளுடைய இதயத்தில் சுருக்கென்ற வேதனை ஏற்பட்டது. சேந்தன் அமுதனை ஊருக்குப் போ என்று பிடித்து தள்ளியது போல அனுப்பிவிட்டதை எண்ணிய போது அவள் உள்ளம் இறங்கியது. இந்த எண்ணங்களைத் தவிர அன்று அவளுடைய தந்தை தியாக விடங்கரையர் செய்த எச்சரிக்கை அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. குழந்தாய், உன்னுடைய போக்குவரத்துகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். யார் யாரோ புது புது மனிதர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ராஜ்யத்தில் ஏதேதோ சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் நீ அகப்பட்டு கொள்ளாதே. நம்முடைய குடும்பம் எந்தென்றைக்கும் சோழகுலத்து மன்னர் குடும்பத்துக்கு கடமைப்பட்டது. இதை மறந்து விடாத என்று அவளுடைய தந்தை கூறினார். தந்தையின் எச்சரிக்கையோடு அண்ணியின் இரகசிய நடவடிக்கைகளையும் சேர்த்து எண்ணிய போது பூங்குழலிக்கு என்றுமில்லாத திகில் உண்டாயிற்று. ஒருவேளை அந்த புது மனிதர்கள் தன்னை தேடிக் கொண்டுதான் வந்திருப்பார்களோ? தன்னை தொடர்வதன் மூலம் பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயல்வார்களோ? தன் மூலமாக அது வெளிப்பட்டால் எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கும்? பூங்குழலியின் மனக்கலக்கத்தை அதிகமாக்கக்கூடிய விதமாக ஓடையின் கரையோரமாக காடுகளில் சலசலப்பு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. அப்போது காற்றே அடிக்கவில்லை. எட்டு திசைகளிலும் சதி செய்து கொண்டு காற்றை பிடித்து தடுத்து வைத்திருப்பது போல இருந்தது. அப்படி இருக்கும்போது ஓடைக்கரை காடுகளில் சலசலப்பு ஏற்பட காரணம் என்ன? வாய் பேச இயலா ராணிக்கு இந்த தொந்தரவு ஒன்றுமில்லை. அவளுக்கு காது கேட்காது. ஆகையால் சலசலப்பு சத்தமும் காதில் விழாது. அவளிடம் அதை பற்றி யோசனை கேட்கவும் முடியாது.

0: முடியாது. ஆனால் வாய் பேச இயலாத ராணிக்கு அதிகமான வேறு சில சக்திகள் உண்டு. கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை ஆறாவது புலனின் உதவியை கொண்டு அவள் கண்டுகொள்வாள். அவள் அறியாத அபாயம் ஒன்றும் தன்னை நெருங்க முடியாதல்லவா? இது என்ன? அத்தையும் கவலையோடு அடிக்கடி ஓடைக்கரையை அண்ணாந்து பார்த்து கொண்டு வருகிறார்களே. உண்மையிலேயே அபாயம் ஏதேனும் தொடர்ந்து வருகிறதோ? அத்தை ஓடைக்கரையை அடிக்கடி பார்ப்பதன் காரணம் சீக்கிரம் தெளிவாகிவிட்டது. பூங்குழலியின் கவலையை அது போக்குவதாயிருந்தது. ஓரிடத்தில் ஐந்தாறு மான்கள் ஓடைக்கரை புதர்களின் இடையில் தெரிந்தும் தெரியாமலும் நின்று படகை எட்டி பார்த்தன. இல்லை, படகை பார்க்கவில்லை, வாய் பேச இயலாத ராணியை பார்த்தன. ஆஹா ஆஹா, மான்களைப் போன்ற அழகான பிராணிகள் உலகில் வேறு எதுவும் இல்லை. மான்களை படைத்த கடவுள் எதற்காக மனிதர்களையும் படைத்தாரோ தெரியவில்லை. சண்டாள மனிதர்கள், இவ்வளவு அழகான பிராணிகளை வேட்டையாடி கொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? மான்களை பார்த்து அவற்றின் அழகை நினைத்து அதிசயித்த பூங்குழலியின் கரங்கள் துடுப்பு போடுவதை நிறுத்தின. படகு நின்றது. வாய் பேச முடியா ராணியின் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி கிளம்பிற்று. அது அன்று காலையில் கேட்ட குரல் போல இல்லை. இதில் திகிலும் எச்சரிக்கையும் கலந்திருந்தன. அதை கேட்ட மான்களும் திகிலடைந்து திரும்பி ஓடத் தொடங்கின. அதே நேரத்தில் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து ஓர் அம்பு விற்றென்று ஒரு மானின் மீது தைத்தது. அம்பு தைத்த மான் சோகம் நிறைந்த குரலில் ஓலமிட்டது. வாய் பேச இயலா ராணி படகிலிருந்து கரையில் தாவி குதித்து காயமடைந்த மானை நோக்கி ஓடினாள். அவள் மானின் சமீபத்தை அடைந்த அதே சமயத்தில் நாலாபுரத்து புதர்களிலும் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று. அடுத்த வினாடிகளில் ஏழு எட்டு பேர் வந்து அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களில் பலர் கையில் வேலாயுதங்கள் இருந்தன. சற்று தூரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்த ராக்கம்மாளும் காணப்பட்டாள். வாய் பேச இயலாத ராணி தப்பி ஓட முயன்றாள், முடியவில்லை. தப்பி ஓடுவது இயலாத காரியம் என்று அறிந்ததும் அந்த ராணி சும்மா நின்று விட்டாள். இரண்டு பேர் நெருங்கி வந்து அவளுடைய கைகளை கயிற்றினால் பிணைத்து கட்டினார்கள். இவ்வளவும் பூங்குழலி பார்த்து கொண்டிருக்கும் போதே சில வினாடி நேரத்தில் நிகழ்ந்துவிட்டன. வாய் பேச இயலா ராணியின் கரங்களை கயிற்றினால் கட்டுகிறார்கள் என்பதை அறிந்ததும் பூங்குழலி படகிலிருந்து பாய்ந்து கூச்சலிட்டு கொண்டு ஓடி வந்தாள். கையிலிருந்த துடுப்பை ஓங்கிக் கொண்டு வந்தாள். வாய் பேச இயலா ராணியைச் சுற்றி நின்றவர்களில் ஐந்தாறு பேர் பூங்குழலியை நோக்கி ஓடி வந்தார்கள். அவளை பிடித்திழுத்து கொண்டு போய் படகில் தூக்கி போட்டு கயிற்றினால் இருக்க கட்டிவிட்டார்கள். பிறகு திரும்பிச் சென்றார்கள். அவர்களுடன் சாவதானமாக வந்த வாய் பேச இயலா ராணியையும் அழைத்து கொண்டு சில வினாடி நேரத்தில் மறைந்து விட்டார்கள். பூங்குழலி தன்னை படகுடன் சேர்த்து கட்டியிருந்த கட்டுக்களை அவிழ்க்க அவசர அவசரமாக முயன்றாள். அது அவ்வளவு லகுவான காரியமாக தெரியவில்லை. சண்டாள பாவிகள் கயிற்றை தாறுமாறாக விட்டு முடிச்சுக்கு மேல் முடிச்சாக போட்டிருக்கிறார்கள். பூங்குழலியின் சிறிய கத்தி படகின் அடியில் கிடந்தது. ஒரு கரத்துக்காவது விடுதலை கிடைத்தால் கத்தியை எடுத்து கட்டுக்களை அறுத்து எறியலாம். ஆனால் பாவிகள் மணிக்கட்டுக்களை சேர்த்துதான் பலமாக பின்புறத்தில் கட்டியிருந்தார்கள். பூங்குழலி மிகவும் கஷ்டப்பட்டு குனிந்து பற்களினால் கத்தியின் பிடியை கவ்விக்கொண்டாள். பற்களினால் கவ்விய வண்ணமே கத்தியை பிடித்து கொண்டு கயிற்றை ஓரிடத்தில் அறுத்தாள். கைகளின் கட்டு சிறிது தளர்ந்தது. ஒரு கையை மிகவும் பிரயாசையின் பேரில் கட்டியிருந்து விடுதலை செய்து கொண்டாள். பிறகு கயிர்களை அறுப்பது சிறிது எளிதாயிற்று. காடுகளில் கட்டுக்களிலிருந்து முழுவதும் விடுவித்துக் கொள்வதற்கு ஏறக்குறைய ஒரு நாழிகை நேரம் ஆகிவிட்டது. இந்த சமயத்தில் ஓடைக்கரை மீது காலடி சத்தம் கேட்டது. பிறகு நிழல் தெரிந்தது. தன்னை கட்டி போட்டவர்களில் ஒருவன்தான் திரும்பி வருகிறான் போலும், அல்லது தான் கட்டுக்களை அவிழ்த்து கொண்டு தப்பிவிடாமல் பார்த்து கொள்வதற்காக ஒருவனை பின்னால் விட்டு வைத்து சென்றிருக்கிறார்கள் போலும். அவன் தன் கண் முன்னால் தெரிந்ததும் கையில் இருந்த கத்தியை அவன் மீது எரிந்து கொன்றுவிடுவது என்று பூங்குழலி தீர்மானம் செய்து கொண்டு அதற்கு ஆயத்தமாக கத்தியை பிடித்து கொண்டிருந்தாள். ஆனால் எத்தகைய ஏமாற்றம்!
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இன்பமோ துன்பமோ ரெண்டுமே நிலைச்சு இருப்பதில்லை. கொஞ்சம் முன்னால பூங்குழலின் ஆவேச பேச்சில் பளீர் பளீர்னு மின்னல் கீற்றுகளையும் படார் படார்னு இடி முழக்கங்களையும் பொறுத்து

கட்டு வந்தான் அத்த மகன் சேந்தன் அமுதன். கடவுள்தான் உன்னுடைய மனக்கசப்பு போக்கி அமைதி அளித்து அருள வேண்டும். அதற்காக நான் அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன்னு சொல்லி முடிக்கிறதும் அந்த மூதாட்டியின் முகம் தெரியறதும் உடனுக்குடன் அமைந்ததை கண்டோம். தன் பெரியம்மாவின் எதிர்பாராத வருகை பூங்குழலியின் மனத்தை மாத்திரத்துக்கு உதவியா அமையும்னு நம்பிக்கை பிறந்தது அவனுக்கு. அதுவும் கொஞ்ச நேரம்தான். அந்த மூதாட்டி அவனை கண்டு வேணும்னே மறைஞ்சிக்கிட்டு இருந்தான். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான், நான் நினைத்தது எதுவும் நடைபெறுவதில்லை. நான் போகட்டுமா? நொந்து பேசினான் சேந்தன் அமுதன். சற்றுக்கெல்லாம் அவன் இருப்பிடத்தை கண்டுபிடிச்சதும் அந்த நம்பிக்கை மறுபடியும் பிறந்திருக்கும். ஆனா நிலைக்கல்ல. பொன்னியின் செல்வரை பார்க்க அவளை அழைச்சிக்கிட்டு பூங்குழலி மட்டும் போக வேண்டிய நிலை.

0: விட்டு பூங்குழலி மட்டும் போக வேண்டிய நிலை. எதையும் ஏற்றுக்கும் பக்குவம் இருந்தாலும் இந்த ஏமாற்றத்தை மறைக்க முடியல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்போதே உன்னிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நடுக்கடல்ல சுழற்காற்று அடித்த 2 நாள்களுக்கு பிறகு பொன்னியின் செல்வரையும் வந்தியத்தேவனையும் பூங்குழலி கோடிக்கரையில் கொண்டு வந்து சேர்த்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்திப்போம். அப்போது ஓர் இக்கட்டான கட்டத்தில் கூட வந்தியத்தேவன் காட்டில் அத்தானும் மாமன் மகளும் வசந்தோத்சவம் கொண்டாடுகிறீர்களோன்னு நகைச்சுவையாக சொன்னான் அல்லவா. இப்போது அண்ணி ராக்கம்மா யாருக்கும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோன்னு கவலைப்பட்டோன்னு சொன்னான். இறுக்கமான சூழ்நிலைகளில் கூட இயல்பான பேச்சை கொண்டு வர்றதில் ஆசிரியரின் தனித்திறமையை பார்க்குறோம். மிருகம் என்கிற சொல் பொதுவாக விலங்கை குறித்தாலும் சிறப்பாக மான் என்கிற பொருளை உடையது. விலங்கு குறிப்பாக மான் நடந்து போன சுவட்டை பிடிச்சு போய் தேடுவது மார்க்கம் ஆயிடுச்சு. அதாவது மிருகத்தின் கால் வழி தடம் மார்க்கம். பூங்குழலி தன் அத்தைய சிங்கராணின்னு குறிப்பிட்டா அல்லவா. அந்த பெண் சிங்கத்தை பிடிக்க திடீர்னு முளைச்ச ஆட்கள் மானை கொன்ற கொடூரத்தை பார்த்தோம். இந்த அற்பத்தனம் சோழ நலங்கிள்ளியின் வஞ்சினத்தை நிறைவுபடுத்துது இல்லையா. துஞ்சு புலி இடறிய சிறிதனன் போல உயிந்தனன் பெயர்தலோ அரிதே. பார்வை குறைவால தூங்கும் புலிய காலால் இடறினவன் பிழைக்க முடியுமா? இந்த மூதாட்டியோ பேச்சாற்றலும் கேட்கும் திறனும் அற்றவள். இருந்தாலும் பெண் சிங்கம், அது மட்டுமா? புயற் காற்று, பாவோ. அவளை பிடிச்சி அற்பர்களின் கதி என்ன ஆகுமோ? கட்டுண்ட புலியா இருந்த பூங்குழலியோ தன்னை விடுவிச்சுக்கிட்டா, என்ன நடக்குமோ?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள், இதுவரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசைக்கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

நேரம் 9:16. இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். அமைதியான இரவுல நல்ல மெலடியான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இது இருக்கு. நம்மளோட நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் எந்த படத்துலேருந்து நம்ம கேட்க போறோம்? குங்குமச்சிமிழ் என்ற படத்துல.

மழை பெய்து போல இருக்கு. வான்மழை கானமழை செம சூப்பர் காம்பினேஷன் மாதிரி போட்டிருக்காங்க. அதல்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே வந்து என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நாங்கள் இணைஞ்சிருக்கோம் அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. அடுத்த பாடல் மௌனராகம் என்ற படத்தில் இருந்தா நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல ஒலிக்க போகிறது. வாலி எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: வாடையில் மிதந்து வந்த சந்தம் விளக்கியது சொந்தம் தன்னை. மெய்சிலிருக்க ஒலித்த அந்த பாடல் நாம் கேட்டோம். மௌனராகம் படத்திலிருந்து. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்திலிருந்து ஒலிக்கப் போகிறது. நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல். வைரமுத்து எழுதியிருந்த பாடலுக்கு இசை இளையராஜா.
1: இளைய நிலா பொழிகிறதே

விடியும் வரை நடை பழகிடும் அந்த நிலவு உடனேவே இருந்துவிட துடிக்குது நமது நெஞ்சமும். மனமயக்கும் பாடல்கள் மயிலிறகாக நம்மை வருடி கொண்டிருக்கிறது. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நேரம் 9:32:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் நம்மோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து அவர் சொல்லியிருக்காரு, இரவு வணக்கம் சொல்லி சிறப்பாக இருக்கிறதுக்கும் உற்சாகமாக தொடர்றதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து அவங்களும் ஒரு நிலவு போன்ற ஒரு போஸ்டர் போட்டு நம்மளையும் வாழ்த்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். நடராஜன் சுப்பையா வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அதே மாதிரி அவர் அந்த பாடல்களை ரசித்து அப்படியே வயலினெல்லாம் போட்டு நம்மளுமே வந்து ரொம்ப குஷிப்படுத்தியிருக்காங்க. ரவிச்சந்திரன் அவருமே வந்து நிலவை வரவேற்று மகிழ்கிறோம் மௌனரகம் பட பாடல் வந்து அருமை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

0: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். ஜென்சி குரல்ல கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல ஜானி என்ற படத்திலேயும் தான் நமக்காக ஒலிக்கிறது.
1: Get living.

கேட்டிடும் கோலங்கள், அதன் வழியே பிறந்ததோ இசை கீதங்கள். இந்த பாடலை பார்ப்பது என்பது கண்ணுக்கு குளிர்ச்சி, அதை கேட்பது என்பது செவிக்கு மலர்ச்சி. ஆக மொத்தத்தில் புத்துணர்ச்சியும் அடைந்தோம் இந்த பாடலை கேட்டு.

நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய பேர் பதிவிட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவர் வந்து பாடல்கள்லாம் டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதை வருடம் பாடல்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அங்கிருந்து ஆண்டனிராஜ் அவர் சொல்லியிருக்காரு, என் இனிய பொன்னிலவே நிகழ்ச்சி தலைப்புக்கு ஏற்ப நிலா பாடல்கள் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. புரசிவாக்கம் சௌந்தரராஜன் அவங்க வந்து நிலாவேவா, என் வானிலை வானிலே அந்த போன்ற பாடல்கள்லாம் இன்றைய நேரத்திற்கு நிகழ்ச்சியை வந்து விருந்தா நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை வியாச தம்பி அவர் வந்து ஒளிபரப்பாகும் பாடல்கள் அனைத்துமே மனதுக்கு இதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிலவை தூங்க வைத்து நினைவுகளை விழிக்க வைத்தாய் அப்படின்னு சொல்லி நம்மளோட நிகழ்ச்சியை சொல்லியிருக்காங்க. மௌனராகம் பாடல் தந்தாய், இளைய நிலாவே பொழிய வைத்தாய், என் வானிலே ஒரே வெண்ணிலா பண்பலையில் பாடல் தந்து மகிழ்வித்தாய் அப்படின்னு சொல்லி விவத் பாரதி தமிழ் பண்பலையை வந்து வாழ்த்திருக்காங்க. இனிமை தொடர்வது எந்தெந்த வடிவத்தில் நம்ம வந்து நிலாவை பாடல்களை கேட்டாலும் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களுமே இருந்திருக்காங்க. இந்த பாடல்கள்லாம் ஆவலாக கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புடன் குடந்தை அங்கேருந்து பண்பலைதாசன், சுந்தர பெருமாள் கோவில் அங்கேருந்து சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க. இல சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் டிக் டிக் டிக் என்ற படத்திற்காக ஒலிக்கக்கூடிய பாடல். எஸ் ஜானகி குரலில் கேட்கக்கூடிய இந்த பாடல் இளையராஜா இசையில் ஒலிக்கிறது.

நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் சரஸ்வதி பத்மநாபன் அவங்க வந்து போட்டிருக்காங்க, நிலா என்னிய பொன்னிலாவை நிகழ்ச்சியோட பாடல்கள்லாம் அருமைன்னு. இனிமையாக உறக்கம் கொள்ளும் வேளையில் உற்சாகப்படுத்தி பாடல்களை ரசித்து மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதாவரம் பால் பண்ணை அங்கிருந்து அவங்க பதிவிட்டிருக்காங்க. கணபதி விஸ்வநாதன் அவருமே கூட தலைப்பு கேட்ட நிலாவை மையமாக வைத்த பாடல்கள் இனிமை அப்படின்னு சொல்லி மிக்க நன்றின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. அனகா போத்தூர் அங்கிருந்து கணபதி. நிலவு என்றாலே குளுமை, அந்த ஒரு குளிர்

மகிழ்ச்சியை தரக்கூடிய பாடல்கள் தான் நம்மளுமே கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல். வாலி எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலின் படம் அரண்மனை கிளி.

அன்பை தினம் வான்வள் வழங்கிடும் உறவினை போலவே நிலவும் பொழியுது இனிமையையும் குளிர்ச்சியையும். மனமகிழ நாம் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 9:52:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட நம்ம இணைந்திருக்கிறோம் என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் செம்பருத்தி என்ற படத்தில் தான் கேட்க போறோம். மனோ எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியிருந்தது, பாடலுக்கு இசை இளையராஜா.

சூரியன் ஒளிமுகம் காட்டி இருளை ஓட்டி வானில் வரைந்த சித்திரமாக இரவு வானில் உலாவரும் நிலவு பாடல்களை நாம் கேட்டு ரசித்தோம் இல்லையா?

அனைத்துமே வந்து வாழ்த்திருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகம்லேருந்து அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவர் கிரீன் பாடல்கள் அனைத்துமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதுக்கு இதமான பாடல்கள் இரவு நேரத்தில் தொகுத்து வழங்கணும் இல்லையா, அதுக்காகவும் நம்மளை வந்து கிளாப்ஸ் பண்ணியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவருமே வந்து பழைய வண்ணாரப்பேட்டை அங்கிருந்து ஒலித்த வான்மதியே ஓ வான்மதியே பாடல் மிகவும் அருமை, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவங்களுக்கு நன்றி, சிறப்பாக தொகுத்து வழங்குகிறார் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. கணபதி விஸ்வநாதன் நிலவு காயவில்லை குளிர்ந்து வீசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேர்கள்லாம் அவங்களோட விருப்ப பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி உங்களுக்காக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் வழங்கறதுக்கு தயாராகிட்டோம். நம்மளோட நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய நேயரோட விருப்பம், எந்த நேயரோட விருப்ப பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நடராஜன் புத்தகரம், அங்கேருந்து ஒரு நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற படத்தில் என்ன பாடலை அவங்க கேட்டிருக்காங்க, அந்த பாடலை நம்ம எல்லோருமே கேட்டு ரசிக்கலாம்.

நாம் கேட்ட அந்த பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற படத்திலிருந்து ஒழித்தது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியிருந்த பாடல். பாடலை எழுதியிருந்தார் வாலி. நேரம் 10:06. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எந்த நேயருடைய விருப்பம்? அலிவளம் அப்படின்ற இடத்திலிருந்து கோகுல் அப்படின்றவர் விரும்பி கேட்டிருக்காரு. பூவா தலையா என்ற படத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய பாடலை, அந்த பாடலை பாடியிருக்காங்க டி எம் சௌந்தரராஜன். வாலி எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். அந்த பாடலை நம்ம கேட்டிருக்கோம்.

ஜெயஸ்ரீ அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஜெயஸ்ரீ கும்பகோணம் அங்கிருந்து. இவங்க ஏழாவது மனிதன் என்ற படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. காக்கை சிறுகினிலே அப்படின்னு தொடங்கும் இல்லையா, அந்த பாடலில் விரும்பி கேட்டிருக்காங்க. கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், எல் வைத்தியநாதன் அவங்களோட இசையில நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ரம்யா அப்படின்றவங்க விருப்பத்தில் ஒலிக்கிறதுக்காக இருக்கு. விருகம்பாக்கம் அங்கிருந்து இவங்க விரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஊரை விட்டு ஊரு வந்து அப்படின்ற படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்கப் போகிறது. இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோடு பாடியிருக்கக்கூடிய பாடல், கங்கை அமரன் எழுதியது.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. விருப்ப பாடல்கள்லாம் வந்து இசைவுல வந்து கொண்டிருக்கிறது. நேரம் 10:20. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வி சுகுமார் கிருஷ்ணகிரி அங்கிருந்து அவர் விரும்பி கேட்ட பாடல் தான் நம்ம கேட்க போறோம். கரும்புவில் என்ற படத்தை தான் பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. ஜென்சி அவங்களோட குரல்ல ஒலிக்கக்கூடிய பாடல் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜி வல்லபன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வேதச்சந்திரு கந்தசாமி அப்படின்றவர் திண்டுக்கல் மாவட்டம் அங்கிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. சின்னத்தாயி என்ற படத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய பாடலை. இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள் ஒழிக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியிருந்த பாடல், இளையராஜா இசையில் ஒழிக்கிறது நமக்காக.

0: நேரம் 10:30.
1: சங்கீத பூங்காத்து சந்தங்களை இசை கூட்டி வீசிக் கொண்டிருக்கிறது.
0: உபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாயிலாக மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட நாம இணைந்திருக்கிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அம்பத்தூர் அங்கிருந்து கதிரவன் என்ற நேயர் விரும்பி கேட்ட பாடல், கிளிஞ்சல்கள் என்ற படத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய இந்த பாடல் டாக்டர் கல்யாண் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல். டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்துள்ள இந்த பாடலை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் மணிகண்டன் என்பவர் துபாயிலிருந்து விரும்பிக்கிட்டு இருக்காரு. அந்த பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். சூரியன் என்ற படத்திலேருந்து ஒலிக்கக்கூடிய இந்த பாடலை மனோ எஸ் ஜானகி குழுவினரோடு பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை தேவா.
1: செம்பகமே சிங்காரியே லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணை கங்காமாவோ இடுப்ப சுத்தி.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சாந்தி தென்காசியிலிருந்து. அவங்க விரும்பி கேட்டுக்கக்கூடிய பாடல் காவல்காரன் என்ற படத்திலிருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலை டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடியிருக்காங்க. வாலி எழுதியிருந்த பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நேரம் 10:43:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த நேயரோட தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா கோபி பம்மல் அங்கிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் வயசு பொண்ணு என்ற படத்துலேருந்து தான் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை பாடியிருக்காங்க கேஜே இயேசுதாஸ், சாவித்ரி முத்துலிங்கம் எழுதியுள்ள பாடல். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

நேரம் 10:50. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எந்த நேயருடைய தேர்வு அப்படின்னு பார்த்தா ஜனா அப்படின்றவர் நெய்வேலியிலேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. தீனா என்ற படத்திலேருந்து ஒலிக்கக்கூடிய பாடலை, இந்த பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன். விஜயசாகர் எழுதின பாடல் இது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

நேரம் 10:54. நிகழ்ச்சிக்கு நிறைவா ஒழிக்கக்கூடிய பாடல் எழத்தூர் அங்கிருந்து லாவண்யா என்ற நேயர் விரும்பி கேட்டுள்ள பாடல் நினைத்தேன் வந்தா என்ற படத்தில் அவங்க பாடல் கேட்டிருக்காங்க. ஹரிஹரன் குரல்ல ஒழிக்கக்கூடிய பாடல் பழனி பாரதி எழுதியிருந்தது. தேவாவோட இசையில நம்ம கேட்டு ரசிக்கலாம். ஒழிக்கக்கூடிய இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அஜயஹேமா நானும் கிளம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க மனசும் மயங்கும் நிகழ்ச்சியில இணையலாம். அதை வழங்குறதுக்காக எழில்மணி வந்துட்டாரு, சசி எழில்மணி அவர்கள் வந்துட்டாரு. நிகழ்ச்சிக்கு நிறைவா ஒழிக்கக்கூடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திரு கிழக்குன்றம் சசிவேல்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி. மனதுக்குள் போராட்டம் வந்ததால் கண்களில்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பழனி பாரதி இயற்றி சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியது. மன்னவனின் வருகையை எதிர்பார்த்தால் மனம் மயங்கும் தானே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் நா காமராசன், இசை இளையராஜா. மல்லிகையின் வாசம் மனதை மயக்க, மன்னவனின் நேசம் மங்கையை மயக்கும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அழகன் திரைப்படத்திலிருந்து. புலமைப்பித்தன் இயற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. சங்கத்தமிழில் சிந்தனை செய்து மனத்துக்குள் உன்னை வைத்து கவி வடித்தேன், அது நமக்கானது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் காளிதாசன் இயற்றி, மனோ சித்ரா பாடியது. இதயத்தின் வாசல் உனக்காக காத்திருக்கிறது, உன் காலடி தடத்தை எதிர்பார்த்து.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் புலமைப்பித்த நேற்று எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. நேசம் பிறந்தது உன்மேல் பாசமும் பிறந்தது, எல்லாம் எப்போதும் வேஷமல்ல, எல்லாம் உண்மைதான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து காமக்கோட்டியை நேற்றி இளையராஜா இசையமைத்து அருண்மொழி சொர்ணலதா பாடியது. மங்கையின் வாசத்தை கடன் வாங்கியதோ மல்லிகை, மனதை மயக்குகிறதே.

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனி ராஜ், சாந்தி ரமேஷ், சுண்ணாம்புக்குளம் செந்தில்குமரன், பாப்பாப்பட்டி வெங்கடேசன், ஹேமலதா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், தேனி ஹரிராம், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், தியாகராயநகர் ரங்கராஜன், வீரராகவன் மாதவரம், முரளிதரன் விழுப்புரம், பொன்னேரி கலில் அகமத், செந்தில்நாதன் கும்பகோணம், செல்வராஜ் நாமக்கல். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்தர், சொர்ணலதா குழுவினர் பாடியது. பழனி பாரதி இயற்றிய பாடலுக்கு இசை சிற்பி

நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிவேல்மணி. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேயர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்பம் தெரியாம வேலை காரணம் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: புயலுக்கு ஒரு நேரம் இருக்கு,

நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறக்கா, நித்தம் நித்தம் வந்த சுத்தி வரட்ட, நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறட்டா.

0: என்னங்கிட்டே
1: நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சு கிரட்டா
0: சிக்கன்.

0: நெஞ்சுக்குள்ள பண்ணா வச்சு கீரட்டா,
1: என்னங்கிறதே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ராஜகாளி அம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சித்ரா பாடியது.

அடுத்து பொட்டு அம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ் டி சாந்தகுமார் இசையில் பிரைசுடன் இயற்றி சித்ரா, ஸ்வர்ணலதா, ஜெயஸ்ரீ பாடியது.

திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்கள் நாகஸ்வரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீமன் நாராயணா என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ராகம் பௌலி, ஆதிதாளம்.

0: அடுத்து
1: சாதிஞ்சனே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் ஆரபி, ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்கள் நாகசுரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது வரலட்சுமி நமோஸ்துதே, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

அடுத்து ஸ்ரீ சக்கர ராஜா, அகஸ்தியர் இயற்றியது, ராகமாளிகை, ஆதிதாளம்.

நாம் இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டோம். சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்கள் நாகஸ்வரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஸ்ரீ கந்த